0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: மத்தியலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் மதுரை வானொலி நிலையம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 22 நாள், பராபவ வருடம் சித்திரை மாதம் 29 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 12 தேதி செவ்வாய்க்கிழமை. நேரம் காலை 5:51, 12 நொடி. மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை வானொலி நிலையத்தின் நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றது.

உயிரையும் கொல்லாமல் புலால் உணவையும் உண்ணாதவனை உலகிலுள்ள எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும். குறள் எண் 260, அதிகாரம் புலால் மறுத்தல்.

0: உயிரையும் கொல்லாமல் புலால் உணவையும் உண்ணாதவனை உலகிலுள்ள எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும். குறள் எண் 260, அதிகாரம் புலால் மறுத்தல்.
1: மதியலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்று மதுரை வானொலி நிலையம் வழங்க இருக்கும் நிகழ்ச்சிகள். இந்த அறிவிப்பினை

தொடர்ந்து காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க. வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம்.ஏ. கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். இன்று காலை 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து திண்டுக்கல் மாவட்ட களிக்கம்பட்டி விவசாயி ஜெய் சரவணன் அவர்கள் தரும் தகவல்கள் இன்று ஒரு செய்தியில் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்குவர் எஸ். கண்ணன் அவர்கள். இன்று காலை 7 மணிக்கு அறிவோம் 1000. தொடர்ந்து 7:10 மதுர தென்றல், 7:15 தமிழ் செய்திகள் கேட்கலாம். இன்று காலை 7:25 நலமாய் வாழ்க. கோடைக்கால சரும பராமரிப்பு முறைகள் குறித்து தோல் நோய் சிறப்பு மருத்துவர் மு. பத்மாவதி அவர்கள் தரும் ஆலோசனைகள் பகுதி 3 இடம்பெற கேட்கலாம். இன்று காலை 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி, உணவு பாதுகாப்பிற்கான தாவர உயிரியல் பாதுகாப்பு. சர்வதேச தாவர சுகாதார தினம் சிறப்பு நிகழ்ச்சி. வழங்குபவர் மதுரை தியாகராஜர் கல்லூரியின் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி. அரவிந்தன் அவர்கள். தொடர்ந்து காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு, 8:30 தொடர்ந்து மதுரை தென்றல் கேட்கலாம். இன்று காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் ஓய்வு பெற்ற அதிகாரி ஆர். சுகுமார் அவர்களுடன் நேர்முகம். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை, தொடர்ந்து 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 எனக்கு பிடித்த பாடல். தொலைபேசி வழி நேயர் விருப்பம். தொடர்பு கொண்டு நேயர்கள் விருப்ப பாடல் கேட்கலாம். மதுரையின் முன் இணைப்பிற்கு 0452 என்ற இணைப்பை தொட்டு 25 310 18, மற்றொரு எண் 21 282. இன்று காலை 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 மதுரை தென்றல், 12 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். இன்று நண்பகல் 12:10 இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் டி ஏ. ஞானசம்பந்தன் அவர்களின் பாடியுள்ள துதி பாடல்கள் கேட்கலாம். மேலட்டூர் எல். பாலசுப்ரமணியன் அவர்களின் மிருதங்கம், மகேஸ்வரி வெங்கட்ராமன் அவர்களின் வீண இசை இடம்பெறும். 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 எண்ணுயிர் தோழி. அன்னையர் தின கருத்துக்கோவை பகுதி 2 இடம்பெற கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுரை தென்றல், 2:40 சாரோச்சாரியா சமஸ்கிருத உரை இடம்பெறும். வழங்குபவர் சமஸ்கிருத துறை உதவி பேராசிரியர் ஆர். சௌமியா அவர்கள். தொடர்ந்து 2:55 வானிலை. 3 மணிக்கு எமது பகல் நேர ஒளிபரப்பு இனிதே நிறைவேறும். எமது மாலை ஒளிபரப்பு 5:27 இனிதே ஆரம்பமாகும். குரல் அமுதத்துடன் தொடர்ந்து 5:30 கேட்கலாம். NCERT விளம்பரதார நிகழ்ச்சி, 6 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள். தொடர்ந்து 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள் கேட்கலாம். 7 மணிக்கு மதுரை தென்றல் தொடர்ந்து கேட்கலாம். 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஆர். நந்தகோபால், சென்னை அஞ்சல். 7:15 கேட்கலாம் தமிழில் செய்திகள். இன்று இரவு 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் நீர் மேலாண்மையில் பாசன நீர் தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரியின் உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி. ராகவன் அவர்கள் தரும் தகவல்கள். தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் செய்திகள், விடைபெறும் முன் ஆகியன இடம்பெற கேட்கலாம். தொடர்ந்து 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல் கேட்கலாம். 8:30 இதுவரை நான். இன்றைய இதுவரை நான் நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வர் எம். அப்துல் காதர் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி. உடன் உரையாடுபவர் கே. வேலுமுருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல் கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு, 9:15 தொடர்ந்து மதுரை தென்றல். இன்று இரவு 9:30 அறிவியல் நேரம். இன்றைய அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் குவாண்டம் தொழில்நுட்பம் தகவல்கள் வழங்குபவர் மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி. அரவிந்தன் அவர்கள். இன்று இரவு 10 மணிக்கு பழைய திரையிசை பாடல்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 எமது ஒளிபரப்பு யாவும் இனிதே நிறைவு பெறும். நேர்கள் இதுவரை கேட்டது

ஆகாஷ்வாணி மதுரை, மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில். இன்று மதுரை வானொலி நிலையத்தின் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இதுவரை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது காலை 6 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக.

0: இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அஸ்ஸாமில் பிஜேபி அரசு மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். தில்லி எய்ம்ஸின் 51வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பங்கேற்கிறார். மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையுடன் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31வது தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையில் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை திருச்சியில் ரயில்வே படையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாபை வென்றது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: நமது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இனி புதுப்பொலிவுடன் புத்தம் புதிய நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே செவிக்கு இதமாய் மனதை கவரும் வகையில் வர இருக்கின்றது. மே மாதம் 10 தேதி முதல் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இது மதுரை வானொலி நிலையம். இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள்.
2: மட்டற்ற மன மகிழ்ச்சி, உயர்ந்தோங்கும் உள்ள கிளர்ச்சி, குறைவற்ற குதூகல எழுச்சி, இவற்றை குறிக்கும் உவப்பான சொல் உய்யலாலா எனும் ஐந்தெழுத்து மந்திரம் ஆகும். உய்யல் கூட்டல் ஆலா என பிரித்தால் உல்லாசவானில் துன்பங்களை கடந்து இன்பச் சிறகுகளை விரித்து சலனமற்ற வாழ்வு வாழுதல் எனும் பொருளாக விரிவடையும். பிழைக்கும் வழி எனவும் அதனை பிரித்து பொருள் கொள்ளலாம். நினைந்தக்கால் உய்யல் ஆமே எனும் திருநைத்தான தாண்டகமும் உய்யல் உருவீர்கள் ஐயன் ஆரூரை கையினால் தொழ என அப்பர் தேவாரமும் உய்யல் ஆவது ஓர் நெறி புக உதவிட வேண்டும் என கம்ப ராமாயணமும் புவி மீது பொய்யுரை பேசும் மாதரை விட்டு உய்யடா உய்யடா உய் என பட்டினத்து அடிகளாரும் வாழ்வாங்கு வாழுதலையும் பிழைக்கும் வழிமுறைகளையும் உய்யல் எனும் சொல் மூலம் உயர்த்தி காட்டுகின்றனர். உய்யல் கூட்டல் ஆலா சொல்லின் பிற்பகுதி ஆலா என்பது வடதுருவ ஆர்க்டிக்கிலிருந்து தென்துருவ அண்டார்க்டிக் வரை சுமார் 25,000 கிலோமீட்டர் வலசையாக பறந்து செல்லும் புவி முனை கடல் பறவையை குறிக்கும். 3/4 அடி நீளம், 100 கிராம் எடை, நீண்ட இறக்கைகள் இவற்றை கொண்ட ஆலா கடல் பறவை ஆண்டுக்கு 2 முறை கோடைக்காலத்தை அனுபவித்து 35 ஆண்டுகள் வாழும் தன்மை உடையவாய். ஆலா கடற்பறவைகளை தனுஷ்கோடியின் தென்முனையில் கூட்டங்கூட்டமாக அக்டோபர் நவம்பர் மாதங்களில் சிறகடித்து வாழ்வதை நாம் இன்றைக்கும் காணலாம். ஓய்வின்றி சுற்றித் திரும்புவரை பார்த்து, ஏம்பா இப்படி ஆலா மாதிரி பறக்கிற எனும் ஊர்ப்புறச் சொல்லடைவு புலம் பெயரும் போதும் இறை தேடும் போதும் இடைவிடாமல் தொடர்ந்து பறந்து கொண்டே இருக்கும் ஆலா கடற்பறவையின் வியத்தகு செயலையே குறிக்கும். நீர்ப்பரப்பின் மேல் உயரத்தில் பறக்கும் போதே திடீரென செங்குத்தாக நீருக்குள் பாய்ந்து மீனை கொத்தி கவ்வி மேலே வந்தபின் வானத்தில் பறந்தபடியே உயர துப்பி எரியும் அந்த மீனை ஆகாயத்தில் தலைகீழாக மீன் திரும்பி வரும்போது மறுபடியும் மீனை கவ்வி அப்படியே விழுங்கிவிடும் திறன் வாய்ந்தவை ஆலா கடல் பறவைகள். அப்படி செய்வதால் மீன்களின் செதில்கள் ஆலா பறவையின் தொண்டையில் சிக்கிக்கொள்வதில்லை. இப்போது உய்யலாலா எனும் ஐந்தெழுத்து மந்திரத்தை என்னவென்று கேட்கலாமா? உடன்பாடான உணவு 1, உரிய உறக்கம் 2, நேரிய உடற்பயிற்சி 3, சீரிய உளப்பயிற்சி 4, உவப்பான உரையாடல் 5. இந்த 5 உவகை நெறிகளையும் கொண்ட உய்யல் எனும் வாழ்க்கை அமைந்தால் ஆலா எனும் அற்புத வலசை கடல் பறவையாக வையத்துள் சிறகடித்து வாழலாம் என்பதைத்தான் உய்யலாலா மந்திரம் சொல்லுகிறது. ஆனால் ஆலா பறவையை விட அதி அற்புத வேகத்திறன் உடையது நம்முடைய பிராண வழி எனும் மூச்சுக்காற்று. பிராணாயாமம் எனும் மூச்சு பயிற்சியை முறைப்படுத்தினால் கள் உண்ட மகிழ்ச்சி அடையலாம், துள்ளி நடக்கலாம், சோம்பல் தவிர்க்கலாம் என்பதாக புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டால் கள் உண்ண வேண்டாம் தானே களிதரும்

0: துள்ளி நடப்பிக்கும், சோம்பல் தவிர்ப்பிக்கும், உள்ளது சொன்னோம் உணருடையோர்க்கே எனும் திகட்டாத திருமந்திரமாக அருளியவர் யார்? அவர்தான் திருமூலர். என்ன நேயர்களே, பிராணாயாமம் செய்ய தொடங்கிவிட்டீர்களா?
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: மதியலை 1669 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த இனிய காலை நேரத்தில் உங்கள் இல்லம் தேடி வருகிறது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி வழங்கும் பக்தி மாலை. பக்தி பாடல்கள் இப்போது கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் பாடிய பாடல்.

மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இது பக்தி மாலை. மதுரை வானொலியில் இணைந்திருக்கிறோம். தொடரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடியது.

பக்தி மாலையில் வளம் வந்த பாடல் எம் ஹனீஃபா பாடியது. 6:27 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இது பக்தி மாலை. நிகழ்ச்சியின் நிறைவாக ரேஷ்மா மற்றும் அமிர்தா மேரி ஜான் பாடியது. இணைந்திருங்கள், இது பக்தி மாலை.

இனிமையான காலை நேரத்தில் உங்கள் இல்லம் வந்து சேர்த்தது. மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது பக்தி மாலை, பக்தி பாடல்கள். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 6:15. இது ஆகாஷ்வாணி மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

0: மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
5: வணக்கம், நான் நிழல்கள் ரவி பேசுறேன்.
6: துள்ளி துள்ளி போகும் பெண்ணை சொல்லிக் கொண்டு போனால் என்ன, கன்னி உந்தன் பேர் என்ன.
5: நேயர்களுக்கு

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் காலை 6:35. இன்று பராபவ வருடம் சித்திரை மாதம் 29 செவ்வாய்க்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இன்று 12 செவ்வாய்க்கிழமை சிறுதானியத்திலிருந்து தின்பண்டங்கள் தயாரித்தல் பற்றிய இலவச செய்முறை பயிற்சி நடைபெற உள்ளது. ஆர்வமுள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில் இன்று 12 பொட்டிபுரம் எனும் இடத்தில் விவசாய ஆர்வலர் குழு உறுப்பினர்களுக்கிடையே சமூக மூலதனத்தை மேம்படுத்துதல் குறித்த பயிற்சி நடைபெற உள்ளது. ஆர்வமுடைய அனைத்து விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விருதுநகர் மாவட்ட விவசாயிகளே, வாடும் நிலத்தை வளமாக்கும் கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி குறித்த தொழில்நுட்ப செய்தி. கோடை மழையை பயன்படுத்தி பசுந்தாள் உரப்பயிர்களை சாகுபடி செய்வது மண்ணின் வளத்தை பாதுகாக்கவும் அடுத்தடுத்த பயிர்களின் விளைச்சலை அதிகரிக்கவும் ஒரு சிறந்த வழியாகும். தக்கைப்பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயறு போன்ற பயிர்கள் பசுந்தாள் உரத்திற்கு மிகவும் ஏற்றவை. கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்கு தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. பயிர்கள் பூக்க தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழைச்சத்து அதாவது நைட்ரஜன் இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மக்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். இந்த பயிர்களின் வேர் முடிச்சுகளில் உள்ள பாக்டீரியாக்கள் வளிமண்டல நைட்ரஜனை ஈர்த்து மண்ணில் நிலை நிறுத்தும். இது அடுத்த பயிருக்கு தேவையான உரமாகும். மேலும் விவரங்களுக்கு தங்கள் பகுதி உதவி வேளாண்மை அலுவலர்களை அணுகலாம் என விருதுநகர் உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குனர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, சேமிப்பு கிடங்குகளில் பூச்சிகளிடமிருந்து தானிய பாதுகாப்பு குறித்த அறிவிப்பு. சேமிப்பு இடங்களில் பூச்சிகளால் தானியங்களில் 5-10% பாதிப்பு ஏற்படுகின்றது. பூச்சிகளின் தாக்கத்தால் தானியங்களின் தரம் பாதிக்கப்பட்டு உண்பதற்கு தகுதியற்றதாக மாறிவிடுகின்றது. தானியங்களை பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்க நாம் கடைபிடிக்க வேண்டிய பொதுவான வழிமுறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். தானியங்களை அறுவடையில் நன்றாக உலர்த்தி ஈரப்பதம் 8-10% இருக்குமாறு செய்த பின்பு சேமிக்க வேண்டும். தானியங்களை சேமிக்கும் குதிர்கள் மற்றும் அறைகளை நன்றாக சுத்தம் செய்து எந்தவித பூச்சிகள் மற்றும் அதன் வாழ்க்கை பருவங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நவீன சேமிப்பு களஞ்சியங்களை உபயோகித்தல், குறிப்பாக உலோக குதிர்கள் சிறு விவசாயிகளுக்கு தானியங்களை சேமித்து வைத்துக் கொள்ள சிறந்த சாதனமாக விளங்கும். இவ்வாறு சிவகங்கை மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் தெரிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய நமது இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் என்பது குறித்து திண்டுக்கல் மாவட்டம் கலிக்கம்பட்டி விவசாயி ஜே சரவணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
2: தோட்டக்கலைத்துறை பாம்பே வரைக்கும் ஸ்டால் போடுறதுக்கு அவங்க சொந்த செலவுல கூட்டிட்டு போய் அகில இந்திய அளவுல ஸ்டால் போடுறதுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 ஸ்டால் அட்டன் பண்ணிட்டோம். அந்த 2
3: எங்கெங்க போயிருக்கீங்க?
2: கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு ஸ்டால் போறோம். அப்போ வீக்லி ஒன்ஸ் வந்து அங்க திண்டுக்கல்குள்ள ஒரு ஸ்டால், இயற்கை விவசாய பொருட்கள் அங்க ஒரு ஸ்டால் போட்டு போட்டுருக்கோம். நிறைய மகளிர் கல்லூரியில, காந்தி கிராம காலேஜ்ல, இந்த மாதிரி கவர்மெண்ட் சைட்ல இருந்து நிறைய எங்களை
3: தொடர்பும்
2: கிடைக்குது. ஸ்டால் போடுற மூலியம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு போய் அவங்க சேல் பண்றாங்க. நிறைய கொரியர் பண்ற மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இருக்கு. ஒருங்கிணைந்த பண்ணையம் ஆரம்பிச்சோம், நிறைய இடத்துல போய் பாக்கும் போது மதிப்பு கூட்டின அப்புறம் இன்னும் அதிகமா நம்ம லாபத்தை எடுக்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் அடுத்தடுத்து பண்ணுவோம்.
3: இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்துல வளர்க்கிற இந்த ஆடு கோழி குறாவளுடைய அந்த எச்சங்கள் இருக்குல்லையே, அதை நீங்க வந்து உங்க நிலத்துக்கு பயன்படுத்துவீங்களா?
2: கண்டிப்பா மேடம், மண்புழு உரம் தயார் பண்ற தொட்டி வச்சிருக்கோம். இதை நேரடியாக அங்கே போட மாட்டோம். மண்புழு உரம் தொட்டியில் போட்டிங்கன்னா அது ஒரு 60 நாள் டைம் விட்டோன்னா அதை எடுத்து அதை சளிச்சு மண்புழு உரமாக தயார் பண்ணிடுவோம். பயிர் இருக்கும்போதே போடலாம், அப்புறம் அடி உரமாக உழவு ஓட்டும் போது போட்டு விழுகலாம் மேடம். மண்புழு உரத்தை எப்படி வேணால் பயன்படுத்திக்கலாம். இந்த நேரடியாக சாணத்தை போடுறது தான் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது, அது மக்கிறதுக்கே 1-2 மாதம் டைம் எடுத்துக்கிறோம் நிலத்தில். இங்கேயே நம்ம மண்புழு உரமாக மாற்றி போடுறப்ப 1 வாரத்துக்குள்ளே செடி எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒருங்கிணைந்த பண்ணையமாக ஒருத்தர் ஆரம்பிக்கணும் முயற்சி பண்ணுறாரு அப்படின்னா அவரோட நிலத்தோட அளவு பார்த்துக்கணும் மேடம். 2 ஏக்கர் வச்சுக்காருன்னா அவர் வந்து 2 மாடு வச்சுக்கலாம். விவசாயம் பண்ணுறதுக்கான இடத்த விட்டுட்டு மாட்டுக்கான இடம் கொஞ்சம் தீவனம் போடுறதுக்கு தேவை இருக்கும். ஒரு 10 மாடு வச்சுட்டாருன்னா 1 ஏக்கர் ஃபுல்லாக புல்லு தான் போட வேண்டியிருக்கும், அப்போ வேறு இதுக்கு போயிருக்க முடியாது. அப்படிங்க 1 ஏக்கரை பொறுத்து அவங்க மாடுகளோட கோழிகளோட எண்ணிக்கை வச்சுக்கலாம். கோழிகளை வந்து முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ எல்லாம் வந்து கொட்டில் முறையில் வளர்த்தலாம். நிறைய நோய்கள் வர்றதில்லை, இப்படி வந்தாலும் தடுப்பு மருந்துகள்லாம் இருக்குது, மாடுகளுக்கு தடுப்பு மருந்து இருக்குது, இதிலெல்லாம் கவனம் செலுத்தணும். தடுப்பூசியில் தான் முதல் கவனம் செலுத்தணும். ஒரு சில மாடு வச்சுருக்கவங்க இந்த தடுப்பூசி போட வந்தாங்கன்னா பால் குறைஞ்சிருந்து போட மாட்டேங்காங்க கம்பல்சரி. அதெல்லாம் போட்டிருந்தா தான் நம்மளுக்கு இந்த முதல் இழப்பீடு ஏற்படாமல் இருக்கும். அந்த மாதிரி அதை ஒருங்கிணைந்து பண்ணும்போது தடுப்பூசியில் கவனத்தை செலுத்தணும். கோழி இறந்து போச்சு அப்படிங்கிறதெல்லாம் நஷ்டம் அடைகிறாங்க. ஒரு சில இடத்துல வந்து வயல் தான் அடிக்க முடியும், அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இதை பண்ணுறதுல வந்து முடியாது. ஒரு சில இடத்துல காய்கறி பயிர் எல்லாமே பண்ணலாம். மாடு வளர்த்தணும்னா இந்த இடத்துல இந்த சூழல் இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் அவங்க பார்க்கணும். இப்போ எங்கே வேணால் மாடு வளர்த்துடலாம் அப்படின்னு வளர்த்துற முடியாது, சூழலையும் அவங்க கருத்தில் எடுத்துக்கணும். 4 ஏக்கர் ஒரு விவசாயம் வச்சுருக்காருன்னா கம்பல்சரி 1 ஏக்கர் வந்து மரப்பயிர்களாக வச்சுக்கிறது நல்லது. மரப்பயிர் நான் என்ன சொல்கிறேன்னா எலுமிச்சை, கொய்யா, மாதுளை இந்த மாதிரி மரப்பயிர். ஏன்னா அதில் வந்து அடிக்கடி உழவு ஓட்ட தேவையில்லை, அடிக்கடி பார் பிடிக்கிற செலவு அந்த மாதிரிலாம் இல்லை, ஆள் நாள் ஃபுல்லாக அது பலன் கொடுத்துட்ருக்கோம். 1 ஏக்கர் வந்து பந்தல் காய்கறியாக வச்சுக்கிறது நல்லது. ஒரு நேரத்தை பார்த்திங்கன்னா சுரக்காய் வித்துரும். சுரக்கான்னு சொல்கிறேன்னா விதையோட விலை 1 ரூபா, அது வாழ்நாள் செலவே ஒரு விதைக்கு 5 ரூபா தான் செலவாகும். ஆனால் ஒரு சுரக்காய் செடி வந்து 40 காய் வரைக்கும் காய்க்க ஆரம்பிக்கும், குறைஞ்சது 5 ரூபாய்க்கு விற்றா கூட விலைக்கு போயிடும். அதனால் பந்தல் காய்கறி சொல்கிறேன். நீங்கள் ஒரு சீசனில் போடலாம். பாவக்காய் கிலோ 60 ரூபா வரைக்கும் விற்கக்கூடிய நேரங்கள்லாம் இருக்குது. ஏன்னா நிறைய விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா வெங்காயம் தான் போடுவேன், தக்காளி தான் போடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. 4 ஏக்கர் தான் ஒரு பந்தல் விவசாயம் 1 ஏக்கரு, மரப்பயிர் 1 ஏக்கரு, அதுக்கப்புறமா நீங்கள் வெங்காயம் போடுறது தக்காளி போடுறது அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி 2 ஏக்கரை வச்சுக்கிட்டு பண்ணால் கண்டிப்பாக விவசாயத்தில் லாபகரமாக இருக்கலாம். நமக்கு தேவையான உரங்களை உற்பத்தி பண்ணுற அளவுக்கு மாடுகளை வச்சுருக்கணும், கம்போஸ்ட் பண்ணுற அளவுக்கு தொட்டி. இந்த மாதிரி ஒரு ரசாயன உரம் இப்போ பயன்படுத்த வேணான்னு சொல்ல முடியல, ஏன்னா அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை இருக்காங்க. இயற்கை விவசாயத்துக்கு மாறினாலும் விளைச்சல் இல்லைன்னு சொல்கிறாங்க. 50% இயற்கை உரத்தை மண்ணுக்கு கொடுக்கணும். ஏன்னா இப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மண் இப்போ இல்லை. 50% இயற்கை விவசாயத்துக்குள்ளே வந்தீங்கன்னா தான் அடுத்து நம்ம 1-10 வருஷம் விவசாயம் பண்ணுற சூழல் ஏற்படும். அதனால் அதில் கொஞ்சம் விவசாயிகள் கவனம் செலுத்தணும்.
1: இதுவரை ஒருங்கிணைந்த பண்ணையம் என்பது குறித்து திண்டுக்கல் மாவட்டம் கலிக்கம்பட்டி விவசாயி ஜே சரவணன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.

மதியலை 1669 கிலோஹெர்ட்ஸ். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேயர்களின் நினைவிற்கு இன்று இரவு 7:25 பண்ணை செய்தி கேட்கலாம். தொடர்ந்து 7:30 மண்ணும் மணியம். இன்றைய மண்ணும் மணியம் நிகழ்ச்சியில் நீர் மேலாண்மையில் பாசன நீர் தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி ராகவன் அவர்கள் தரும் தகவல்கள், தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் செய்திகள், விடைபெறும் முன் ஆகியன இடம்பெற கேட்கலாம். இன்று இரவு 7:30. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் சாரதாம் மாணவர் விடுதியை நேற்று அவர் திறந்து வைத்தார். நவீன காலத்திற்கு ஏற்ப கல்வித்துறையை மாற்றியமைக்கும் வகையில் புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பெண் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் மகளிரின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில் திறன்களுடன் இளையோரை மேம்படுத்தும் வகையில் கல்வித்துறையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் விளையாட்டு முதல் விண்வெளி தொழில்நுட்பம் வரை அனைத்து துறைகளிலும் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் இளையோர் பங்களிப்பு அதிகரித்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். வேளாண் மாற்றத்தின் மூலம் ஆரோக்கியம் என்ற இயக்கத்தை புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா மற்றும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு நட்டா, இந்த இயக்கத்தை இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலும் இணைந்து தொடங்குவதாக கூறினார். நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தாமல் அவற்றை தடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். ஆரோக்கியமான உணவு முறைகளின் மூலம் நோய்களை தடுக்க முடியும் என்றும் அதை கருத்தில் கொண்டே இந்த இயக்கம் தொடங்கப்படுவதாகவும் திரு நட்டா கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு சிவராஜ் சிங் சௌகான், உடல் ஆரோக்கியமே மகிழ்ச்சியின் அடிப்படை என்று குறிப்பிட்டார். நாட்டில் வேளாண் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் ஊட்டச்சத்திலும் கவனம் செலுத்த வேண்டிய நிலை உள்ளது என்று அவர் தெரிவித்தார். விவசாயத்தை உணவு உற்பத்தியாக மட்டுமே பார்க்காமல் ஊட்டச்சத்தை வலுப்படுத்தும் அம்சமாகவும் கருதி செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து இயற்கை வேளாண் நடைமுறைகளை ஊக்குவிக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். இதற்கான தேர்தலுக்கு இவர்கள் நேற்று மனு தாக்கல் செய்தனர். இவ்விரு பதவிகளுக்கும் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் இவர்கள் இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா இன்று பேரவையில் வெளியிட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய நுகர்வோர் தொடக்க கூட்டுறவு அமைப்பின் 317 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை மத்திய அரசிடமிருந்து 2 வாரங்களுக்குள் பெற்றுத்தர தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தேசிய தென்னிந்திய நிதிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் நேற்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து அவர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி வாக்கு எண்ணிக்கை தொடர்பான மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது. அந்த தொகுதியில் பதிவான தபால் வாக்கு வேறு தொகுதிக்கு அனுப்பப்பட்டதாகவும் தாவேக்க வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதியின் வெற்றி அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரி திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பன் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் விக்டோரியா கௌரி மற்றும் செந்தில்குமார் அடங்கிய அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கமாக தபால் வாக்குகள் தொகுதி

0: எண் மற்றும் பெயருடன் அனுப்பி வைக்கப்படும் என்றும், தபால் வாக்கு வேறு தொகுதிக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு எந்தவிதமான அடிப்படை ஆதாரமும் இல்லை என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தீர்ப்பை இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. பிரதமரின் தொழில் பழகுநர் பயிற்சி திட்டத்தின் கீழ் சேலத்தில் நேற்று சிறப்பு முகாம் நடைபெற்றது. 3 மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படும் இந்த முகாம் தொழில் பிடிப்புகளை முடித்தவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்று மாவட்ட திறன் பயிற்சித்துறை உதவி இயக்குநர் சந்திரா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: பிரதம மந்திரி நேஷனல் அப்ரண்டிஷிப் மேலா நடக்குது. இது வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இந்த மேலாவால என்ன அப்படின்னா, என்னென்ன கம்பெனிங்க வந்திருக்காங்கன்னா, செயில் மற்றும் வந்து TNSTC மற்றும் SETC, அது இல்லாம பிரைவேட் கம்பெனி உள்பட 13 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்திருக்காங்க. இதுல வந்து பசங்களுக்கு வந்து ITI முடிச்சவங்க, டெசிக்னேட்டட் ட்ரேட் மற்றும் வந்து ஆப்ஷனல் ட்ரேடு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்க கூட இங்க அப்ரண்டிஷிப் எடுத்திருக்கோம். மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நேஷனல் அப்ரண்டிஷிப் சர்டிபிகேட், அவங்களுக்கு அது ஒரு வேல்யூபிள் சர்டிபிகேட். அதை வச்சு அவங்க இதுக்கு முன்னே வந்து ஐடிஐ பசங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருந்தது, ஆனா தற்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்க கூட இந்த அப்ரண்டிஷிப் மேல எல்லாம் கலந்துகிட்டு அந்த வேல்யூபிளான சர்டிபிகேட் அவங்க அவைல் பண்ணி
0: இந்த முகாம் தங்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக இதில் பங்கேற்ற பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என்னோட பேர் ரோபியா, நான் ஆத்தூர்ல இருந்து வரேன். நான் ஐடிஐ எலக்ட்ரிஷியன் முடிச்சிருக்கேன். நிறைய ஜாப் வேகன்சி இருக்கு, நிறைய கம்பெனிஸ்ல இருந்து வந்திருக்காங்க. ஸ்டைஃபனோட மந்த்லி இன்கம் எல்லாம் அப்ரண்டிஸ் ஜாப் கொடுக்கறதுனால எக்கனாமிக்கலா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
3: என் பேர் பிரிட்டோ, வேலை கிடைக்காம நிறைய இடத்துல தேடிக்கிட்டு இருந்திருக்கேன். இங்க நிறைய கம்பெனி வந்திருக்கு, அதுல நான் ஒரு கம்பெனி செலக்ட் ஆயிருக்கேன். இந்த 1 இயருக்கு வேலை செஞ்சோம்னா சர்டிபிகேட் தருவாங்க. அந்த சர்டிபிகேட் வச்சுட்டு போய் நான் வேற கம்பெனி சேர்ந்தா பர்மனண்டா வந்து வேலை செய்யறதுக்கு இந்த சர்டிபிகேட் ரொம்ப யூஸ் ஆகும்.
0: தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கை கடலோர பகுதிக்கு அப்பால் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பஹாமாஸ் நாட்டில் பொதுத் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. ஆப்கானிஸ்தானின் நங்கர்ஹார் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேபாளத்தின் கைலாலி மாவட்டத்தில் இந்தியாவின் உதவியுடன் பள்ளி கட்டிடங்களை கட்டும் பணி தொடங்கியுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. தில்லி எய்ம்ஸின் 51வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பங்கேற்கிறார். ஓமன் நாட்டுக்கான புதிய இந்திய தூதராக திரு பிரசாந்த் ஃபைல்ஸ் நியமிக்கப்படுவதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியா வந்துள்ள சிலி நாட்டின் வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரஸ் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் இன்று பேச்சு நடத்துகிறார். மத்திய பணியாளர் நலத்துறையின் கீழ் செயல்படும் கூட்டு ஆலோசனைக் குழுவின் தேசிய கவுன்சிலின் 49வது கூட்டம் மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு சோமநாதன் தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. சணல் பயிர் தகவல் அமைப்பு தொடங்கப்பட்ட பின்னர் நாட்டில் சணல் உற்பத்தி விரைந்து அதிகரித்து வருவதாக மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் ராஜகோபுரம் முன்பு கிழக்கு பகுதியில் பழுதடைந்த நிலையில் உள்ள மண்டபத்தை அப்புறப்படுத்தும் பணி நாளை முதல் 15 நாட்கள் நடைபெறவுள்ளதால் அருகில் வசிக்கும் மக்களும் பக்தர்களும் ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் கோடைகால சிறப்பு முகாமை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தொடங்கி வைத்தார். சென்னையிலிருந்து குருவாயூர் செல்லும் விரைவு ரயிலில் கேட்பாரற்று கடந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை திருச்சியில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை IIT BS படிப்புக்கு 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31வது தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று IIT நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையில் உள்ள தமிழ்நாடு அரசு MGR திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் இளநிலை படிப்புகளுக்கு இணையதளம் மூலம் இன்று முதல் June 2 வரை விண்ணப்பிக்கலாம் என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. சென்னையில் BSNL அதிவேக இணையதள இணைப்புகளை பெறுவதற்கான சேவைகளை பொதுமக்கள் உடனடியாக பெறும் வகையில் வரும் 15வது தேதி வரை நகரின் பல்வேறு பகுதிகளில் முகாம்கள் நடத்தப்படுவதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்ஷாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பு 210 ரன் எடுத்தது. 211 ரன் எடுத்தால் வெற்றி நிலைக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி 19 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JB நட்டா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி

டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ், இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் காலை 6:55.
2: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
3: சூழலியல் புரிதல், நம்மளுடைய சூழலியல் பற்றி நமக்கு விழிப்புணர்வு வேணும். இது பற்றி பேச பல கோட்பாடுகள் இருப்பினும் ஒரு சின்ன உதாரணம் மூலமாக நான் கூறுறேன். தற்சமயங்களில் நாய்களுடைய எண்ணிக்கை தெருக்களில் அதிகமாக உள்ளதை நம்மளால் பார்க்க முடியுது. சமீபத்தில் ரேபிஸால் பாதிக்கப்பட்டு இறந்தவங்க மற்றும் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவங்க பற்றிய செய்தி ஒரு பெரிய அதிர்ச்சியை தந்ததுன்னே சொல்லலாம். இதுக்காக நாய்களை கொல்றதோ இல்லை அவற்றுடைய இனப்பெருக்கத்தை செயற்கையாக ஊசி மருந்துகள் மூலமாக கட்டுப்படுத்த முயல்கிறதோ அறிவியல் பூர்வமாக பயனளிக்காது. இதற்கு சூழலியல் பற்றி அடிப்படை அம்சங்களை அறிந்திருத்தல் அவசியம்னு சொல்லலாம். சூழலியலில் எந்த ஒரு உயிரினமும் எண்ணிக்கையில் பல மடங்கு திடீரென உயர்வதில்லை. அப்படி அது எண்ணிக்கையில் அதிகரித்து இருக்குது அப்படின்னா சூழலியலில் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த உயிரினமும் அதனுடைய உணவு இருப்பை தாண்டி இனப்பெருக்கம் செய்கிறது கிடையாது. எந்த அளவு உணவு சூழலியலில் இருக்குதோ அந்த அளவு அந்த உயிரினம் இனப்பெருக்கம் செய்யும். உதாரணத்துக்கு ஒரு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அரிசியின் அளவை விட அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய வண்டுடைய அளவு அதிகரித்து காணப்படுறதே இல்லை. அதுபோலவே நாய்களின் எண்ணிக்கையும். அப்படியெனில் அவைகளுக்கு அந்த அளவு உணவு கிடைக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். உணவு அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறது ஒன்று மனிதர்களுடைய செயல்பாடுகளாக இருக்கணும், அல்லது அதே உணவை உண்கிற வேறொரு உயிர் அழிந்து கொண்டிருக்கிறது, அந்த உயிர் அழிவதால் இவைகளுக்கு உணவு அதிகம் கிடைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற புரிதல் நமக்கு வேணும். இங்கே இந்த ரெண்டுமே நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று பிணந்தினி கழுகுகள். இந்த பிணந்தினி கழுகுகள் மிக வேகமாக அழிந்து கிட்டத்தட்ட 90% பிணந்தினி கழுகுகள் இப்போ அழிந்து போயிடுச்சு. இது நாய்களுக்கான உணவை அதிகப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உணவுச் சங்கிலியில் கால்நடைகளுக்கு கொடுக்கப்பட்ட டைக்ளோஃபெனாக் மருந்து அதனுடைய குடல்களில் சேர்ந்து இதை பயோ அக்யூமிலேஷன் சொல்லுவோம். அப்படி சேர்ந்து அதை உண்ட பிணந்தினி கழுகுகள் அழிந்து போயின. அதாவது பயோ மேக்னிஃபிகேஷன், உணவுச் சங்கிலியில் ஒரு உயிரிலிருந்து இன்னொரு உயிருக்கு நச்சுப் பொருளினுடைய செறிவு அதிகரித்து கொண்டே போவது. 1990 2005 90% பிணந்தினி கழுகுகள் அழிஞ்சு போயிடுச்சு. 1997 மட்டும் ரேபிஸால் இறந்த இந்தியர்களுடைய எண்ணிக்கை 30,000. இன்னொன்று குப்பை மேடுகள். நாம் விழிப்புணர்வற்ற வகையில் உணவுக் கழிவுகளை அப்புறப்படுத்துவது, சாலைகளில் குவியல் குவியலாக குப்பை தொட்டியை தாண்டி குப்பைகள் வீசப்பட்டு கிடப்பது, அதன் மூலமாக நாய்களுக்கு அதிகப்படியான உணவு கிடைக்குதுன்னு சொல்லலாம். இது இயற்கையாக நாய்கள் அதிக அளவில் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது. ஆக இந்த சூழியல் புரிதல் நமக்கு வேணும். இதை தாண்டி அறிவியல் பூர்வமாக சூழியல் புரிதல் இல்லாமல் நம்ம நாயுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறதுக்கு அதை கொல்றதோ அல்லது ஊசி மருந்துகள் மூலமாக அதனுடைய இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுறதோ அறிவியல் பூர்வமான ஒரு தீர்வை தராது. சூழியல் புரிதலும் விழிப்புணர்வும் நம்மை பாதுகாப்பதோடு பிற உயிரினங்களும் ஆரோக்கியமாக வாழ வழிவகுக்கிறது.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் நேர்மிப்பொழுது 7 மணி. அறிவோம் 1000 திரைப்பட பாடல்களாக வலம் வருகிறது. முதலில் கேட்கலாம் பிரம்மா திரைப்பட பாடல்.

0: இனி கேட்கலாம் ராஜாதி ராஜா திரைப்பட பாடலை.
1: சிலு சிலுவென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொட்டி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

0: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி மதுர தென்றல் திரை இசை கேட்கலாம். ஒலிப்பது மீண்டும் ஒரு காதல் கதை, திரைப்பட பாடல்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி சிறந்த செவிலியர்களுக்கான பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். அசாமில் பிஜேபி அரசு மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி சிறந்த செவிலியர்களுக்கான பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். இத்தாலியில் பிறந்து செவிலியர் பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட பிளாரன்ஸ் நைட்டிங்கேலின் பிறந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 12 தேதி சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி இந்தியாவில் சிறப்பாக செயல்பட்ட செவிலியர்களுக்கு தேசிய விருதுகள் வழங்கப்படுகின்றன. புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறப்பாக செயலாற்றிய செவிலியர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார். அஸ்ஸாமில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்கிறது. திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார். அவருக்கு ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்க உள்ளார். முதலமைச்சருடன் திரு ராமேஸ்வர் தெலி, திரு அதுல் போரா, திரு சரண் போரா, திரு அஜந்தா நியோக் ஆகிய 4 அமைச்சர்களும் பதவியேற்க உள்ளனர். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் பங்கேற்கின்றனர். குவஹாத்தியில் உள்ள கான்பரா கால்நடை மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளதாகவும் இதற்காக விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கு 6 அரசுமுறை பயணமாக வரும் 15 தேதி புறப்பட்டுச் செல்கிறார். முதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் செல்லும் அவர் அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளார். அதைத் தொடர்ந்து நெதர்லாந்து, ஸ்வீடன் ஆகிய நாடுகளுக்கு செல்லும் பிரதமர் அந்நாடுகளின் பிரதமர்களை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். பின்னர் நார்வே செல்லும் பிரதமர் இந்தியா நார்டிக் உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளார். 43 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் நார்வே செல்வது இதுவே முதன்முறையாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் இத்தாலி செல்லவுள்ளார். பிரதமரின் இந்த பயணம் இந்த நாடுகளுடன் இந்தியாவின் நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இலங்கையைச் சேர்ந்த மகளிர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு புதுதில்லியில் நேற்று மக்களவைத் தலைவரை சந்தித்தது. அப்போது பேசிய அவர் இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான நல்லுறவு நிலவி வருவதை குறிப்பிட்டார். இரு நாடுகளும் பல நூற்றாண்டுகள் பழமையான கலாச்சார ஆன்மீக பிணைப்புகளை கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவது திருப்தி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் ஜனநாயக அமைப்புகளில் மகளிரின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற கருத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியுடன் செயல்படுவதாகவும் அவர் மேலும் கூறினார். உள்ளாட்சி அமைப்புகளில் மகளிர் இடஒதுக்கீட்டின் மூலம் 14 பிரதிநிதிகள் பல்வேறு பதவிகளை வகித்து வருவதாக திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். நாட்டில் கடந்த 12 ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் தோஹ்ரிகாட் அனூரிகார் இடையேயான பயணிகள் ரயிலை காணொலி மூலம் நேற்று அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ரயில் பூர்வாஞ்சல் பகுதியில் போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்துவதில்

முக்கிய பங்காற்றும் என்று அவர் குறிப்பிட்டார். முன்பு நீண்ட காலம் நிலுவையில் இருந்த ரயில்வே திட்டங்கள் 2014 பிறகு விரைந்து செயல்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். கடந்த 12 உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் ரயில்வே கட்டமைப்புகளை மேம்படுத்த பெருமளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் அம்ரித் பாரத் ரயில் நிலைய மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 157 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படுவதாகவும் இதில் 28 நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்று போர்ச்சுகல் அமைச்சர் திரு ஜாவோ ரூயி ஃபெரேரியா கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த ஒப்பந்தத்திற்கு தொடக்கத்திலிருந்தே போர்ச்சுகல் ஆதரவு அளித்து வந்ததை சுட்டிக்காட்டினார். இந்தியா விரைவில் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பெரிய அளவிலான சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதன் காரணமாக உலக அளவில் இந்தியா பொருளாதாரத்தில் வலிமைமிக்க சக்தியாக உருவெடுத்து வருவதாகவும் போர்ச்சுகல் அமைச்சர் கூறினார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த உரத்துறை கூடுதல் செயலர் திருமதி அபர்ணா சர்மா, தற்போது 51% அளவிற்கு உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். வழக்கமாக 33% உரம் மட்டுமே கையிருப்பில் வைக்கப்படுவதாகவும் கூடுதல் தேவையை கருத்தில் கொண்டு கையிருப்பு விகிதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உரங்களின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். தேவைக்கேற்ப உரங்கள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் திருமதி அபர்ணா சர்மா தெரிவித்தார். ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு புதுதில்லியில் நேற்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீலை சந்தித்து பேசினார். மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு நீர்வளத்துறை திட்டங்கள் தொடர்பாக அவருடன் திரு சந்திரபாபு நாயுடு ஆலோசனை மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா புதுதில்லியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை நேற்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது ஜம்மு காஷ்மீரின் நிர்வாகம், வளர்ச்சி மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் போன்றவை குறித்து திரு உமர் அப்துல்லா உள்துறை அமைச்சருடன் ஆலோசனை மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்குவது தொடர்பாகவும் திரு அமித்ஷாவுடன் விவாதித்ததாக திரு உமர் அப்துல்லா சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். இந்தியாவும் ஜப்பானும் தொழில்துறை ஒத்துழைப்பை மேலும் அதிகரிக்க முடிவு செய்துள்ளன. வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி மற்றும் புதுதில்லி வந்துள்ள ஜப்பான் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு டகிரோ ஃபுனுகோஷி ஆகியோர் தலைமையில் இந்தியா ஜப்பான் பொருளாதார ஒத்துழைப்பு ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் செமிகண்டக்டர், முக்கிய கனிமங்கள், தகவல் தொழில்நுட்பம், மருந்துகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அஸ்ஸாம், மேகாலயா, சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, பஞ்சாப், ஹரியானா, பீகார் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 அரசுமுறை பயணமாக நாளை சீனா செல்கிறார். சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் அழைப்பை ஏற்று அவர் இப்பயணத்தை மேற்கொள்வதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலைக்கு இடையே இரு தலைவர்களின் சந்திப்பு முக்கியத்துவம் பெறுவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. 15 மற்றும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் நேற்றைய ஆட்டங்களில் இந்தியாவின் குஷி சந்த், மம்தா உள்ளிட்டோர் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். மகளிர் பிரிவில் இந்தியாவின் 8 வீராங்கனைகள் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்று பதக்கத்தை உறுதி செய்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாபை வென்றது. தரம்ஷாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 210 ரன் எடுத்தது. 211 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி 19 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். அசாமில் பிஜேபி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர்.
மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையில்

0: மேம்பாடு என்ற அணுகுமுறையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ்க. கோடைக்கால சரும பராமரிப்பு முறைகள் குறித்து தோல் நோய் சிறப்பு மருத்துவர் மு பத்மாவதி அவர்கள் தரும் ஆலோசனைகள்.
1: கடந்த 2 நாளா நம்ம தோல்னா என்ன, வெயில்னா என்ன, வெயில்னால தோல்

0: 1269 கிலோஹெர்ட்ஸில். நலமாய் வாழ்க. கோடைக்கால சரும பராமரிப்பு முறைகள் குறித்து தோல் நோய் சிறப்பு மருத்துவர் மு. பத்மாவதி அவர்கள் தரும் ஆலோசனைகள்.
1: கடந்த ரெண்டு நாளா நம்ம தோல்னா என்ன, வெயில்னா என்ன, வெயில்னால தோல்ல என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கறத பார்த்தோம். சூரிய ஒளியால நம்ம தோல் வந்து நிறமாற்றம், அதாவது சன்டேன் எப்படி வருது, அதுக்கான காரணங்கள் என்ன, அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்கலாம். கோடை காலத்துல சூரிய ஒளியினால நிறைய பாதிப்புகள் தோல்ல நடக்குது. அதுல முக்கியமா முதன்மையா நம்ம பார்க்கக்கூடியது எதுன்னா தோல் நிறமாற்றம். நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய இந்த தோல் நிறமாற்றம் தான் முக்கியமான ஒண்ணு. அதுதான் நம்ம சன்டேன் அப்படின்னு சொல்றோம். நம்ம முன்னாடி கடந்த ரெண்டு நாளா பார்த்தோம் சன் டேனுக்கு எதெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தோம். பட் இன்னைக்கு முதல் நாளா கேட்கறவங்களுக்கு அந்த பத்தின விஷயம் தெரியாது, அதனால அதுக்கான காரணம் என்னங்கறத சொல்லிடுறேன். இந்த சன் டேனுக்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெலனின்ங்கற நிறமி. இது என்ன பண்ணும்னா நம்ம தோலை வெயில இருந்து பாதுகாக்கிறதுக்காக நம்ம செல்களுக்கு மேல ஒரு கொடையா இருக்கிறதுனாலதான் நமக்கு ஒரு பாதுகாப்பு தன்மையை கொடுக்குது. இந்த சன் டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கோடை காலத்துல இருக்கிறதுனால டூர் போயிட்டு வருவோம், கடல்ல போய் குளிச்சிருப்போம். குளிச்சுட்டு வந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு நிறமாற்றம் நம்ம உடம்புல தெரியும். இது வந்து தற்காலிகமானதுதான். இந்த நிறமாற்றத்துக்கு காரணம் நம்ம வெயில இருந்து நம்ம தோள்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக அந்த நிறமி பண்ற வேலையினாலதான் அந்த நிறமாற்றம் இருக்கு. இது எப்பவுமே வந்து ஒரு 3-5 நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் தானாவே நம்மளோட எதிர்ப்பு சக்தியோட நிறமாற்றம் வந்து நார்மல் கலருக்கு மாறிடும். இந்த நிறமாற்றம் வந்ததுக்கு அப்புறம் தானாவே மாறிடுது. ஆனா நம்ம வர்றதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூருக்கு போறதுக்கு முன்னாடியோ கடலுக்கு போறதுக்கு முன்னாடியோ நம்ம உடம்புல சன்ஸ்கிரீன்ங்கிறது ஒண்ணும் இல்லைங்க. நம்ம இப்படி வெயில போகும் போது நம்ம கொடைய புடிச்சிட்டு போறோம் இல்லையா, அதே மாதிரி வெயில போகும் போது உங்க உடம்புல பூசிக்கிறீங்க. பூசும் போது வெயில இருக்கிற கதிர்கள் வந்து உங்க ஸ்கின்ன வந்து தாக்காமையும் கலர் மாற்றத்தை உண்டாக்காமையும் தடுக்கிறதுக்கு தான் அந்த சன்ஸ்கிரீன் போடுறோம். உங்களுக்கு ஒரே ஒரு நாள் நான் வெயில போயிட்டு வரேன் அப்படிங்கறப்ப நடக்கக்கூடிய விஷயம். ஆனா சில பேர் வந்து டெய்லி வெளியில போறாங்க, அவங்களோட வேலையும் வெயில இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறமாற்றம் பெர்மனண்டா இருக்கிற மாதிரி இருக்கா, எப்பவுமே அவங்க வந்து கருப்பாவே இருக்கிற மாதிரி இருக்கு. சோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னேன் உங்கள்கிட்ட சன்டேன்ங்கிறது ரொம்ப நல்லது, மெலனின்ங்கிற பிக்மெண்ட் நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுனால நல்லது, இது இயற்கையாவே நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு வரப்பிரசாதம் அப்படியெல்லாம் நான் சொன்னேன். அதனால நீங்க கவலைப்படாதீங்க, சந்தோஷம்தான் படணும் அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஆனாலும் சில பேர் இந்த சன்டேன்னால என்ன ஆகுது அப்படின்னா அவங்களோட கான்பிடன்ஸ் லெவல் வந்து கம்மி ஆகுது. அதுவும் இல்லாம இப்ப இருக்கிற வந்து ஜென்சிஸ் அவங்க என்னன்னா சில பேர் அந்த கை சட்டை இல்லாம ஸ்லீவ்லெஸ் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ட்ரெஸ் நிறைய யூஸ் பண்றவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெயில போயிட்டு வரும்போது கையில பாத்தீங்கன்னா மேல ஒரு கலர் கீழே ஒரு கலர் இருக்கும். சோ அப்படி உள்ளவங்க அந்த மாதிரி ட்ரெஸ் வந்து வெளியில போட்டு போகிறதுக்கு யோசிப்பாங்க. இன்னொன்னு இப்ப எல்லாருமே வேலை பாக்குறோம். சோ வேலை பாக்குறதுல எப்படி வந்து அவங்களோட திறமை ரொம்ப முக்கியமோ அத மாதிரி புற தோற்றம் ரொம்ப முக்கியமா இருக்கு. சோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நிறமாற்றம் இருக்கிறதுனால அவங்களோட கான்பிடன்ஸ் லெவல் கம்மியாகிறதுனால வராம தடுக்கிறதுக்கு வெயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும் காலையில. சோ இந்த வெயில இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்னா, சோ வெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி சன்ஸ்கிரீன் அப்படிங்கறத வெயில் படுற இடங்கள்ல நம்ம போட்டுக்கணும். அதுவும் இல்லாம இப்ப நம்ம கோடை காலத்துல இருக்கிறதுனால எந்த மாதிரியான துணிகள் போடணும்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாவும் கொஞ்சம் லைட் கலராகவும் உள்ள துணிகளை உபயோகிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் சொல்றோம் இல்லையா, புற ஊதா கதிர்கள், இது நம்ம அடர் நிறமா உள்ள துணிகளை போடும் போது அது வந்து அந்த அல்ட்ரா வயலட் ரேஸை ஈஸியா உறிஞ்சக்கூடிய தன்மை உண்டு. அதே இது வந்து கலர் கொஞ்சம் கம்மியா உள்ள துணிகளை யூஸ் பண்ணும் போது அது வந்து அந்த இழுக்கக்கூடிய தன்மை கம்மி, அதனால உள்ள பாதிப்புகளும் நமக்கு கம்மியா இருக்கும். எல்லாருமே வந்து வேலைக்கு போறதுனால பைக் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு, இந்த வெயிலோட தாக்கம் அவங்களுக்கு அதிகமா இருக்கு. பெண்களா இருந்தாங்கன்னா அவங்க ஸ்கார்ஃப் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க யூஸ் பண்ற ஸ்கார்ஃப் உடம்புல போடுற ஷால் எடுத்து போடக்கூடாது, கொஞ்சமாவது வந்து திக்கான துணியா இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நூல்களுக்கும் நடுவுல கேப் இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலியமா வந்து சூரிய கதிர்கள் உள்ள போகும் போது உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இருக்காது. அதே இது கொஞ்சம் திக்கான துணியா யூஸ் பண்ணும், முக்கியமா காட்டன் துணியா யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு வேர்வையும் உங்களுக்கு உறிஞ்சக்கூடிய தன்மை உண்டு, புற ஊதா கதிர்களும் உறிஞ்சக்கூடிய தன்மை உண்டு.
0: இதுவரை கோடைக்கால சரும பராமரிப்பு முறைகள் குறித்து தோல் நோய் சிறப்பு மருத்துவர் மு. பத்மாவதி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகளை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை 7:25 நலமாய் வாழ்க நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 7:30. இன்று ஒரு தகவல் கேட்கலாம். வழங்கியவர் தென்கச்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஒரு சின்ன பையன் வந்தான். அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டோம், ஏன்ப்பா உங்கள் வீட்டில் அம்மா புத்திசாலியா அப்பா புத்திசாலியா அப்படின்னு. அவன் அலட்சியமாக நம்மளை பார்த்து சிரிக்கிறான், என்ன சார் இது இந்த காலத்தில் இது கூட தெரியாமல் இருக்கிறீங்களே அப்படிங்கிறான். ஒரு சின்ன பையன் நம்மளை பார்த்து இப்படி கேட்டு விட்டானே அப்படின்னு நினைக்கிறப்போ நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம்தான் இந்த தாத்தா பாட்டிலாம் சொல்கிற ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது. அது என்ன கதை தெரியுமா? ஒரு ஊரில் ஒரு அம்மாவும் பிள்ளையும் இருந்தாங்களாம். அந்த மகனுக்கு திடீர்னு தேசாந்திரம் போய் வரணும்னு ஆசை வந்துட்டுது. ஊர் ஊராக போய் சுற்றி பார்க்கணுங்கிற ஆசை. அந்த அம்மாவுக்கு இது பிடிக்கல. மகனை பிரிஞ்சிருக்கிறதுக்கு அவங்க மனசு இடம் கொடுக்கல. வேணாப்பான்னு சொல்லி பார்த்தாங்க, அவன் கேட்கல. போயே தீர்வேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். திடீர்னு புறப்படவும் செஞ்சுட்டான். சரி, இனிமேல் அவனை தடுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிக்கிட்டாங்க அந்த அம்மா. இருந்தாலும் புத்திசாலித்தனமாக ஒரு யோசனை பண்ணாங்க. மகனை கிட்டத்தில் கூப்பிட்டாங்க, அவங்ககிட்ட சொன்னாங்க, இதை பாருப்பா, நீ தேசாந்திரம் போகிறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்ட, அதை நான் தடுக்கலை, போயிட்டு வந்துடு, ஆனால் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு போ அப்படின்னாங்க. போகிறப்போ ராத்திரியாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் சரி, புளிய மரத்து நிழலில் தான் தங்கணும். திரும்பி வர்றப்போ இரவும் பகலும் நீ வந்து வேப்ப மரத்து நிழல்லே தங்கணும் அப்படின்னாங்க. சரி, அப்படியே செய்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தான் பையன். புறப்பட்டு போனான். போகிற வழியில் புளிய மரத்து நிழல்லையே தங்கினான், தூங்கினான். அப்படி போய்கிட்டே இருந்தான். ஏழாவது நாள் அவன் உடம்பு சுகமில்லாமல் போயிட்டுது. ரொம்பவும் பலவீனமாயிட்டான். இனிமேல் நடக்க முடியாதுங்கிற நிலைமை வந்துட்டுது. யோசித்து பார்த்தான், சரி இதுக்கு மேலே வந்து போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு திரும்பி வர ஆரம்பிச்சிட்டான். திரும்பி வர்றப்போ வழியில் வேப்ப மரத்து நிழல்லையே தங்கி தங்கி வந்தான். நாளுக்கு நாள் உடம்பு சரியாக வந்துட்டுது. ஏழாவது நாள் வீட்டுக்கு வந்து சேர்றான். உடம்பு பழையபடியே கலகலப்பாகிட்டுது. பூரண சுகம். தேசாந்திரம் போன பையன் திரும்பி வந்துட்டானே அப்படின்னு அந்த அம்மா ஆச்சரியப்படலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்படி ஆகும்னு. பையன் சீக்கிரமாக திரும்பி வரணுங்கிறதுக்காக தான் அவங்க அந்த யோசனையை சொன்னாங்க. என்ன விஷயங்கிறதையும் அவங்களே சொன்னாங்க. மகனே, புளிய மரத்து நிழல் உடம்புக்கு உஷ்ணத்தை கொடுக்கும், சீக்கம் உண்டாக்கும். அதனால் நீ வந்து தொடர்ந்து புளிய மரத்து நிழலில் தங்கினாவே நோய்க்கு வந்து ஆளாயிட்ட. அதனால் பயணத்தை வந்து முடிச்சுக்கிட்டு திரும்பி வரணுங்கிற முடிவுக்கு வந்துட்ட. திரும்பி வர்றப்போ நீ தங்கினது வேப்ப மரத்து நிழல். அது உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தரக்கூடியது, நோயை தீர்க்கக்கூடியது. அதனால் சுகமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்ட. உன்னோட தேசாந்திர பயணத்தை தடுக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணினேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. பார்த்தீங்களா, அம்மாவோட புத்திசாலித்தனத்தை. அப்பாவாக இருந்தால் இப்படியே பண்ணுவார். ஒரு அப்பா வந்து பையன்கிட்ட 10 ரூபா கொடுத்து இதை எடுத்துக்கிட்டு அடுத்த ஊருக்கு போய் அங்கே இருக்கிற மாமாக்கிட்ட இதை கொடுத்துட்டு வாடா, வழியில் எங்கேயாவது மரத்தடியில் படுத்து தூங்கிவிடாதே அப்படின்னு எச்சரிக்கை பண்ணி அனுப்புனாராம். பையனுக்கு எச்சரிக்கையாக வாழறது எப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்காக இப்படி பண்ணார். அவன் பணத்தை வாங்கிக்கிட்டு போனான். அப்பா சொன்னதை மறந்துட்டு ஒரு மரத்தடியில் படுத்து தூங்கிட்டான். அவனுக்கு தெரியாமல் அவன் பின்னாடியே போன அப்பா அவன் கையில் இருந்த அந்த 10 ரூபாயை நைஸாக எடுத்துகிட்டு வந்துட்டார். அவன் பையில் தானே வச்சுருந்தான், அது தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டார். அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். எடுத்துகிட்டு ஒரு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டார். பையன் முழிச்சுக்கிட்டு பையன் தடவி பார்க்குறான், பணத்தை காணும். அழுதுகிட்டே திரும்பி வந்தான். அப்பாக்கிட்ட விஷயத்தை சொன்னான். அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அதுக்கு தான்ப்பா ஆரம்பத்திலேயே எச்சரிக்கை பண்ணினேன், இனிமேலாவது நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணினேன். அந்த பணம் எங்கேயும் போயிடலை, நான் தான் அதை உனக்கு தெரியாமல் எடுத்து வச்சுருக்கிறேன், இதோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு சைடு பாக்கெட்டில் கையை விட்டார். விட்டால் அது ஓட்டையாக இருக்குது, அதை எவனோ ஏற்கனவே கத்திரிச்சி எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ அப்பா முகத்தில் அசடு வழிஞ்சுதான்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: நேரம் 7:35.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். உணவு பாதுகாப்பிற்கான தாவர உயிரியல் பாதுகாப்பு.

0: அறிவிப்பு. சர்வதேச தாவர சுகாதார தின சிறப்பு நிகழ்ச்சி. வழங்குபவர் மதுரை தியாகராசர் பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி. அரவிந்தன் அவர்கள்.
1: நமது பூமியின் உயிர்வாழ்வு அமைப்பின் அடித்தளம் தாவரங்களாகும். மனித வாழ்க்கை, விலங்குகள், பறவைகள் மற்றும் முழு சுற்றுச்சூழல் அமைப்பு தாவரங்களை மையமாக கொண்டு இயங்கின்றன. தாவரங்கள் இல்லாமல் உயிரியல் சங்கிலி, அதாவது ஃபுட் செயின், முழுமையாக சிதறிவிடும். எனவே தாவரங்களை பூமியின் பசுமை இரத்த நாளங்கள் என்று குறிப்பிடுவது மிக சரியானதாகும். தாவரங்கள் மனிதர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் உயிர் ஆதாரங்களை வழங்குகின்றன. நாம் தினசரி பயன்படுத்தும் உணவு, மருந்து, நார், எரிபொருள், கட்டுமான பொருட்கள் அனைத்தும் தாவரங்களின் பங்களிப்பால் உருவாகின்றன. மனிதர்கள் உண்ணும் உணவின் பெரும்பகுதி தாவரங்களிலிருந்து பெறப்படுகிறது. அதேபோல் பூமியில் உயிர் வாழ்வதற்கு அவசியமான ஆக்சிஜன் தாவரங்களின் ஒளிச்சேர்க்கை செயல்முறையால் உருவாகுகிறது. ஆனால் இன்றைய உலகில் தாவரங்கள் பலவிதமான அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகின்றன. தொழில்துறை வளர்ச்சி, நகரமயமாக்கல், காடழிப்பு, மாசுபாடு மற்றும் காலநிலை மாற்றம் ஆகியவை தாவரங்களின் இயற்கை சூழலை தீவிரமாக பாதிக்கின்றன. இதன் விளைவாக பூச்சிகள், நோய்கள் மற்றும் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு உயிரினங்கள் வேகமாக பரவி வருகின்றன. உலகளாவிய ஆய்வுகளின்படி ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 40% வரையிலான பயிர்கள் பூச்சி மற்றும் நோய் தாக்கத்தால் சேதமடைகின்றன. இது உணவு பாதுகாப்பில் மிகப்பெரிய சவாலாக உள்ளது. குறிப்பாக வளர்ந்து வரும் நாடுகளில் இது விவசாயிகளின் வருமானத்தை குறைத்து வறுமையை அதிகரிக்கிறது. அதே சமயம் உலகளாவிய பசியின் அளவை உயர்த்துகிறது. இந்த தீவிரமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு உலக நாடுகள் இணைந்து தாவரங்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் நோக்கில் மே 12 தேதியை சர்வதேச தாவர சுகாதார தினமாக அறிவித்துள்ளன. இந்த முயற்சி முதலில் ஜாம்பியா நாட்டால் முன்வைக்கப்பட்டது. பின்னர் பின்லாந்து, பொலிவியா, பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான் மற்றும் தான்சானியா போன்ற நாடுகளின் வலுவான ஆதரவுடன் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை இதனை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டது. இந்த சர்வதேச தினம் உலகளாவிய விழிப்புணர்வை உருவாக்குவதுடன் தாவர பாதுகாப்பை ஒரு முக்கியமாக உலகளாவிய கொள்கை பிரச்சினையாக மாற்றியுள்ளது. குறிப்பாக 2026 கருப்பொருள் உணவு பாதுகாப்பிற்கான தாவர உயிரியல் பாதுகாப்பு, அதாவது பிளான்ட் பயோசெக்யூரிட்டி ஃபார் ஃபுட் செக்யூரிட்டி, இந்த தலைப்பு தாவர பாதுகாப்பே உணவு கட்டமைப்பின் அடிப்படை பாதுகாப்பு வரிசையாகும் என்பதை வலியுறுத்துகிறது. மேலும் சுற்றுச்சூழல் பார்வையில் தாவர உயிரியல் பாதுகாப்பு இயற்கை சமநிலையை காக்கும் முக்கிய கருவியாகும். ஒரு புதிய ஆக்கிரமிப்பு உயிரி, அதாவது இன்வேசிவ் ஸ்பீசிஸ், ஒரு பகுதியில் பரவினால் அது உள்ளூர் தாவரங்களை அழித்து மண் வளத்தை பாதித்து உயிரியல் பல்வகைமையை குறைக்கக்கூடும். இதனால் முழு சூழலியல் அமைப்பும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. எனவே தாவரங்களை பாதுகாப்பது என்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்பதற்கு சமமானதாகும். பொருளாதார ரீதியாக தாவர உயிரியல் பாதுகாப்பு மிக முக்கியமானது. விவசாயம் பல நாடுகளின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருப்பதால் பயிர் இழப்புகள் தேசிய அளவில் பெரும் பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தும். நோய் மற்றும் பூச்சி தாக்குதல்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் உற்பத்தி அதிகரித்து விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்படுகிறது. இன்றைய காலத்தில் ட்ரோன் கண்காணிப்பு, செயற்கை நுண்ணறிவு, மூலக்கூறு உயிரியல் பரிசோதனைகள் போன்று நவீன தொழில்நுட்பங்கள் தாவர உயிரியல் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்துகின்றன. மொத்தத்தில் தாவர உயிரியல் பாதுகாப்பு என்பது மனித வாழ்க்கை, பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் ஆகிய மூன்றையும் ஒரே நேரத்தில் பாதுகாக்கும் அடிப்படை தேவையாகும். மற்றும் காலநிலை மாற்றம், அதாவது கிளைமேட்டிக் சேஞ்ச் என்பது உலகளாவிய அளவில் சுற்றுச்சூழல், மனித வாழ்க்கை மற்றும் உயிரியல் அமைப்புகளை ஆழமாக பாதிக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனையாகும். பசுமை குடில் வாயுகள், அதாவது கிரீன்ஹவுஸ் கேசஸ் அதிகரிப்பின் காரணமாக பூமியின் சராசரி வெப்பநிலை உயர்ந்து வருகிறது. இதன் விளைவாக பருவமழை மாற்றம் மற்றும் வெப்ப அலைகள் அதிகரிப்பு, கடல் மட்ட உயர்வு மற்றும் இயற்கை பேரிடர்கள் அதிகரிப்பு போன்ற பல தீவிரமான மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இவை விவசாய உற்பத்தி, நீர்வளங்கள் மற்றும் உயிரினங்களின் வாழ்விடங்கள் மீது நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. விவசாயத்துறையில் காலநிலை மாற்றத்தின் தாக்கம் மிக அதிகமாக காணப்படுகிறது. மழை நேரம் மற்றும் அளவில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாக பயிர் வளர்ச்சி சீர்குலைகிறது. அதிக வெப்பநிலை மாற்றம் மற்றும் வறட்சி நிலை காரணமாக விளைச்சல் குறைகின்றது. மேலும் புதிய பூச்சிகள் மற்றும் நோய்கள் விரைவாக பரவுவதற்கு காலநிலை

மாற்றம் காரணமாகிறது. இது தாவர உயிரியல் பாதுகாப்பிற்கும் பெரிய சவாலாகும். சில பகுதிகளில் வெள்ளம் அதிகரிக்க மற்ற பகுதிகளில் நீண்டகால வறட்சி ஏற்படுவதால் உணவு பாதுகாப்பு நேரடியாக பாதிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழல் பார்வையில் காலநிலை மாற்றம் உயிரியல் பல்வகைமையை, அதாவது பயோடைவர்சிட்டியை பெரிதும் பாதிக்கப்படுகிறது. பல தாவர மற்றும் விலங்கு இனங்கள் தங்கள் இயற்கை வாழ்விடங்களை இழந்து அழிவை நோக்கி செல்கின்றன. பனிப்பாறைகள் உருகுதல், கடல் அமிலத்தன்மை அதிகரித்தல் போன்ற இயற்கை அமைப்புகளை மாற்றுகின்றன. இதன் தொடர்ச்சியாக மனித ஆரோக்கியத்திலும் பாதிப்புகள் ஏற்படுத்துகின்றன. குறிப்பாக வெப்பத்தால் ஏற்படும் நோய்கள் மற்றும் புதிய தொற்று நோய்கள் ஏற்படுத்துகின்றன. எனவே காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவது என்பது இன்று உலகின் மிக முக்கியமான தேவையாக உள்ளது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பயன்பாடு, மரம் நடுதல், கார்பன் வெளியீட்டை குறைத்தல் மற்றும் நிலையான விவசாய முறைகளை பயன்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகள் இதற்கான முக்கிய தீர்வுகளாக கருதப்படுகின்றன. மொத்தத்தில் காலநிலை மாற்றம் தாக்கம் மனித வாழ்க்கை, பொருளாதாரம் மற்றும் இயற்கை அமைப்பு ஆகிய அனைத்தையும் ஒரே நேரத்தில் பாதிக்கும் ஒரு உலகளாவிய சவாலாகும். இதை தவிர தாவர நோய்கள் என்பது தாவரங்களின் வளர்ச்சி, உற்பத்தி மற்றும் உயிர் சக்தியை பாதிக்கும் முக்கிய உயிரியல் காரணமாகும். இவை பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை போன்ற நுண்ணுயிரிகள் மற்றும் சில சுற்றுச்சூழல் காரணிகளால் ஏற்படுகின்றன. தாவர நோய்கள் காரணமாக இலைகள் மஞ்சளாகுதல், காய்கள் அழுகுதல், வேர்கள் சேதமடைதல் போன்ற பல அறிகுறிகள் தோன்றுகின்றன. இதனால் பயிர்களின் விளைச்சல் குறைந்து விவசாயிகளின் பொருளாதார நிலை பாதிக்கப்படுகிறது. உலகளவில் ஒவ்வொரு ஆண்டும் தாவர நோய்கள் காரணமாக பெருமளவில் உணவு உற்பத்தி இழப்பு ஏற்படுகிறது. தாவர நோய்களை கட்டுப்படுத்துவது ஒரு பெரிய அறிவியல் சவாலாகும். காரணம், பல நோய்கள் மிக வேகமாக பரவக்கூடியவை மற்றும் சில நோய்க்கிருமிகள் காலநிலை மாற்றத்தால் மேலும் வலுவடைகின்றன. மேலும் சில வைரஸ் நோய்களுக்கு நேரடி மருந்து இல்லாததால் அவற்றை ஆரம்ப நிலையிலே கண்டறிந்து கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியமாகிறது. இதற்காக தாவர நோய் அறிவியல், அதாவது பிளான்ட் பேத்தாலஜி துறை பல்வேறு ஆராய்ச்சி முறைகளை பயன்படுத்துகிறது. நோய்களின் காரணிகளை கண்டறிய மூலக்கூறு அறிவியல், அதாவது மாலிகுலர் பயாலஜி, ஜீன் பகுப்பாய்வு, அதாவது ஜீன் அனாலிசிஸ் மற்றும் நவீன ஆய்வக பரிசோதனைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மற்றொரு முக்கிய சவால் என்பது நோய்க்கிருமிகள் விரைவாக மருந்துகளுக்கு எதிர்ப்பு, அதாவது ரெசிஸ்டன்ஸ் உருவாக்குவது ஆகும். இதனால் பாரம்பரிய பூச்சிக்கொல்லிகள் மற்றும் பூஞ்சை நாசினிகள் சில நேரங்களில் பயனற்றதாக மாறுகின்றன. மேலும் உலகளாவிய வர்த்தகம் மற்றும் காலநிலை மாற்றம் காரணமாக புதிய நோய்கள் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு எளிதாக பரவுகின்றன. இது தாவர உயிரியல் பாதுகாப்பில் மேலும் சிக்கலாகிறது. இந்த சவால்களை சமாளிக்க நவீன அறிவியல் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட பயிர் வகைகள் உருவாக்குவது ஒரு முக்கிய ஆராய்ச்சி திசையாகும். மொத்தத்தில் தாவர நோய்கள் என்பது விவசாய உற்பத்திக்கு, உலக பாதுகாப்பிற்கும் பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது. அதே சமயம் இவை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து புதிய சவால்களை உருவாக்கி வருகின்றன. இதற்காக நீடித்த வளர்ச்சி இலக்குகள், அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்பது ஐக்கிய நாடுகள் அமைப்பால் 2015 அறிமுகப்படுத்தப்பட்ட உலகளாவிய செயல் திட்டமாகும். 2030 வறுமையை ஒழித்து சுற்றுச்சூழலை பாதுகாத்து அனைவரும் சமமான மற்றும் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்வதே இதன் முக்கிய நோக்கமாகும். மொத்தம் 17 இலக்குகள் இதில் அடக்கும். அவை பசியில்லா நிலை, தரமான கல்வி, சுகாதாரம், தூய நீர் மற்றும் சுகாதாரம், மலிவான மற்றும் தூய ஆற்றல், வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி, தொழில்துறை மற்றும் புதுமை, சமத்துவம், நிலையான நகரங்கள், பொறுப்பான உற்பத்தி மற்றும் நகர்வு, காலநிலை நடவடிக்கை, கடல் மற்றும் நிலவள பாதுகாப்பு, உயிரியல் பல்வகைமை பாதுகாப்பு போன்ற பல முக்கிய துறைகள் உள்ளடக்கியவை. இந்த இலக்குகள் ஒருவருக்கொருவர் தொடர்புடையவை என்பதால் ஒரு இலக்கை அடைவது மற்ற இலக்குகளின் முன்னேற்றத்திற்கு இது உதவுகிறது. குறிப்பாக விவசாயம், தாவர ஆரோக்கியம் மற்றும் தாவர உயிரியல் பாதுகாப்பு ஆகியவை பசி ஒழிப்பு, வறுமை குறைப்பு, காலநிலை நடவடிக்கை மற்றும் நிலையான நிலவள மேலாண்மை போன்ற இலக்குகளை நேரடியாக இணைந்துள்ளன. எனவே நீடித்த வளர்ச்சி இலக்குகள் என்பது உலகம் முழுவதும் சமநிலை, நீதிமுறை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை ஒரே நேரத்தில் அடைய உதவும். இது ஒரு முக்கியமான உலகளாவிய வழிகாட்டி அமைப்பாகும். ஆகவே எதிர்காலத்தில் தாவர உயிரியல் பாதுகாப்பு மற்றும் உணவு பாதுகாப்பு தொடர்பான சவால்கள் மேலும் தீவிரமடையும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. உலக மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் உணவு தேவையும் அதனுடன் இணைந்து வேகமாக உயர்கிறது.
ஆனால் விவசாய நிலங்கள் நகரமயமாக்க

0: தொழில்துறை விரிவாக்கம் மற்றும் மண் சிதைவு காரணமாக குறைந்து வருகின்றன. இதனால் குறைந்த நிலப்பரப்பில் அதிக உற்பத்தியை பெற வேண்டிய அவசியம் உருவாகியுள்ளது. காலநிலை மாற்றம் எதிர்காலத்தில் மிக முக்கியமாக சவாலாக இருக்கும். வெப்பநிலை உயர்வு, மழை முறைகளின் மாற்றம், நீர்வள குறைபாடு மற்றும் கடுமையான இயற்கை பேரிடர்கள் ஆகியவை தாவர வளர்ச்சியை நேரடியாக பாதிக்கும். இதன் விளைவாக பயிர் விளைச்சல் நிலைத்தன்மை குறையலாம் மற்றும் புதிய பூச்சி நோய் வகைகள் உருவாகும் அபாயம் அதிகரிக்கலாம். மேலும் உலகளாவிய வர்த்தகம் மற்றும் மக்கள் இடம்பெயர்வு அதிகரிப்பதால் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு பூச்சிகள் மற்றும் நோய்கள் புதிய பகுதிகளுக்கு எளிதாக பரவக்கூடும். இவை உள்ளூர் விவசாயிகள் அமைப்பு திடீரென பாதித்து பெரும் பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்தலாம். பல நேரங்களில் இத்தகைய உயிரினங்கள் ஆரம்பத்தில் கண்டறியப்படாமல் இருப்பதால் கட்டுப்படுத்துவது கடினமாகிறது. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி இருந்தாலும் பல வளர்ந்து வரும் நாடுகளில் தாவர பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் கண்காணிப்பு அமைப்புகள் இன்னும் போதுமான அளவில் மேம்படவில்லை. தரவுத்தள குறைபாடு, நவீன ஆய்வுகள் கருவிகள் பற்றாக்குறை மற்றும் பயிற்சி பெற்ற மனித வளத்தின் குறைவு ஆகியவை முக்கிய தடைகளாக உள்ளன. மேலும் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் இரசாயனத்தின் அதிகப்படியான பயன்பாடு நீண்ட காலத்தின் மண் வளத்தை பாதித்து பயனுள்ள உயிரினங்களையும் அழிக்கக்கூடும். இது இயற்கை சமநிலையை சீர்குலைத்து புதிய சுற்றுச்சூழல் பிரச்சினைகளை உருவாக்கும். இவ்வாறு பல வகை சவால்களை ஒன்றோடொன்று இணைந்து எதிர்காலத்தில் உணவு பாதுகாப்பை மிக ஆபத்தில் ஆழ்த்தக்கூடும். எனவே அறிவியல் ஆராய்ச்சி, நிலையான விவசாய முறைகள், உயிரியல் பாதுகாப்பு நடவடிக்கை மற்றும் உலகளாவிய ஒத்துழைப்பு ஆகியவை ஒருங்கிணைந்து செயல்படுவது மிகவும் அவசியமாகிறது. தாவரங்களை பாதுகாப்பது அரசுகளின் பொறுப்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும். விவசாயிகள், மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இதில் பங்கேற்க வேண்டும். விழிப்புணர்வு மற்றும் கல்வி இதற்கான முக்கிய கருவிகளாகும். நிறைவாக, தாவரங்கள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்பது அடிப்படை உண்மை. தாவரங்களை பாதுகாப்பது என்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மட்டுமல்ல, மனிதகுலத்தின் எதிர்கால பாதுகாப்பாகும். உணவு பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் சமநிலை மற்றும் உயிரியல் பல்வகைமை அனைத்தும் தாவர ஆரோக்கியத்தின் இணைந்துள்ளன. எனவே இந்த சர்வதேச தாவர சுகாதார தினத்தில் நாம் அனைவரும் ஒரு உறுதி எடுக்க வேண்டும். தாவரங்களை பாதுகாப்போம், பல்லுயிரை காப்போம், பசியை ஒழிப்போம், ஆரோக்கியமான பூமியை உருவாக்குவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உணவு பாதுகாப்பிற்கான தாவர உயிரியல் பாதுகாப்பு சர்வதேச தாவர சுகாதார தின சிறப்பு நிகழ்ச்சி. வழங்கியவர் மதுரை தியாகராசர் பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி. அரவிந்தன் அவர்கள்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கேற்ப மாற்றங்கள்

0: அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அஸ்ஸாமில் பிஜேபி அரசு மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். தில்லி எய்ம்ஸின் 51வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பங்கேற்கிறார். மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையுடன் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31 தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையிலிருந்து குருவாயூர் செல்லும் விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை திருச்சியில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இந்த மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாபை வென்றது. 15 மற்றும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் பஞ்சாப் அணிகளுக்கிடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:02, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரத்தென்றல் திரையிசை கேட்கலாம். மீண்டும் கோகிலா திரைப்படத்திலிருந்து பாடல்கள் பலம் வருகின்றன.

பாதுகாப்பு தரநிலைகளின்படி இந்த பிரஷ்கள் வந்து எஸ்கலேட்டர்களில் கட்டாயமாக்கப்பட்டது. மனிதர்களுடைய பாதுகாப்பிற்கு மட்டும் இல்லாமல் எஸ்கலேட்டர்களுடைய இயந்திர பாதுகாப்பிற்கும் இவை உதவுது. நகரும் படிக்கட்டுகளுடைய உள்ளே இருக்கும் இந்த மோட்டார் மற்றும் சங்கிலி அமைப்புகளுக்குள் சிறு குப்பைகள், முடிகள், நாணயங்கள் மற்றும் தூசுகள் விழுவதை தடுக்கிறதுக்காகவும் ஒரு தடையாகவும் இது செயல்படுது. பலரும் அறியாமையால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிரஷ்களில் வந்து இந்த அவங்களுடைய ஷூஸு இல்லாட்டி செப்பல்ஸை வந்து கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முயல்கிறாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு செயல் தான். எஸ்கலேட்டரில் வரையப்பட்டிருக்கிற அந்த மஞ்சள் கோட்டுக்கு உள்ள பாதுகாப்பாக நிற்கிறது தான் விபத்துகளை தவிர்க்கும் ஒரு சிறந்த வழி. நீங்கள் அந்த பிரஷ் மாதிரி இருக்கிறத பார்த்ததில்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள்.

நேரம் 9:50. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் வி ரங்கராஜன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். சி என் சந்திரசேகர் அவர்கள் வயலின், பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரமுலோ சகி பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை, கீரவாணி ராகம், ரூபகதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை வி ரங்கராஜன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள். சி என் சந்திரசேகர் அவர்கள் வயலின், பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மிருதங்கம்.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகே உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை 2 வாரங்களுக்குள் மூடுவதற்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். அஇஅதிமுகவின் ஒரு குழு தாவேக அரசுக்கு ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார். இக்குழுவின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக திரு எஸ் பி வேலுமணியும் கொரோனாவாக திரு விஜயபாஸ்கரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அஸ்ஸாமில் பிஜேபி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. தென் தமிழகம்

0: மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் குஜராத் அணி ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. 15 மற்றும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ISL கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் பஞ்சாப் அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நேரம் 10:02.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் நேரம் 10:02. எனக்கு பிடித்த பாடல் தொலைபேசி வழி நேரடி நேயர் விருப்ப நிகழ்ச்சியாக கேட்கலாம். இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 2531 1018 மற்றொரு எண் 2100 2822 மதுரையின் முன்னிணைப்பு எண் 0452.

0: எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் வலம் வர ஒரு நேயர் காத்திருக்கிறார். வருக, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: ஆ, சொல்லுங்க மேடம்.
0: ஆ, எங்க இருந்து பேசுறீங்க?
1: எப்படி இருக்கீங்க?
0: எல்லாரும் நல்லா இருக்கிறோம்.
1: நாங்க வந்து ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்துல இருந்து சுமதி பேசுறேன் மேடம்.
0: சுமதி, இப்ப மதுரை வானொலி மத்திய அலைவரிசைக்கு வந்துட்டீங்க.
1: ஆமாங்க மேடம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: அம்மானாலே
0: செல்லம் தான்.
1: ஆமா,
0: இப்ப நீங்க அம்மாவா இருக்கீங்கல்ல, நீங்க எப்படி செல்லம் கொடுத்துருக்கீங்களா உங்க குழந்தைங்களுக்கெல்லாம்?
1: நவரசங்கள்ல
0: அதுவும் ஒண்ணு இல்லையா?
1: நான் ரொம்ப பசங்களை ரொம்ப கவனமா நல்லா என்னோட நான் வந்து எப்படி பாத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் மேடம் பசங்களை.
0: சரி, அப்ப உங்க குழந்தைங்களுக்கு அம்மானா பிரியமா ரொம்ப?
1: ஆமா மேடம், ஆமா மேடம், கண்டிப்பா.
0: சரி சரி,
1: அதனாலே கொஞ்சம் கண்டிக்கிறவர் இல்லையா, அம்மானா விட்டு குடுத்துருவாங்கல்ல.
0: ஆமா, அதான் அன்புதான் குடும்பத்தை ஒருங்கிணைக்குது என்ன. சரி சரி, ரொம்ப அருமையான பாட்டு முதல்ல வந்து கேட்டிருக்கீங்க, எல்லாரும் சேர்ந்து கேட்டு மகிழலாம். நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நன்றி.

0: ஹலோ
1: ஹலோ,
0: நம்ம ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸ்ல தினமும் காலையில 10:02 எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணணுமா? அப்ப போனை எடுத்து நான் சொல்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பை போட்டு 25 31 01 8 மற்றும் 21 00 2 8 2 இந்த இரண்டு எண்களையும் அழைக்கலாம். என்ன நேயர்களே, விருப்ப பாடல் கேட்க ரெடியா?
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் ஒலித்துக் கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். தொலைபேசி வழி நேரடி நேயர் விருப்பம். நேரம் இப்பொழுது 10:20.

0: வருக. வணக்கம்.
1: விண்ணை முட்டும் வான் புகழோடு வானொலியில் வர்ணஞ்சாலம் படிக்கும் எங்கள் மதுரை வானொலி வானொலிக்கு இனி காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் இணைவது மதுரை ஆண்டாள்புரம் சாமிநாதன் மேடம்.
0: ஐயா, இது எந்த அலைவரிசைன்னு தெரியுமா நீங்க பேசுறது?
1: மதுரை வானொலி மத்திய அலைவரிசை மேடம்.
0: சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க, கரெக்டா வந்திருக்கீங்க.
1: அதாவது நம்ம மதுரை வானொலி ஆரம்பிக்கும் போது 246.9 மீட்டர் 1215 கிலோஹெர்ட்ஸ்.
0: 236
1: கொஞ்சம் 10 பாயிண்ட் குறைச்சிட்டாங்க. ஆமா, எனக்கு தெரியும். 87 ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அதையும் எனக்கு தெரியும். அந்த கிலோஹெர்ட்ஸ் நம்பர்
0: கரெக்டா சொல்றீங்க. அது எதுக்காக குறைஞ்சதுன்னு கூட தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன்.
1: தெரியுங்க மேடம், ஏன்னு தெரியுமா? அதாவது நம்ம மதுரை வானொலியும் திருநெல்வேலி வானொலியும் பக்கத்துல பக்கத்துல இருக்கிறதுனால கோயில் பெட்டி சாத்தூர் இருக்கு.

0: மக்களுக்கு வந்து இரண்டுமே இடிச்சுக்கிட்டு கேடுச்சு. ரிப்போர்ட் பண்ணாங்கல்ல, லெட்டர் போட்டு ரிப்போர்ட் பண்ணாங்க. ஒரு வருஷத்துல சரி பண்ணாங்க, 89 சரி பண்ணாங்க.
1: சரி சரி.
0: பார்த்துக்கும் போது பாடலை கேட்கும் முன் நிகழ்ச்சியில வைக்கும் நம்ம பூர்ண போராட்டம் பண்ணுவாரு. அப்பதான் நிகழ்ச்சி வந்து மாத்தி ஒரு 10 பாயிண்ட் கம்மி பண்ணி வச்சாங்க. அப்ப இப்ப சரியா எடுக்குது
1: பார்த்தீங்களா, கரெக்டா எல்லாமே சரியா மிகச்சரியா சொல்றீங்க. இன்னைக்கு ஒரு சிறப்பான நாளா கருதி உங்களுக்கு பிடித்த பாடல் என்னன்னு சொல்லுங்க.
0: இன்னைக்கு வந்து செவிலியர்கள் தினம். ஏன்னா அவங்க வந்து வயசானவங்க, யாருக்கு குறைஞ்ச வயசோ இல்லை இந்த யாரும் பார்க்காம நோயாளிகளுக்கு வந்து சிறந்த ஒரு பணிவிடை செய்வாங்க, மருத்துவ பணிவிடை செய்வாங்க. அவர்களுடைய செயல்பாடு செயல்கள் எல்லாமே சிறக்கணும்ன்ற வாழ்த்துக்கள் செலுத்தி அன்புள்ள ரஜினிகாந்த் படத்துல இருந்து கடவுள் உள்ளமை கடவுள் தீபமே ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டை போட்டுருங்க.
1: ரொம்ப அருமையான பாட்டு கேட்டிருக்கீங்க, மிக்க நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி.

0: புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
1: ஹலோ
2: ஹலோ,
1: நம்ம ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல தினமும் காலையில 10:02 எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணணுமா? அப்ப போனை எடுத்து நான் சொல்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பை போட்டு 25 31 01 8 மற்றும் 21 00 282 இந்த இரண்டு எண்கள்லையும் அழைக்கலாம். என்ன நேயர்களே, விருப்ப பாடல் கேட்க ரெடியா?

காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103

0: விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயேன்.
2: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
1: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
2: முதல்ல ஹெல்மெட்ட போட்டு லாக் பண்ணுங்க.
1: போட்டாச்சு போட்டாச்சு.
2: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதுத்து அப்பல வண்டி வர வேண்டாமாங்க.
1: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
2: வெயிட் பண்ணி போங்க.
1: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
2: ஐயோ பல்லோ பல்லோ.
1: இங்கே உட்காரங்க, நான் பாத்துக்கிறேன்.
2: கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும்போதே இப்படி சிக்னல் கிராஸ் பண்றீங்களே.
1: அத அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல இல்ல.
2: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
1: உன் தம்பி தான்.
2: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களே.
1: என்ன மாப்ள, சிக்னல் தாண்டிட்டான். அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான். ஐயா, உனக்கு அடி பண்ணலையே.
2: ஏம்மா, இதுக்குதான் சொன்னேன், பார்த்து ஓட்டுங்க பார்த்து ஓட்டுங்கன்னு.
3: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலில் மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க. ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களும் மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
4: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: நிறைவு பெற்றது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். அசாமில் பிஜேபி அரசு மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். சட்டப்பேரவையில் அனைத்து உறுப்பினர்களின் கருத்துகளுக்கும் சமமாக வாய்ப்பளிக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகே உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை 2 வாரங்களுக்குள் மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்கு பல்வேறு கட்சிகளும் வரவேற்பு தெரிவித்துள்ளன. தமிழக சட்டப்பேரவை தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். அஇஅதிமுக தாவேக அரசுக்கு ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார். அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக திரு எஸ் பி வேலுமணியும் கொறடாவாக திரு விஜயபாஸ்கரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பன் தொடர்ந்த வழக்கில் தவேக உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி சட்டப்பேரவையில் நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதுர தென்றல் திரைசை கேட்கலாம். முதலில் ஒலிக்க இருப்பது அப்பு திரைப்பட பாடல், அதனைத் தொடர்ந்து நிலாவைவா திரைப்பட பாடலை கேட்கலாம்.

0: ஹலோ
1: ஹலோ,
2: நம்ம ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல தினமும் காலையில 10:02 எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணணுமா? அப்ப போனை எடுத்து நான் சொல்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 04522 என்ற மதுரையோட முன்னிணைப்பை போட்டு 25 31 01 8 மற்றும் 21 00 282 இந்த இரண்டு எண்களையும் அழைக்கலாம். என்ன நேயர்களே, விருப்ப பாடல் கேட்க ரெடியா?

கேளுங்க கேளுங்க. கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும்

கேளுங்க கேளுங்க, கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம்

அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்டை செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய

0: முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: ஒலிப்பது நினைத்தேன் வந்தாய் திரைப்பட பாடல்.

ஒலித்தது நினைவிருக்கும் வரை திரைப்பட பாடல். ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் ஒலித்துக் கொண்டிருப்பது மதுரை தென்றல் திரை இசையாக. இனி ஒலிக்க இருப்பது அருணாச்சலம் திரைப்பட பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 11:39.

காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 KHz. கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 KHz.

0: நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது மதுரத்தென்றல் திரை இசை நிகழ்ச்சி. மீண்டும் மதுரத்தென்றல் நமது ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று பிற்பகல் 12:15 கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் நேரம் இப்பொழுது 12 மணி.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
0: நமது ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பகல் மணி 12:10 இசை மேடை நிகழ்ச்சியில் TA ஞானசம்பந்தன் அவர்கள் பாடியுள்ள துதிப்பாடல்கள் கேட்கலாம். மேலட்டூர் எல் சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம், மகேஸ்வரி வெங்கட்ராமன் அவர்கள் வீணை இசை. பகல் மணி 12:50 மேலிசை கேட்கலாம். 1:10 எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் அன்னையர் தின கருத்துக்கோவை பகுதி 2 இடம்பெறும். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

இன்று பிற்பகல் 2:15 மதுர தென்றல் திரைசை கேட்கலாம். 2:40 சாருச்சர்யா சமஸ்கிருத உரை இடம்பெறும். வழங்குபவர் சமஸ்கிருத துறை உதவி பேராசிரியர் ஆர் சௌமியா அவர்கள். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலி நிலையத்திலிருந்து வலம் வரும். பிற்பகல் 3 மணிக்கு எமது பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறும். இன்றைய மாலை ஒலிபரப்பில் 5:30 நாளொரு குரல், தொடர்ந்து NCERT விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 ஒருபட பாடல்கள் இடம்பெறும். இன்று மாலை 6:40 இரவு 7 மணிக்கும் மதுர தென்றல் திரையிசை கேட்கலாம். இரவு 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் இடம்பெறும். எழுதியவர் ஆர் நந்தகோபால் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 ஒலிக்க இருக்கும் மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் நீர் மேலாண்மையில் பாசன நீர் தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரியின் உழவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி ராகவன் அவர்கள் தரும் தகவல்கள், மெல்லிசை, வேளாண் செய்திகள், விடைபெறும் முன் ஆகியவை இடம்பெறும்.

இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல். 8:05 மதுரை தென்றல். 8:30 இதுவரை நான். ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வர் எம் அப்துல் காதர் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெறும். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 9:15 மதுரை தென்றல் திரையிசை கேட்கலாம். 9:30 அறிவியல் நேரம். குவாண்டம் தொழில்நுட்பம் குறித்த தகவல்கள் வழங்குபவர் மதுரை தியாகராசர் பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி. அரவிந்தன் அவர்கள். 10:00 பழைய திரைசை பாடல்கள் கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 11:11 எமது இன்றைய ஒலிபரப்பு யாவும் இனிதே நிறைவு பெறும். இதுவரை ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: nurses, midwives, auxiliary nurse midwives and lady health visitors serving across central and state governments, union territories and voluntary organizations. In IPL cricket, Gujarat Titans will take on Sunrisers Hyderabad in Ahmedabad today. The match will begin at 7:30 p.m. Indian time. Benchmark domestic equity indices were trading around 1% lower in forenoon trade today. The Sensex dropped 800 points to 75,216, while the Nifty dropped 220 points to 23,596 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் நேரம் இப்பொழுது 12:10. இசைமேடை. இன்றைய இசைமேடை நிகழ்ச்சியில் டி ஏ ஞானசம்பந்தன் அவர்கள் பாடியுள்ள துதிப்பாடல்கள் கேட்கலாம். மேலட்டூர் எல் சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம், மகேஸ்வரி வெங்கட்ராமன் அவர்கள் வீணை இசை.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் இசைமேடை. இந்தியாவின் இதய துடிப்பாக ஒலித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷவாணி தனது 90வது ஆண்டு பயணத்தை பெருமையுடன் கொண்டாடுகிறது. 1936 துவங்கிய இந்த மகத்தான வானொலி சேவை நாட்டின் கலாச்சாரம், கலை, இலக்கியம் மற்றும் செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் பெரும் பாலமாக இருந்து வருகின்றது. நமது மதுரை ஆகாஷ்வாணி வானொலியில் இசை நிகழ்ச்சி பிரிவில் இடம்பெற்றுள்ள இசை மேடை நிகழ்ச்சியானது தனது இசை பயணத்தை தொடர்ந்து ஒலிபரப்பி வருகிறது. இந்நிகழ்ச்சியில் இன்று திருப்பரங்குன்றம் டி ஏ திருஞான சம்பந்த ஓதுவார் அவர்களின் துதி பாடல்கள் கேட்கலாம். இவர் 36 வருடங்கள் தனது பயணத்தினை ஆகாஷவாணியில் வழங்கி வருகின்றார். பக்கவாதியமாக மகேஸ்வரி வெங்கட்ராமன் அவர்கள் வீணை. இவர் நிலைய இசைக்கலைஞராக 34 வருடங்களாக தனது பணியினை ஆகாஷ்வாணி மதுரையில் ஆற்றி வருகின்றார். மேலட்டூர் எல் பாலசுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். இவர் 36 வருடங்கள் நமது ஆகாஷவாணியில் இசை நிகழ்ச்சிகளை வழங்கி வருகின்றார். நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடக மெல்லடி என தொடங்கும் திருஞான சம்பந்தர் தேவாரம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் ஒலித்துக் கொண்டிருக்கும் இசை மேடை நிகழ்ச்சியில் டி ஐ திருஞான சம்பந்த ஓதுவார் அவர்களின் துதிப்பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: இடரினும் தளரினும் என தொடங்கும் திருஞான சம்பந்தர் தேவாரம்.

0: இசை மேடை நிகழ்ச்சியில் இதுவரை டி ஏ திருஞான சம்பந்த ஓதுவார் அவர்கள் பாடியுள்ள துதிப்பாடல்கள் கேட்டோம். இன்னும் நிகழ்ச்சி சில நொடிகளில் தொடர்வது. தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல்.
1: இந்த அலைவரிசையில் இனி தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். அசாமில் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பிஜேபி அரசு இன்று மீண்டும் பதவியேற்றது. நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பணி நியமன முறைகேடு புகாரின் பேரில் மேற்கு வங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் கோஸ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். இத்தாலியில் பிறந்து செவிலியர் பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலின் பிறந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 12ஆம் தேதி சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு செவிலியர் தினம் நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம் என்ற கருப்பொருளில் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறப்பாக செயலாற்றிய செவிலியர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். இந்நாளை முன்னிட்டு மத்திய அமைச்சர்கள் செவிலியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரை காப்பாற்றுவதில் முக்கிய பங்காற்றுவதாக தெரிவித்துள்ளார். சுகாதார அமைப்புகளை வலுப்படுத்தி மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதன் மூலம் தேசத்தின் முன்னேற்றத்திலும் அவர்கள் பங்காற்றுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தன்னலமின்றி செயல்படும் செவிலியர்களை மக்கள் போற்ற வேண்டும் என்றும் திரு JP நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை தூணாக செவிலியர்கள் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். செவிலியர்களின் அர்ப்பணிப்பும் தன்னலமற்ற சேவையும் ஆரோக்கியமான இந்தியாவிற்கான அடித்தளத்தை அமைப்பதாக திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாகாலாந்தின் கோஹிமாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்ட செவிலியர்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு நெப்பியூரியோ விருதுகளை வழங்கி கௌரவித்தார். தமிழகத்தில் நெல்லை, தூத்துக்குடி, திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் நெல்லை மற்றும் திருப்பூர் செவிலியர்கள் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. தூத்துக்குடியில் உள்ள அரசு செவிலியர் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக பணியாற்றிய செவிலியர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் நினைவு பரிசுகளை வழங்கினார். அசாமில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்றது. திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். குவஹாட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருக்கு ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சருடன் திரு ரமேஸ்வர் தேலி, திரு அதுல் போரா, திரு சரண் போரா, திரு அஜந்தா நியாக் ஆகிய 4 அமைச்சர்களும் பதவியேற்றனர். நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் பங்கேற்றனா்.

அறிவியல் மற்றும் கணிதத்தில் இந்தியாவின் பங்களிப்பு அளப்பரியது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஐநாவில் நடைபெறும் கணிதத்துறையில் இந்தியாவின் பங்களிப்பு குறித்த கண்காட்சியை அவர் தொடங்கி வைத்து பேசினார். 3ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் உருவான கணித முறையே தற்போதைய டிஜிட்டல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அடித்தளமாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். சர்வதேச அளவில் அரசியல் மற்றும் பொருளாதார சூழலில் அறிவியல் மற்றும் கணிதம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு மாநாடு இத்துறையில் இந்தியா வலுவாக உள்ளதை எடுத்துக்காட்டியதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களை உலக தரத்திற்கு மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். குஜராத்தின் கெவாடியாவில் இத்தொடர்பான 2 நாள் பயிலரங்கை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். சுற்றுலா தலங்களை மேம்படுத்த மத்திய அரசுடன் மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பயிலரங்கில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி, சுற்றுலா தலங்களின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு நடவடிக்கைகளை பட்டியலிட்டார். இந்த பயிலரங்கின் 2ஆம் நாளான இன்று தமிழகம், கர்நாடகா, சத்தீஸ்கர் மாநிலங்களின் சுற்றுலா மேம்பாடு தொடர்பான பிரத்யேக அமர்வுகள் இடம்பெறுகின்றன. நிலக்கரி உற்பத்தியை அதிகரிக்க தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் முக்கிய திட்டங்களின் செயலாக்கம் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இத்துறையின் செயல்பாட்டை மேம்படுத்தும் வகையிலான சீர்திருத்தங்களை விரைவுபடுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா ஹோண்ட்ராஸ் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு யாசர் ஹண்டல் கர்கமருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். 4 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ஆம் கட்டமாக ஹோண்ட்ராஸ் என்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 2 நாடுகளுக்கிடையே கலை, திரைத்துறை, யோகா மற்றும் கலாச்சார பரிமாற்றங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இந்த தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக எழுந்த புகாரை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், மறு தேர்வு நடத்தப்படும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தேசிய தேர்வு முகமையின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்கத்தில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டு அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களை தடையின்றி சென்றடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அம்மாநிலத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அரசு பதவியேற்ற பின்னர் மேற்கொண்ட அமைச்சரவை முடிவுகளை பிரதமர் பாராட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை மேற்கு வங்கத்தில் செயல்படுத்துவது என்ற முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் மக்களின் நலனுக்கு புதிய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக அவர் கூறியுள்ளார். அரசின் இந்த முடிவால் உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் பயன்கள் இனி மேற்குவங்க மாநில மக்களையும் சென்றடையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் அனைத்து திட்டங்களும் இனி தடையின்றி மாநிலத்தில் செயல்படுத்தப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பணி நியமன முறைகேடு புகாரின் பேரில் மேற்குவங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் போஸை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. கடந்த 2014 முதல் 2016ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் தெற்கு டம்டம் நகராட்சியில் மேற்கொள்ளப்பட்ட பணி நியமன முறைகேட்டில் அவருக்கு தொடர்பு இருந்ததாக புகார் எழுந்தது. இதனையடுத்து சுமார் 10 மணி நேரம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் பண மோசடி புகாரில் திரு சுஜித் போஸை கைது செய்தனர். இன்று அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் காவல்துறையினருக்கான புதிய குடியிருப்புகளை கட்ட 1768 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட காவலர்களுக்கு குடியிருப்புகள் கட்டப்படும் என்று கூறியுள்ளார். மக்களை பாதுகாக்கும் காவலர்களின் நலனுக்காக மாநில அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு JCD பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான அறிவிப்பை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா பேரவையில் இன்று வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கு முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள்

0: வாழ்த்து தெரிவித்து அவையில் உரையாற்றினர். ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கின் ஒருசில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அசாம், மேகாலயா, மேற்குவங்கம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களின் ஒருசில பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், பீகார், உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஒருசில பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 46 கிலோ எடைப்பிரிவில் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் சீனாவின் யட்டிங் ஜாங்கை வென்றார். 48 கிலோ எடைப்பிரிவில் குஷி சந்தும் 57 கிலோ எடைப்பிரிவில் நவ்யாவும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். அசாமில் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பிஜேபி அரசு இன்று மீண்டும் பதவியேற்றது. நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பணி நியமன முறைகேடு புகாரின் பேரில் மேற்கு வங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் போஸ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:15. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. நேற்று தென்மேற்கு வங்க கடற்பரப்பில் இலங்கையை ஒட்டி உருவான குறைந்த அளவு காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கில் நகர்ந்து தென்மேற்கு வங்க கடற்பரப்பிலேயே நிலை கொண்டுள்ளது. அத்துடன் தொடர்புடைய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று கடல் மட்டத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அடுத்த 48 மணி நேரத்தில் தீவிரமாக நிலை கொள்ளக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்கடலோர தமிழ்நாடு, மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். நாளை முதல் 15ஆம் தேதி வரை பலத்த காற்று இதே வேகத்தில் தமிழகத்தின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் இன்றும் நாளையும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகளிலும் தென்கிழக்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 15ஆம் தேதியன்றும் முன்னதாக 14ஆம் தேதியன்றும் பலத்த காற்று இதே வேகத்தில் தென்மேற்கு வங்க கடற்பரப்பு, தென்கிழக்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பு, அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். 16ஆம் தேதியன்று பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் மற்றும் உயரம் பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை அலைகளின் உயரம் 16 முதல் 19 வினாடிகளுக்குள் 0.9 முதல் 1.3 மீட்டராக அலைகள் சுழன்று எழக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ரோஜ்மா நகர் முதல் தீர்த்தாண்ட நத்தம் வரை 16 முதல் 19 வினாடிகளுக்குள் அலைகள் 0.8 முதல் 1.4 மீட்டர் உயரத்தில் எழக்கூடும். தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் பெரியதலை முதல் வெம்பார் வரை 16 முதல் 19 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 0.8 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் குட்டப்புள்ளி முதல் கூடுதலை வரை அலைகளின் உயரம் 15 முதல் 19 வினாடிகளுக்குள் 1 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். ஆந்திர பிரதேசத்தில் மேற்கு கோதாவரி கடற்பரப்பில் வினாடிக்கு 1.1 முதல் 1.2 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும். கிழக்கு கோதாவரி கடற்பரப்பில் அந்தர்வேதி முதல் பெருமல்லபுரம் வரை 1.4 முதல் 1.5 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும். கிருஷ்ணா பகுதிகளில் நச்சுக்குண்டா முதல் விதக்கொல்லப்பள்ளம் வரை

வேகம் 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கும். விசாகப்பட்டினம் பகுதிகளில் பல்மன்பேட்டா முதல் பீமுனிப்பட்டினம் வரை வினாடிக்கு 1.2 முதல் 1.4 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும். கேரள மற்றும் மாஹே பகுதிகளில் அலைகளின் வேகம் 0.7 முதல் 1.1 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. 15 முதல் 19 வினாடிகளுக்குள் லட்சத்தீவு கடலோர பகுதிகளில் 0.9 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். விரிவான வானிலை அறிக்கை 2:55. மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் பி எஸ் சசிரேகா பாடியுள்ள பாடல், ஏ முகமது ஜக்காரியா இயற்றியது, இசை டி எம் சக்திவேல்.

0: என்பது அம்மா என்றால் அது மிகையாகாது. வீட்டிலும் உயிர் நாடி அம்மாதான். அம்மா இல்லாத அந்த வீட்டில் உயிர் துடிப்பு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் பார்த்தோம் அப்படின்னா, குடும்பத்துக்குள்ள குடும்ப உறுப்பினர்களை ஒட்ட வைக்கிற கண்ணுக்கு தெரியாத பசை போன்றவர் தான் அம்மா. அம்மா என்ற ஒரு அச்சாணியினாலதான் குடும்பத்துக்குள்ள அன்பு, பாசம், பிணைப்பு, மன்னிப்பு, சகோதரத்துவம், விட்டு கொடுத்து போறது, சகிப்புத்தன்மை, இதெல்லாமே அந்த உறவுகளை உயிர்ப்புடன் வாழ வைத்து கொண்டிருக்குது. நமது மகிழ்ச்சியில அவங்க நம்ம விட ரொம்பவே மகிழ்ச்சி அடைவாங்க. நாம கவலையா இருந்தோம்னா, துக்கமா இருந்தோம்னா, நம்ம விட அதிகமாவே கவலையும் துக்கமும் அவங்க அடைவாங்க. நம்ம சோர்ந்து போயிருந்தோம் அப்படின்னா, நமக்கு ஊக்கமான வார்த்தைகளை ஊட்டி நம்மளை உற்சாகப்படுத்தி நம்ம மீண்டும் வாழ்க்கை அப்படிங்கிற ஓட்டத்துல நம்மளை வெற்றியோட ஓட வைக்கிறவங்க அம்மாதான். அம்மா ஆணிவேர் மாத்திரம் இல்ல, அந்த குழந்தையுடைய முதுகெலும்பாவும் வளர வளர அம்மா மாறுறாங்க. அம்மா அப்படிங்கிறவங்க எப்போதும் நம்ம கிட்ட அன்பாவும் பாசமாகவும் இனிய சொற்களை மட்டும் தெகிட்ட தெகிட்ட சொல்றவங்க மாத்திரம் கிடையாது. நாம தவறு செய்யும் போதும், நெறி பிறழ்ந்து நடக்கும் போதும் நம்மள உரிமையுடன் கண்டித்து பேசி நம்மள சரியான பாதையில நடக்கும்படி நம்மள நெறிப்படுத்துவத கடமையாக கொண்டவங்க. இது ஒரு உன்னதமான அன்பின் வெளிப்பாடு மற்றும் செயல்முறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அம்மா என்ற உறவு வாழ்நாள் முழுவதுக்கும் ஒருத்தருக்கு உடன் வருமோ வராதா, நீட்டித்து இருக்குமா, இல்ல அவங்க நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்களா அப்படின்னு தெரியல. அப்படி கடைசி வரைக்கும் இல்லாத அம்மா கூட அந்த பிள்ளைங்களை அவங்க வளர்த்த விதம், எப்படி இந்த சமூகத்திலையும் குடும்பத்திலையும் அவங்க வாழணும், அவங்க கடமைகள் என்ன அப்படின்னு அவங்க சொல்லி தந்த அறத்தின் வழி அவங்க குழந்தைங்க வாழும் பொழுது அந்த குழந்தைங்களுடைய மனசுல அவங்க அம்மா உயிரோட வாழ்ந்து கொண்டுதான் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க நிரூபிக்கிறாங்க. அன்னையர் தினம் நாம் ஏன் கொண்டாடணும், இந்த ஒரு கேள்வியை நம்ம கேட்டோம் அப்படின்னா, இந்த பரபரப்பான உலகத்துல நம்ம வாழ்க்கையின் மத்தியில நமக்கு கடவுள் கொடுத்த வரம் தான் அம்மா. அந்த அம்மாவை குறிச்சு நிதானித்து அவங்க அன்பை உணர்ந்து நமது வாழ்க்கையில அவங்க வேறா அஸ்திபாரமா இருக்கிற அம்மாவுடைய முக்கியத்துவத்தினை நாம உணர்வதற்கு தான் இந்த அன்னையர் தினத்தை நம்ம கொண்டாடணும். ஒரு அம்மாவுடைய மூச்சு, சிந்தனை, எண்ணங்கள் எல்லாமே தன்னுடைய குழந்தையை சுற்றி மாத்திரமே இருக்கு. அந்த உண்மையான அன்பை நாம கொண்டாட தவறிவிடக் கூடாது என்பதற்காக அன்னையர் தினம் கொண்டாட வேண்டும். தனது ஆசை, கனவு, சுகம் என பலவற்றையும் நமக்காக தியாகம் செய்து நமக்காக வாழும் அந்த உயிருடைய அன்பினை நம்ம அசட்டை செய்யாம அம்மாவின் மதிப்பினை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்னையர் தினம் கொண்டாட வேண்டும். உண்மையான அன்பு உலகத்தில் உண்டு என்பதை நம்புவதற்கு சாட்சியாக அன்னையர் தினம் கொண்டாடப்பட வேண்டும். எனது முழு கோபத்தினையும் என் அம்மாவிடம் மட்டும்தான் நான் காட்டுவேன் என்று அம்மாவின் மனதினை பற்றி கவலைப்படாத பெருமையாக கூறும் ஒவ்வொரு மகனும் மகளும் அம்மாவும் ஒரு மென்மையான அன்பு இதயம் படைத்த உயிர்தான் என்று உணர்வடைய அன்னையர் தினம் கொண்டாடப்பட வேண்டும்.
1: என் பேர் கமலா, எனக்கு 85 வயசு ஆகுது. 17 வயசுல கல்யாணம் ஆச்சு. 23 வயசுல குழந்தை பிறந்து எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. நாங்க மாடு கோழி எல்லாம் வளர்த்தோம், விவசாயம் பண்ணோம். என் 2 பசங்களும் நல்ல முறையா கட்டி கொடுத்தோம். அதுங்க வயிற்றுல குழந்தை பிறந்து இப்ப நாங்க சந்தோஷமா இருக்கோம். கொள்ளு பேத்தி கொள்ளு பேரனோட வளர்றதும் எனக்கு சந்தோஷம். இன்னைக்கு எல்லாருக்கும் நான் ஒரு அம்மாவை தான் இருக்கிறேன். எல்லா அம்மாவுங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
2: என் பேர் அருளில் ஒலிம்பியா. மதர்ஸ் டேனா வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் மதர்ஸ் டே இஸ், மதர்ஸ் டேனா வந்து ஒரு அம்மா வந்து நம்மளுக்காக தினமுமே வந்து காலையில எழுந்து சமைச்சு நம்மள ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறதோ இல்ல வெளியில அனுப்புறதோ காலேஜ் அப்படி இப்படின்னு நிறைய ஒர்க் இருக்கு அவங்களுக்கு. ஆனா மதர்ஸ் டேனா அந்த ஒரு நாள் நாம அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்து நாம அவங்களை டேக் கேர் பண்ணி நாம நம்மளோட ரொட்டீனியஸ் லைஃப்ல இருக்க டைம் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி அவங்க கூட ஹாப்பியா இருந்து அவங்க கூட பேசி கான்வர்சேஷன் பில்ட் பண்ணி நாம அவங்க கூட எந்த மாதிரி ஒரு விதத்துல வந்து அந்த ஒரு டேவை செலிப்ரேட் பண்றோம், அந்த ஒரு நாளாவது அவங்களோட டே வந்து கம்ப்ளீட்டா ஹாப்பியா இருக்கணும், அவங்க அந்த ஒரு நாள் வந்து எந்த ஒரு வேலையும் செய்யாம இருக்கணும் அப்படின்றதுதான் வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் மதர்ஸ் டேன்னு பாக்குறேன். அதை நம்ம செலிப்ரேட் பண்ண நிறைய விதம் இருக்கு. அவங்களை வெளியில கூப்பிட்டு போறது, அவங்க கூட பேசுறது, டைம் ஸ்பெண்ட் பண்றது, அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்றது. சோ என்னை பொறுத்த வரைக்கும் மதர்ஸ் டேனா இதுதான்.
3: வணக்கம், என் பேர் சாந்தி. எல்லா தாய்மார்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். நான் பெண்ணா பிறந்ததே ரொம்ப

0: மகிழ்ச்சியா நினைக்கிறேன். அதுவும் அம்மாங்கிறது ரெட்டிப்பு மகிழ்ச்சி. நான் அம்மாவா அணையர் தினம் பற்றி என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்களோட சுதந்திரத்தை அவங்களுக்கு கொடுத்து வளர்க்கணும்னு நினைக்கிறேன். அதே நேரம் அந்த சுதந்திரத்தை அவங்க சரியா பயன்படுத்தி அம்மாக்களுக்கு மரியாதை தரணும்னு நினைக்கிறேன்.
1: என் பேர் லாவண்யா. அன்னையர் தினம் அப்படின்றது இப்பெல்லாம் ஸ்டேட்டஸ் ஸ்டோரி அப்படின்னு முடிச்சுடுறோம் நாம. ஆனா அன்னை அப்படின்றவங்க தனக்காக வாழாம தன்னுடைய பிள்ளைகளுக்காக வாழக்கூடிய ஒரு அப்பழுக்கற்ற ஜீவன். நிறைய வீடுகள்ல வந்து தந்தை இல்லாதப்ப கூட தந்தையோட ஸ்தானத்தை அந்த தாய் ஏற்றுட்டு ஒரு தந்தையா அங்க அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துட்டு உண்மையா உழைக்கிறது, தன்னுடைய பசங்களுக்காக மட்டுமே வாழறது அப்படின்னு பார்த்தா நிறைய அன்னைகள் தான். அந்த பிள்ளைகளுக்காக உழைச்சு அந்த பிள்ளைகளை கரை சேர்க்கணும்னு நினைச்சு அந்த பிள்ளைகளுக்காகவே வாழக்கூடிய ஒரு தன்னலமற்ற ஜீவனா இருக்காங்க. சினிமா டைலாக் வரும்ல, அம்மா நான் யாருக்கு தாங்க பிடிக்காது, அந்த மாதிரிதான் அம்மானாலே எல்லாருக்குமே பிடிக்கும். இப்ப நம்ம சாலைகள்ல பார்த்துருப்போம், ஒரு பாசி விற்கிறவங்களா இருக்கட்டும், பலூன் விற்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க கூட தன்னுடைய பிள்ளைகளை வந்து கீழே விடாம தன்னை அணைச்சபடியே அவங்க அப்பயும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது கூட அவங்க அவங்க அப்பா அம்மா கூட இருக்காங்க, அம்மா கூட இருக்காங்க அப்படின்ற ஒரு ஆறுதல் நம்ம மனசு கிடைக்கும். ஆனா ஆதரவற்ற இல்லங்கள்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்மளால ஒரு உதவி மட்டும்தான் செய்ய முடியும். அந்த இடத்துல அந்த பிள்ளைகளுக்கு அன்னையாக மாறி அந்த பிள்ளைகளுக்கு தேவையானதை மத்தவங்க கிட்ட உதவியா கேக்குறதா இருக்கட்டும், தன்னை அந்த பிள்ளைகளோட அம்மாவா நினைச்சுக்கிட்டு அந்த பிள்ளைகளுக்காக மத்தவங்க கிட்ட கையேந்தி உதவி கேட்டு அந்த பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து வாழ்க்கை பாடங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய ஆதரவற்ற இல்லங்களா இருக்கட்டும், பார்வை திறன் குறைந்த மாணவர்களா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் அவங்க ஒரு ஆசிரியராகவும் அன்னையாகவும் தந்தையாகவும் இருந்து நிறைய சொல்லி கொடுக்குறாங்க அந்த பிள்ளைகளுக்கு. இன்றைய அன்னையர் தினத்துல நான் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அன்னையர் தினம் கொண்டாடக்கூடிய ஒரு அம்மாவாக, சித்தியாக, அத்தையாக அன்னையர் தினம் கொண்டாடக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நல்வாழ்த்துகள்.

0: எனது பெயர் குமாரி. அனைவருக்கும் இனிய அன்னை தின வாழ்த்துக்கள். இந்த அன்னை தினத்தன்று என்னுடைய அம்மாவை பற்றி சில விஷயங்களை உங்களோட பகிர விரும்புகிறேன். அம்மா என்றாலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அளவில்லாத அன்பை தங்கள் பிள்ளைகள் மேலே பொழிவாங்கன்னு சொல்லுவாங்க. என்னுடைய அம்மாவும் அதே மாதிரி தான். இப்போதும் அவர்களுடைய அன்பு எப்போதும் மாறாமல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அவங்களோட உடம்பை வந்து பார்த்துக்கிறாங்களோ இல்லையோ, சரியான நேரத்தில் சாப்பிட்றாங்களோ இல்லையோ, ஆனால் சாப்பிட்டியா, சரியான நேரத்தில் சாப்பிட்டு சத்தானதாக சாப்பிட்டு எப்போதுமே வந்து நீ ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் மட்டும்தான் அவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் எவ்வளோ பெரியவளை வளர்ந்தாலும் சரி, இப்போது அவங்களுக்கு வந்து நான் வந்து அவங்களோட குழந்தை தான். அம்மாவை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, சிறிய வயதில் என் மனசில் பதிய வச்ச ஒரு விஷயம், அதாவது படிப்பு மட்டும்தான். படிப்பை மட்டும் எப்போதும் விட்டுடாத. படிப்பை தவிர வேறு எதுவும் கிடைக்க வரைக்கும் நம்மோட வராது. அதனால் படிப்பை பிடிச்சிக்கோ, படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அவர்கள் சொன்னது எவ்வளோ உண்மை அப்படின்றது நான் இவ்வளோ காலகட்டத்துக்கு அப்புறம் இன்னுமே வந்து நான் அதை வந்து உணர்றேன். கல்வி மட்டும்தான் வந்து ஒரு பெரிய துணையாக வந்து நிற்கிது. ஸோ அது முழு முதற் காரணமே வந்து அம்மா தான். அம்மாவோட முழு ஆதரவு, படிப்புக்கு நான் கொடுத்த அந்த முக்கியத்துவம், அவங்க கொடுத்த முக்கியத்துவம், அவங்களோட ஆதரவோடு நான் கொடுத்த முக்கியத்துவம், இதெல்லாம் தான் என்னை வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. நம்ம ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு 20-21 வயசு ஆகுது அப்படின்னும் போது, நம்மளோட கல்லூரி படிப்பை முடிக்கிறோம் அப்படின்னும் போது, பொதுவாக வீட்டில் வந்து திருமண பேச்சுக்கள்லாம் வர்றது இயல்பு தான். ஸோ அந்த மாதிரி திருமண பேச்சுக்கள் வந்தப்போ, அந்த காலகட்டத்தில் எனக்கு அதே மாதிரி வந்தப்போ, அப்போ அம்மா கிட்டே நான் வந்து சொன்னேன், எனக்கு வந்து அடுத்த மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னு. அப்படி சொன்னோன்னா அம்மா வந்து படிக்கட்டும் அவளுக்கு படிப்பு தான் முக்கியம், படித்து முடித்ததுக்கப்புறம் அந்த வரன்னு பார்த்துக்கலாம், கல்யாணமா இல்லை படிப்பா அப்படின்னு சொல்லும்போது படிப்பு தான் முக்கியம்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா அது வேணான்னு சொல்லிவிட்டு எனக்கு படிக்கிறதுக்கே வந்து எனக்கு முழு ஆதரவு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் என்னால் தொடர்ந்து படிக்க முடிஞ்சது, இவ்வளோ தூரத்துக்கு படிக்க முடிஞ்சதுனால. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு உடம்பு சரியில்லை, சின்ன தலைவலி இல்லாத ஏதாவது ஒரு வலி சொன்னால் கூட உடனே அவங்களோட முழு கவனமும் வந்து அதிலே தான் இருக்கும். ஸோ அதை சாப்பிடு, இதை சாப்பிடு, கவனமாயிரு அப்படின்னு அன்போடு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த அன்பு வந்து அம்மாவை தவிர வேறு யாராலையும் வந்து கொடுக்க முடியாது. அம்மாவோட அன்புக்கு ஈடு என எதுவுமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஸோ முதல்ல நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து அம்மாவோட அன்பு தான். அதுக்கப்புறம் தான் மற்ற உறவுகள்கிட்ட வந்து நம்மளுக்கு கிடைக்கிற அன்பு. இந்த அன்னை தினத்தின் மூலமாக வந்து நான் எல்லாருக்கிட்ட கேட்டுக்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா, உங்களோட அம்மாவோட அன்பை வந்து புரிஞ்சுக்கும், அம்மாவை வந்து ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கோங்க. அவங்க காண கிடைக்காத ஒரு பொக்கிஷம், நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அவங்க. ஸோ அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க.
1: நான் பத்மஜா பேசுகிறேன். இந்த மதர்ஸ் டே அன்னைக்கு நான் அம்மா பற்றி என்ன ஃபீல் பண்ணுறேன் அதை சொல்லணும்னு தோணுச்சு, அதை பேசணும்னு நினைக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு மதர்ஸ் டே நான் அம்மா இல்லாமல் செலிப்ரேட் பண்ணுறது. லாஸ்ட் மந்த் அம்மா இருந்துட்டாங்க. நான் அம்மா இருக்கிற வரைக்கும் நான் அம்மா கூட எல்லாமே ஷேர் பண்ணுவேன். என்ன யோசனை வந்தாலும் அம்மா கூட தான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுவேன். என்னை ஜட்ஜ் பண்ணாமல் அப்படியே கேட்பாங்க எல்லாமே. அவங்க பற்றி அவங்க யோசித்ததே ரொம்ப கம்மி. நாங்கள் சந்தோஷமாக இருக்கோன்னா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. நான் எப்போவது சேடாக இருக்கேன்னா என்னை நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க, எப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எப்போவுமே என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது அவங்க இல்லைன்னா என்னை சுற்றி எல்லாருமே இருந்தால் கூட யார் கூட ஷேர் பண்ணணும், யார் கூட பேசணும் எனக்கு தெரியல. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன், அம்மா இஸ் தி ஒன்லி பர்சன் வி டேக் ஃபார் கிராண்டட் அண்ட் ஷீ இஸ் த ஒன்லி ஒன் வித்தவுட் ஹோம் வி டோன்ட் நோ ஹவு டு லிவ் அவர் லைஃப். அம்மா நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அவங்க யாருமே தெரியாது. அவங்க இல்லைன்னா நம்ம எப்படி வாழணும்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று என்னன்னா, எனக்கு இப்போ கூட நம்பிக்கை இருக்கு, அம்மா எப்போவுமே எனக்கு கூட இருப்பாங்க, என்னை கைட் பண்ணிட்டே இருப்பாங்கன்னா. ஹாப்பி மதர்ஸ் டேமா, மிஸ் யூ.

வணக்கம், நான் அபிராமி. நான் மதர்ஸ்டேவை எப்படி பார்க்குறேன்னா, மதர்ஸை வந்து நம்ம வந்து அன்னைக்கு தான் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணணும், அவங்கள பார்த்துக்கணும், அவங்களுக்கு பிடிச்சதை செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் பல மதர்ஸ் டேஸ்லேயும் தொடர்ச்சியாக நடக்கப்படுது. அப்படி இல்லையா சோஷியல் மீடியாஸில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது.

0: என் அம்மா தான் பெஸ்ட்டு, என் அம்மா இப்படி, என் அம்மா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்டேட்டஸாவோ ஸ்டோரியாவோ போட்டுட்டு இருக்கோம். ஆனால் அங்கே ஒரு கேள்வி வரணும், அப்படி நம்ம போடுறத நம்ம அம்மாக்களுக்கு நம்ம காமிக்கிறோமா, நம்ம அம்மாக்கள்கிட்ட தெரியப்படுத்தப்படுதா நான் வந்து உங்களுக்காக இப்படி போட்டிருக்கேன் அப்படின்ட்டு? இல்லை, யாருக்காக போடுறோனே நமக்கு தெரியல, நம்ம அம்மாக்கள் மீது அன்பு செலுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து நம்ம சும்மா வெளியில நடிக்கிறோமோன்ற இதுதான் எனக்கு இருக்கு. உண்மையிலேயே அம்மாக்கள் மேல பாசம் கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும், அதை வந்து அன்னைக்கு தான் வெளிப்படுத்தணும் இல்லை, என்னைக்கு வேணாலும் வெளிப்படுத்தலாம். அதே போல எல்லா வேலைகளையும் அன்னைக்கு மட்டும் செய்யாம, அன்னைக்கு மட்டும் எங்க அம்மா ஃப்ரீயா இருந்தா போதும் அப்படின்னு இல்லாம, எப்பப்பெல்லாம் எங்க அம்மாக்கு நான் உதவியா இருக்கணும், அவங்களுக்கு உறுதுணையா இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அப்பப்போ தினசரி வேலைகள்ல பங்கெடுத்துட்டு அம்மாக்களை வந்து இது பண்ணலாம்.
1: வணக்கம், என் பேரு அருணா. அன்னையர் தினம்னாலே அம்மாக்களுக்கு வாழ்த்து சொல்றது மட்டும் இல்லாம அம்மாவை அரவணைக்கிறதா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்பெல்லாம் சில பிள்ளைகள் அம்மா கிட்ட கோவம் மட்டுமே படுறாங்க. அம்மா வந்து பசங்க கிட்ட என்னப்பா சாப்பாடு வேணும்னு கேட்டா கூட அந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அம்மா கிட்ட கோவப்படுற சில பசங்க இங்க இருக்காங்க. நம்ம வேற ஏதோ ஒரு கோவத்துல அம்மா கிட்ட காமிக்கிறோம், ஆனா நம்ம அம்மா அதை எதையுமே பொருட்படுத்தாம திரும்ப நம்ம கிட்ட ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசுவாங்க. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில எந்த உறவுமே இருக்க மாட்டாங்க நம்ம அம்மாவை தவிர. இந்த ஒரு நல்ல நாள்ல அந்த கோவப்படுற சில பசங்க கிட்ட நான் கேட்டுக்கிறது என்னன்னா, அம்மா கிட்ட கோவமே படாம இருங்க. நான் ஒரு அம்மாவா என்ன நினைப்பனா, என்னோட பிள்ளைகள் என்கிட்ட அன்பா இருக்கணும்னு தான் நினைப்பேன். இந்த உலகத்துல இருக்க எல்லா அம்மாக்களுக்கும் என்னோட அன்னையர் தின வாழ்த்துக்கள்.
2: எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் வினுப்ரியா. இந்த மதர்ஸ் டே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா இந்த வருஷம் எல்லாரும் எனக்கு விஷ் பண்றாங்க. அம்மானா எப்பயும் ஸ்பெஷல் தானே, எவ்வளோ வயசானாலும் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அம்மா வந்து அம்மா தான், அம்மாவை ரீப்ளேஸே பண்ண முடியாது. நான் அம்மா ஆனதுக்கப்புறம் தான் நிறைய விஷயம் வந்து எனக்கு புரிஞ்சுது. சில நாட்கள் வந்து ரொம்ப அழகா இருக்கும், அந்த குழந்தை சிரிக்கிறது, விளையாடுறது, நம்ம அந்த சின்ன கைகள் வந்து நம்மளை பிடிக்கிறது, அம்மான்னு தேடுற அந்த கண்கள், அதெல்லாம் பார்க்கும்போது உலகமே நம்மளை சுத்தி நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா சில நாட்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கும், தூக்கம் இல்லாம ரொம்ப டயர்டா, நம்மளோட பழைய செல்ஃப் நம்ம மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் கெரியர் பிரேக், நம்மளோட ஃபினான்சியல் டிபெண்டன்ஸ், இதெல்லாம் பத்தி யோசிக்க ஆரம்பிச்சோம்னா ரொம்ப சோர்வாயிடுறோம். முன்னாடி இருந்த நம்மளோட ஃபீல் நம்மளையே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஆனா இது எல்லாத்துக்கும் நடுவுல மாறாத ஒரு விஷயம் என்னன்னா, அந்த குழந்தைக்கான அன்பு. எவ்வளவு சோர்வா இருந்தாலும் இந்த குழந்தை ஒரு தடவை சிரிச்சா போதும், எல்லாமே மறந்துடுவோம். இந்த மதர்ஸ் டே நான் எல்லாருக்கும் என்ன சொல்றேன்னா, மதர்ஹுட்ங்கிறது வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிறதுங்கிறது இல்ல, அந்த அம்மாவும் தினமும் கத்துக்கிட்டு தான் இருக்காங்க, ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அம்மா ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் எனர்ஜி எங்கிருந்து வருதுன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த குழந்தைக்குன்னு வரும்போது எல்லாத்தையும் தாண்டி அந்த அம்மா செய்யறாங்க. ஸோ அப்பப்ப உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன அப்ரிசியேஷன் அண்ட் சப்போர்ட் அந்த அம்மாவுக்கு கொடுங்க. எல்லா நாளும் இல்லைனாலும் மதர்ஸ் டே அன்னைக்காது அம்மாவுக்கு விஷ் பண்ணுங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்க, தேங்க்யூ சொல்லுங்க. நான் எல்லாருக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.

என் பேர் மகாலட்சுமி. அன்னையர் தினம்னா அம்மாவோட ஞாபகம் தான் வரும். அம்மா நம்ம கூட இருந்தது, நம்ம எப்படி அவங்க கூட பாசமாக இருந்தோம், அம்மா நம்ம கூட எப்படி பாசமாக இருந்தாங்க, அதுதான் நம்ம நினைவுக்கு வரோம். ஒரு அம்மாவோடைய பாசம் பண்பு இது எல்லாமே அதில் தானே அடங்கியிருக்கு. அதனால் அன்னையர் தினம் கொண்டாடுறது ரொம்ப முக்கிய உண்மை. அது ஒரு அம்மாவுக்கு தேவையானதை ஆசைப்பட்டு வாங்கி கொடுக்குறோம். டெய்லியுமே அம்மாக்கள் கொண்டாட்டம் தான். எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே. நான் ஒரே பொண்ணு, படிக்க வச்சதுலேருந்து எனக்கு சப்போர்ட்டு கிடையாது, எல்லாமே எங்கள் அம்மா தான் எனக்கு. எங்கள் அம்மா என் கூட 100 வயசு வரலும் எங்கள் அம்மா இருந்தாங்க. எங்கள் அம்மாவை நாங்கள் நல்லா பார்த்துக்கணும், ஒரு குறையுமே எங்கள் அம்மாவுக்கு வைக்கலை. அப்போ ஆனால் இப்போ எங்களுக்கு அம்மா இல்லாத ரொம்ப வருத்தமாக இருக்குது. வீட்டில் நமக்குன்னு ஒரு பெரியவங்க வீட்டில் இருக்கணும், இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம். அதனால் அம்மா வந்து நல்லா பார்த்துக்கணும், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும், அவங்கள வந்து முகம் சுளிக்கிற மாதிரியெல்லாம் நம்ம காட்டக்கூடாது. நம்ம அம்மா நமக்கு முக்கியம், கடவுளை விட நமக்கு அம்மா தான் முக்கியம். அப்போ தான் நம்ம மற்றவங்க எல்லாமே. அம்மான்றவங்க வந்து அவங்க வயசாகிட்டால் அவங்களோட நேச்சரே கொஞ்சம் மாறும், அதெல்லாம் அனுசரித்து தான் அவங்கள பார்த்துக்கணும். அது இல்லாத எடுத்துன்னு போய் அவங்கள முதியோர் இல்லம் பணம் கட்டி விட்டுட்டு வரக்கூடாது. அதே அவங்க குழந்தையில விட்டுட்டு இருக்க முடியுமா? நம்ம பொண்ணு நம்ம பையன் அப்படின்றத நம்ம அனுசரித்து நடக்கிறாங்க. அப்படி இருக்க சொல்ல நம்ம அம்மா வந்து நம்ம கைவிடக்கூடாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா நாளைக்கு நமக்கு அந்த நிலைமை உண்டு.

0: யாருமே தன்னுடைய தாயோ தகப்பனோ அவங்கள வந்து கைவிடக்கூடாது. அவங்களுக்கு தேவையான பணிவிடைய செய்யணும், அதுவும் நம்மளே செய்யணும், மற்றவங்கள வச்சு செய்யக்கூடாது. நம்ம செய்தாதான் நமக்கு அதோட பலன் கிடைக்கும். கல்யாணமே ஆனா கூட நம்ம அம்மா நமக்கு முக்கியம் தான் நினைக்கணும், முதியோர் இல்லத்துல எடுத்து விட்டுறணும் அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. அது மாதிரி யோசிக்கவே கூடாது. ரெண்டு பக்கமும் சரி சரின்னு சொல்லிட்டு போனாலுமே கரெக்டா வந்துடும். அம்மான்னு நமக்கு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம அம்மா தான் நமக்கு முக்கியம், அப்புறம் தான் மற்றவங்க எல்லாமே. இப்போ எங்க அம்மா என்கிட்ட இருந்தாங்க, நாங்க அவங்களை நல்லபடியா பார்த்தேன். அவங்க 100 வயசு வரலும் கூட அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் செஞ்சேன், மனக்கசப்பே கிடையாது. ஏன்னா எங்க அம்மா என்ன அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, அதனால நான் எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கினேன். எங்க அம்மாவுக்கு 100 வயசு பிறந்த நாள் கொண்டாடணும், நல்லா கேக் வெட்டி பட்டு சாரி எடுத்து அவங்களுக்கு நாங்க பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வேற வச்சிருக்கிறோம், வீடியோ எடுத்து வச்சிருக்கிறோம். அப்போ ஞாபகம் வர சொல்ல எனக்கு கஷ்டமா இருக்கும். நம்ம கஷ்டத்துக்கு அம்மா தான் நல்லா பாத்துப்பாங்க. நம்ம அடுத்தவங்க கிட்ட போய் சொல்ல முடியாது இல்லப்பா, எல்லாமே அம்மா கிட்ட தான் சொல்ல முடியும். அம்மா தான் நம்மளை ஏத்துப்பாங்க. மற்றவங்க கிட்டலாம் நம்ம போய் நம்ம கஷ்டத்தை சொல்ல முடியாது. நம்ம அம்மா நமக்கு சொல்லுவாங்க, இப்படி செய், இந்த பக்கம் போ, காசை இப்படி செலவு பண்ணு, அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி தருவாங்க அம்மா. அதனால எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப உயிர் கூட எங்க அம்மா எனக்கு.
1: நான் சரஸ்வதி பேசுறேன். அம்மா என்கிற உறவு தான் உயர்ந்த உறவு. அம்மா என்பவள் எல்லாவற்றுக்கும் குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருக்கிறாள். டீச்சராக, கேர்டேக்கராக, பிடித்த சமையல் பண்ணி கொடுக்கறதுக்கு குடிப்பது, எல்லா விதத்திலும் அம்மாவின் பங்கு அளவிட முடியாதது. எல்லாவற்றுக்கும் மேல குழந்தைகளுக்கு, குழந்தைகள் மனசை புரிஞ்சுக்கிண்டு அதுகளுக்கு வழிகாட்டியாகவும் செயல்படுகிறார்.
2: யாதுமாகி நிற்கும் சக்தி அவள், நம் மனமெங்கும் வியாபித்திருக்கும் நீங்கா நினைவு அவள், அவள்தான் அம்மா. உலகெங்கும் உள்ள அன்னையர் அனைவருக்கும் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம்.
3: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த், அமைப்பு கே வித்யாவதி அவர்கள்.
4: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை w@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ, அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
3: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
5: என்ன நண்பா, ரேடியோ முன்னாடி ஆர்வமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க,
6: என்ன இப்படி கேட்டுட்டீங்க? நம்ம வானொலியில வானொலிக்கு 90 ஒரு சிறப்பு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு, நினைவிருக்கா இல்லையா?
5: ஏய், ஆமா, நான் கூட கேள்விப்பட்டேன். 90 வயசு ஆனதை கொண்டாடும் விதமா நம்ம வானொலியில பல சுவாரஸ்யமான தகவல்களோட நிகழ்ச்சி வந்துட்டு இருக்காமே.
6: ஆமா, நம்ம வானொலிக்கு 90 வயசு ஆயிடுச்சுன்றது எவ்வளவு பெருமையான விஷயம். அந்த பல சுவாரஸ்யமான தகவல்கள்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமான தகவல் வரப்போகுதுன்னு கேட்கணும்ல?
5: ரைட்டு, நானும் உங்க கூட சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை கேட்கிறேன்.
6: வாங்க சேர்ந்து கேட்போம். கண்ணுக்கு தெரியாத காந்த குரல்,
5: 90 ஆண்டு கால ஆகாய தமிழ்,
6: சிற்றலை முதல்
5: டிஜிட்டல் அலைவரை,
6: தடையற்ற அன்பின் ஒளிப்பயணம்,
5: வானொலிக்கு 90.

வருவதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கூறியுள்ளார். செவிலியர்களும் சுகாதார பணியாளர்களும் தேச நலனிற்காக அளப்பரிய சேவையாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டினார். இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் சமையல் எரிவாயு உற்பத்தி 54,000 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணைத்தலைவர் திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வானார். தமிழக சட்டப்பேரவை இன்று கூடியதும் தற்காலிக சபாநாயகர் திரு கருப்பையா, பேரவைத் தலைவர் பதவிக்கு திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத்தலைவர் பதவிக்கு திரு ரவிசங்கரும் மனு தாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். இவர்கள் இருவரையும் தவிர வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் போட்டியின்றி ஒருமனதாக இருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து அவை முன்னவர் திரு செங்கோட்டையனும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினும் பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ஜே சி டி பிரபாகரை கைப்பிடித்து அழைத்து சென்று இருக்கையில் அமர வைத்தனர். பின்னர் அவை நடவடிக்கைகளை தொடங்கிய திரு ஜே சி டி பிரபாகர் பேரவைத் தலைவரையும் துணைத் தலைவரையும் முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களும் வாழ்த்தி பேசுவார்கள் என்று அறிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காக்கும் பொறுப்பு சட்டப்பேரவைத் தலைவருக்கு உள்ளதாக குறிப்பிட்டார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் சீராக செம்மையாக நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், ஒரு கட்சியில் ஒரு உறுப்பினர் இருந்தாலும் அவரது கருத்துக்கு மதிப்பளிக்கப்படும் என்றார். பின்னர் வாழ்த்தி பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், பேரவைத் தலைவர் நடுநிலைமையுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்றும், பேரவையில் ஆரோக்கியமான விவாதங்களுக்கு இடமளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். அஇஅதிமுக சார்பில் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு எஸ் பி வேலுமணி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மதிமுக, கொங்கு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, பாமக, தேமுதிக சார்பில் அக்கட்சியின் சட்டமன்ற தலைவர்கள் வாழ்த்தி பேசினர். இதனைத் தொடர்ந்து பேசிய அவைத்தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், சட்டப்பேரவையில் ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் சம வாய்ப்பும் உரிமையும் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். அவையின் மாண்பை பாதுகாத்து தரமான விவாதங்களுக்கு இடமளிப்பதன் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்தார். வாழ்த்துரை வழங்கிய அனைவருக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். துணைத் தலைவர் திரு ரவிசங்கரும் வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். இதனிடையே தமிழக சட்டப்பேரவையில் தாவிக அரசின் மீது நம்பிக்கை கோரும் தீர்மானம் நாளை இடம்பெறுகிறது. தமிழ்நாட்டில் பொதுமக்கள் நலன் கருதி வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே 500 மீட்டர் வரை அமைந்துள்ள 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை 2 வாரங்களுக்குள் மூடுமாறு முதலமைச்சர் திரு விஜய் ஆணை பிறப்பித்துள்ளார். தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகத்தால் செயல்படும் 4,765 மதுபான கடைகளில் இவற்றை கண்டறிந்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அசாம் மாநில முதலமைச்சராக பிஜேபி மூத்த தலைவர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தொடர்ந்து 2வது முறையாக இன்று பதவியேற்றார். குவஹாட்டியில் நடைபெற்ற விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. செவிலியர்களும் சுகாதார பணியாளர்களும் தேச நலனிற்காக அளப்பரிய சேவையாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். சர்வதேச செவிலியர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை சிறப்பாக செயலாற்றிய செவிலியர்களுக்கு இன்று வழங்கி பேசிய அவர், சவாலான தருணங்களில் தன்னலம் கருதாது தரமான மருத்துவ சேவையை வழங்குவதில் செவிலியர்கள் இன்றியமையா பணியாற்றுவதாக குறிப்பிட்டார். நோயாளிகளை கருத்துடனும் அயர்வின்றியும் அர்ப்பணிப்புடனும் கவனித்து உத்வேகத்துடன் செயலாற்றும் அனைத்து செவிலியர்களையும் குடியரசுத் தலைவர் பாராட்டினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கீழ் பணியாற்றும் செவிலியர்களுக்கும் தன்னார்வ அமைப்பை சேர்ந்தவர்கள் உள்ளிட்டோருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. செவிலியர்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசுத் தொகையுடன் பாராட்டு சான்றிதழும் விருதுகளும் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். திருச்சி

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று பொறுப்பேற்றனர். பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காக்கும் பொறுப்பு பேரவைத் தலைவருக்கு

0: மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் செவிலியர்கள் மருத்துவர்கள் இணைந்து மெழுகுவர்த்தி ஏந்தி இத்தினத்தை உற்சாகத்துடன் கொண்டாடினர். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்ற பேரணியில் 500க்கும் மேற்பட்ட செவிலியர் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏந்தி ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தியதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மருத்துவ சேவையில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் செவிலியர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பேரணி நடைபெற்றது. பேரணியில் 500க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டனர். ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் உருவப்படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தியும் அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பேரணி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்திலிருந்து புறப்பட்டு மருத்துவமனை வளாகத்தை சுற்றி மீண்டும் மருத்துவமனை முதல்வர் அறை முன்பு நிறைவு பெற்றது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: திருப்பூரில் செவிலியர்களின் சேவையை போற்றும் வகையில் உறுதிமொழி ஏற்கப்பட்டு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட செவிலியர் பயிற்சி பள்ளி மாணாக்கர் இதில் பங்கேற்றனர். தூத்துக்குடி அரசு செவிலியர் பயிற்சி பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன், 90% நோயாளிகளை செவிலியர்கள்தான் கவனிப்பதாக எடுத்துரைத்தார். செவிலியர்களின் குறைகளை களைய மாவட்ட நிர்வாகம் தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தேசிய தேர்வு முகமை சார்பில் கடந்த 3ஆம் தேதி நடத்தப்பட்ட இளநிலை மருத்துவ சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. வினாத்தாள் கசிந்ததாக கூறப்படும் புகார்களை தொடர்ந்து மாணாக்கரின் நலன் கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. இவ்விவகாரம் குறித்து மத்திய புலனாய்வு முகமையின் விரிவான விசாரணைக்கு பரிந்துரைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக கூறியுள்ள இம்முகமை, இந்த விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளது. நீட் மறுதேர்விற்கான தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று கூறிய தேசிய தேர்வு முகமை, இதற்கான பதிவு, தேர்வு தொடர்பான தகவல்கள், தேர்வு மையங்கள் போன்றவற்றில் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் கூறியுள்ளது. மறுதேர்விற்காக யாரும் மீண்டும் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியுள்ள தேசிய தேர்வு முகமை, கூடுதல் தேர்வு கட்டணமும் பெறப்படாது என்று அறிவித்துள்ளது. உள்நாட்டில் சமையல் எரிவாயு உற்பத்தி 36,000 மெட்ரிக் டன்னிலிருந்து 54,000 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது என்று மத்திய பெட்ரோலியம் எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். புதுடெல்லியில் வருடாந்திர வர்த்தக உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், மேற்காசிய நெருக்கடியின் மத்தியில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதியை சாராமல் இந்நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். மதுரை மாவட்டத்தில் தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி வாகனங்களின் பராமரிப்பு குறித்த ஆய்வை ஆட்சித்தலைவர் திரு பிரவீன் இன்று தொடங்கி வைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒவ்வொரு பள்ளி வாகனத்துக்கு கூட நம்ம அரசாணை கிணங்க ஒரு 16 அம்சங்கள் நாம் வச்சிருக்கோம். போதுமான அளவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டிஸ் அந்த பள்ளி வாகனத்துல இருக்க, ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் நடத்தினா ஓட்டுநர்கள் உடனடியாக கொடுக்கறதுக்கு போதுமான அளவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ஐட்டம்ஸ்கள், பேண்டேஜ் இருக்கட்டும், பேண்ட் எய்ட் இருக்கட்டும், டீச்சர் போன்ற பொருள்கள் எல்லாமே இருக்கான்றதுதான் உறுதி பண்றோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சம்பவம் நடக்கும் போது மாணவர்களுக்கு பாதுகாப்பு ரீதியில பள்ளி வாகனத்திலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கான அந்த எமர்ஜென்சி நல்லபடியா இருக்கா அன்றதுன கூட நான் இந்த கூட்டாய்வுல நான் உறுதி செய்ய போறோம்.
0: நாகை நெல்கடை மாரியம்மன் கோவில் செவில் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: நாகப்பட்டினம் நகராட்சி மையப்பகுதியில் அமைந்துள்ள 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற நெல்லுக்கடை மாரியம்மன் கோவிலின் செடி உற்சவம் சிறப்பாக நிறைவடைந்தது. குழந்தைகள் செடி மரத்தில் ஏற்றி தங்கள் நேர்த்திகளை நிறைவேற்றியுள்ளனர். செடிலில் எழுந்தருளியுள்ள காத்தவராயன் நாகப்பட்டினத்தின் 4 வீதிகளிலும் பக்தர்கள் முழக்கத்துடன் வீதி விழா எடுத்து செல்லப்பட்டார். வீதி விழா நிறைவில் கோவிலை வலம் வந்து திரும்பினார்கள். இந்த ஆண்டு 5,000-க்கும் மேற்பட்ட குழந்தைகள் செடில் உற்சவத்தில் பங்கேற்று செடில் சுற்றி வந்தது தங்கள் நேர்த்திகளை நிறைவேற்றிக்கொண்டனர். 4 வீதிகளிலும் பக்தர்கள் காத்தவராயனுக்கு அவள் பொறிகடலை உள்ளிட்ட பொருட்களை வைத்து அர்ச்சனை செய்து பக்தியுடன் இறைவனை வழிபட்டனர்.
0: தென்மேற்கு பருவமழை, தெற்கு வங்கக்கடல், அந்தமான் கடல் பகுதிகள், நிக்கோபார் தீவு பகுதிகள் இந்த வார இறுதியில் தொடங்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு JCD பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று பொறுப்பேற்றனர். பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காக்கும் பொறுப்பு பேரவைத் தலைவருக்கு உள்ளதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கூறியுள்ளார். செவிலியர்களும் சுகாதார பணியாளர்களும் தேச நலனிற்காக அளப்பரிய சேவையாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் சமையல் எரிவாயு உற்பத்தி

0: 54,000 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 1:56. பாரதிய பாடல் கேட்கலாம்.

0: மகாகவி பாரதியார் பாடல் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
2: இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
3: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. NEET exam for admission to undergraduate medical education cancelled over paper leak allegations. CBI probe ordered. Himanta Biswa Sarma takes oath as Chief Minister of Assam for second.

0: என்ன கோனே.
1: ஹலோ
2: ஹலோ,
1: நம்ம ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல தினமும் காலையில 10:02 எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணணுமா? அப்ப போனை எடுத்து நான் சொல்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பை போட்டு 25 31 01 8 மற்றும் 21 00 282 இந்த இரண்டு எண்கள்லையும் அழைக்கலாம்.

0: என்ன நேயர்களே, விருப்ப பாடல் கேட்க ரெடியா?
1: டெலிஃபோன் அடிக்குது, டெலிஃபோன் அடிக்குது.

0: தொடர்கிறது. நேரம் 2:40:15.
1: ஆகாஷ் வாணி, சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் சாருச்சர்யா உரை நிகழ்த்துபவர் MOP வைஷ்ணவ பெண்கள் கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை உதவி பேராசிரியர் ஆர். சௌமியா அவர்கள்.
2: வாகர்த்தாபிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜகதஃ பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. காஷ்மீரை சேர்ந்த சம்ஸ்கிருத கவி க்ஷேமேந்திரர் என்பவர். இவர் 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இராமாயண மஞ்சரி, பாரத மஞ்சரி, பிருஹத்கதா மஞ்சரி என்று இதிகாசங்களையும் காவியங்களையும் சுருக்கமாக எழுதியுள்ளார். இவருடைய அலங்கார கிரந்தம் ஔசித்ய விசார சர்ச்சா என்பது மிகவும் பிரசித்தமானது. சாஸ்திர கிரந்தங்கள் மட்டுமல்லாது நீதி கிரந்தங்களான சாருச்சர்யாவும் இவருடைய சிறந்த படைப்பாக

கருதப்படுகிறது. இவருடைய கலாவிலாசம் மற்றும் சமய மாத்திருக்கா படைப்புகள் சமூகத்தில் உள்ள குறைகளை எடுத்து கூறுபவையாக விளங்குகின்றது. சாருச்சர்யா. சாருச்சர்யா என்றால் அழகான நடத்தை அல்லது சிறந்த வாழ்க்கை முறை என்று பொருள்படும். மற்ற நீதி நூல்களுக்கும் இதற்கும் உள்ள வித்தியாசம் அல்லது சிறப்பு என்னவென்றால், இதில் ஒரு ஸ்லோகத்தில் முதல் வரி மூலம் நல்லொழுக்கத்தையும் இரண்டாவது வரியின் மூலம் அதற்கு உதாரணமாக இதிகாசங்களிலிருந்தும் புராணங்களிலிருந்தும் கதைகளை கோடிட்டு உதாரணத்தோடு விளக்கியுள்ளார். ஆச்சாரம், நீதி, பக்தி என்ற பிரிவுகளின் அடிப்படையில் சிஷ்ய தர்மம், குரு சிஷ்ய உறவு, ஒழுக்கம், புலனடக்கம், தீர்த்த யாத்திரை செல்லுதலின் மகத்துவம், இறை சிந்தனையின் அவசியம் என்று பலவிதமான ஒழுக்க நெறிகளை உதாரணத்துடன் விளக்கியுள்ளார். அவற்றில் குருசேவா, ஆபத்கால கலா, பாதசௌச்சம், பந்துஸ்னேகா, தீர்த்த யாத்ரா பிராமுக்கியம் மற்றும் பகவத் ஸ்மரணையின் முக்கியத்துவத்தை பற்றி இங்கே பார்க்கலாம். முதலாவதாக குருசேவா. தேவர்களின் குருவான பிருஹஸ்பதியின் மகன் கச்சன். கச்சனை பிருஹஸ்பதியானவர் சுக்கராச்சாரியாரிடமிருந்து மிருத சஞ்சீவினி என்று சொல்லப்படும் இறந்தவர்களையும் பிழைக்கச் செய்யும் வித்தையை கற்றுவரும்படி அனுப்பினார். இந்த வித்தையினால் தேவர்களுக்கும் அசுரர்களுக்குமான யுத்தத்தில் இறந்த அசுரர்களை பிழைக்கச் செய்து அசுரர்களின் பலத்தை குறையாமல் பார்த்து கொண்டார் சுக்கராச்சாரியார். அதனால் பிருஹஸ்பதி தன் மகனை அவரிடம் அனுப்புகிறார், அந்த வித்தையை எப்படியாவது அவரிடம் இருந்து கற்றுக்கொண்டு வர வேண்டும் என்று. கச்சன் மிகுந்த ஸ்ரத்தையுடன் குரு சேவை செய்து வந்தான். அவனது சுஷ்ரூஷையில் சுக்கராச்சாரியார் மகிழ்ந்தார். ஆனால் அசுரர்கள் கச்சனுக்கு பலவிதமான கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். சுக்கராச்சாரியாரின் மகள் தேவயானி, அவள் கச்சன் மீது காதல் கொண்டாள். அசுரர்களோ எப்படியாவது கச்சனை கொல்ல வேண்டும், அவன் மிருத சஞ்சீவினியை அவரிடமிருந்து பெறக்கூடாது என்பதற்காக ஒருமுறை அவனை கொலை செய்ய திட்டமிடுகின்றனர். அவனை காட்டில் பிடித்து துண்டு துண்டாக வெட்டி விலங்குகளுக்கு இரையாக்கினர். சுக்கராச்சாரியார் இதனை தனது ஞான திருஷ்டியில் அறிந்து மிருத சஞ்சீவினி மந்திரத்தின் மூலமாக அவனை உயிர் பெறச் செய்கிறார். இரண்டாவது முறை அசுரர்கள் கச்சனின் உடலை அரைத்து கடலில் கலந்துவிட்டனர். அப்பொழுதும் அவரை மீட்டுக் கொணர்ந்தார் சுக்கரர். மூன்றாவது முறை மிகவும் தந்திரமாக கச்சனின் உடலை எரித்து சுக்கராச்சாரியார் குடிக்கக்கூடிய மதுவிலே கலந்து அவரையே குடிக்கச் செய்தனர் அசுரர்கள். இப்பொழுது அவர் கச்சனை உயிர்ப்பித்தால் அவர் மரணமடைய வேண்டும். அதனால் அவர் தன் வயிற்றில் இருக்கும் கச்சனுக்கு அந்த சஞ்சீவினி மந்திர உபதேசிக்கிறார். பிறகு சுக்கராச்சாரியாரின் வயிற்றை பிளந்து கொண்டு கச்சன் வெளிவருகிறான். வெளியே வந்த பிறகு அதே மந்திரத்தை பிரயோகம் செய்து சுக்கராச்சாரியாரை உயிர்ப்பிக்கிறான் கச்சன். இவ்வாறு ஒரு வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதில் இருக்கும் கஷ்டங்களை பொருட்படுத்தாமல் எந்த விதமான உடல் உபாதைகளையும் சகித்து கொண்டு அந்த வித்தையை கற்றுக்கொள்வதிலேயே கவனமாக இருந்தான் கச்சன். அதனால் கச்சன் குருபக்தி மற்றும் பொறுமைக்கு சிறந்த உதாரணமாக விளங்கினான் என்பதை இந்த ஸ்லோகம் விளக்குகிறது. வித்யோத்யோகி கதோத்வேகா சேவையா தோஷயேத் குரும் குருசேவா பரசேகே காயக்லேஷ தசாம் கச்சஹா என்பது. இரண்டாவதாக கலைகளின் கற்றுக்கொள்ளுதலின் அவசியம் பற்றி பேசுகிறார். கலாஹா சதுஷ்டிஹி, கலைகள் மொத்தம் 64. அனைத்து கலைகளையும் கற்பது என்பது மனிதனின் வாழ்நாளில் சாத்தியமாகாத ஒன்று. ஆகையினால் ஆபத்து காலங்களில் உதவக்கூடிய கலைகளை தேர்ந்தெடுத்து அதற்கான முயற்சியில் தேர வேண்டும். இதையே க்ஷேமேந்திரர் ஆபத்கால யுக்தாசு கலாசு சியாத் கிருதஸ்ரமஹா நிருத்தவிருத்திர் விராட்டஸ்ய கிரீட்டி பவனே பவத் என்கிறார். அதாவது ஆபத்து காலத்தில் பயன்படும் கலைகளை பயிற்சி செய்ய வேண்டும். கிரீட்டியான அர்ஜுனன் விராட ராஜ்யத்தில் நடன கலைஞராக பணிபுரிந்தான் என்பது. அதாவது பாண்டவர்கள் தங்களுடைய அஞ்ஞான வாசத்தின் போது தாங்கள் கற்ற கலைகளின் மூலமாகவே பிழைத்தார்கள் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. அவர்களில் அர்ஜுனன் நடனம் மற்றும் பாட்டிலும், பீமன் சமையல் கலையாலும், தர்மன் தியூதக்ரீடா என்று சொல்லக்கூடிய சூதாட்ட கலையை கற்றும், நகுலன் மற்றும் சகதேவன் குதிரை மற்றும் மாடு பராமரிப்பின் மூலம் பிழைக்க வேண்டியதாயிற்று. மாவீரனான அர்ஜுனன் தான் ஒரு சிறந்த வில்லாளியாக இருந்த பொழுதிலும் மற்ற கலைகள் எதற்கு என்ற எண்ணம் இல்லாமல்

நடனத்தை கற்றதினால் அவனுடைய ஆபத்து காலமான அஞ்ஞான வாசத்தில் அது அவனுக்கு உதவியாக இருந்தது என்பது தெளிவாகிறது. ஆகவே நாம் கலைகளை கற்க வேண்டும், அதுவும் ஆபத்து காலத்தில் உதவக்கூடிய கலைகளாக தேர்ந்தெடுத்து கற்க வேண்டும் என்பது க்ஷேமேந்திரரின் கருத்து. அடுத்ததாக பந்துக்களுடன் நட்புறவு வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். வாழ்க்கைக்கு தேவையான நற்பண்புகளில் ஒன்றாக கருதப்படுவது உறவுகளுடன் பொருந்தி வாழ்தல் என்பது. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, ந தோஷ தர்சனம் குறியாத் ஸ்வஜனஸ்ய கதாச்சன. உறவினர்களிடத்திலே குறைகளை தேடக்கூடாது என்கிறது மனுஸ்மிருதி. இதனையே க்ஷேமேந்திரர் ந பந்து சம்பந்தி ஜனம் தூஷயேன் நாபி வர்ஜயேத் தக்ஷயஜ்ஞ க்ஷயாய பூத் த்ரிநேத்ரஸ்ய விமானனா என்கிறார். உறவினர்களையும் குடும்பத்தினரையும் அவமதிக்க கூடாது, விலக்கி வைக்கவும் கூடாது. தக்ஷன் சிவனை அவமதித்ததால் தக்ஷயாகம் அழிந்து தானும் அழிந்தான். தக்ஷ பிரஜாபதி மகா யாகம் ஒன்றை நடத்தினார். அதில் தனது மாப்பிள்ளையான சிவனை அழைக்காமல் அவமதித்தார். இந்த அவமானத்தை தாங்க மாட்டாத தாக்ஷாயினி அந்த யாகாக்னியில் தன்னை அர்ப்பணித்தாள். இதனால் ஆத்தினமடைந்த ருத்ரன் அந்த யாகமும் அழிந்து அந்த யாகத்தையும் அழித்து தக்ஷனையும் அழித்தார். ஆகையால் தக்ஷன் சிவனை அவமதித்ததும் சிவன் தக்ஷ யாகத்தை புறக்கணித்ததும் அழிவிற்கு மட்டுமே காரணமானதே தவிர இதனால் எந்தவித நற்பலனும் இல்லை என்பது புலனாகிறது. அடுத்தது உடல் தூய்மை, அதிலும் மிக முக்கியமாக பாதங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளுதலின் அவசியம் பற்றி பேசுகிறார். பாத சௌச்சம் என்பது ஹிந்து தர்மத்தில் ஒரு முக்கிய அம்சம். இன்றளவும் நாம் வெளியே சென்று வந்தவுடன் முதலில் செய்யும் காரியம் நம் கால்களை நீரினால் சுத்தம் செய்வதே ஆகும். அது மட்டுமல்ல, தெய்வ வழிபாட்டிலும் இது ஒரு முக்கியத்துவத்தை பெறுகிறது. பாத்யம் ச ஆசமனீயம் ச பாத்யம் ச ஆசமனீயம் ச தத்வா பூஜாம் சமாச்சரேத் என்கிறது லிங்கபுராணம். பூஜைகளில் தெய்வங்களுக்கு முதலில் பாத்யம் கொடுக்கப்படுகிறது. பாத்யம் என்றால் கால்களை தூய்மை செய்வதற்கு உண்டான நீர் என்று பொருள். அதன் பிறகே மற்ற உபச்சாரங்கள் செய்யப்படுகின்றன. அதேபோல் அதிதிகளின் உபசரிப்பிலும் பாத்யம் தத்வாது விப்ராய ஆச்சம்ய ஸ்நானமாச்சரேத் என்கிறது ஸ்கந்த புராணம். அது மட்டுமல்ல, திருமணம் போன்ற உற்சவங்களிலும் மாப்பிள்ளையின் கால்களை அலம்புவது என்பதும் ஸ்ராத்தம் போன்ற பித்திருக்காரியங்களிலும் போக்தாக்களின் பாதங்களை சுத்தம் செய்தல் என்பதும் சுத்தம் என்பது மட்டுமல்லாமல் அது ஒரு மரியாதையின் அறிகுறியாகவும் பார்க்கப்படுகிறது. பிரத்யக் பாதாவநேஜனம் என்கிறது ஆபஸ்தம்ப தர்ம சூத்திரம். மேற்கு நோக்கியவாறு பாதங்களை சுத்தம் செய்ய வேண்டும் என்று பொருள். எதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் என்பதை சாருச்சரியா ஸ்லோகம் விளக்குகிறது. ஜபஹோமார்ச்சனம் குறியாத் சுதௌத சரணுச்சி பாதசௌச்சம் விஹீனம் ஹி பிரவிவேஷ நலம் கலிஹி. பாதங்களை நன்றாக சுத்தம் செய்த பின்பே ஜபம் ஹோமம் அர்ச்சனை முதலியவற்றை செய்ய வேண்டும். பாத தூய்மை குறைவின் காரணமாக கலிபுருஷன் நலனின் உடலில் புகுந்தான் என்கிறது நிஷத நாட்டின் அரசன் நலன். தமயந்தி தன்னுடைய ஸ்வயம்வரத்தில் தேவர்களையும் விடுத்து நலனின் குணத்தால் கவர்ந்தவளாய் அவனை வரித்தாள். தேவர்களும் மகிழ்ந்த அவனுக்கு வரங்களை அளித்தது அனைவரும் அறிந்த ஒன்றே. ஆனால் கலிபுருஷன் இதனை தேவர்களுக்கு நடந்த அவமானமாகவே கருதினான். அதனால் நலனை எப்படியாவது துன்புறுத்த வேண்டும் என்று அவனுள் புக முயற்சித்தான். 12 வருட காலங்கள் கலியால் அவனை நெருங்க முடியவில்லையாம். ஒரு நாள் விதிவசத்தால் சாயங்காலத்தில் செய்யக்கூடிய சந்தியா வந்தனத்தை தன் கால்களை சுத்தம் செய்யாமல் செய்துவிட்டான். இதுவே சமயம் என்று அந்த கால் அழுக்கின் வழியாக கலி நுழைந்து நலனை நாட்டை விட்டும் மனைவி மக்களை விட்டும் பிரிய நேர்ந்தது. ஆகையினால் பாத சௌச்சம் என்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. தெய்வ வழிபாட்டிற்கு முன் இதனை செய்வதில் நினைவு கொள்ள வேண்டிய அவசியத்தையும் வலியுறுத்துகிறது. அடுத்து தீர்த்தஸ்தானத்தின் மகிமையை சொல்கிறார். ஸ்நானம் தீர்த்தேஷு யஹ் குர்யாத் பாபம் தஸ்ய நஷ்யதி சுத்தாத்மா சதா பூத்வா லோகே ஸ்வர்கே ச மோததே என்கிறது புராணம். எவன் ஒருவன் புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுகிறானோ அவனுடைய பாபங்கள் தொலைகின்றன, அவனுக்கு ஆத்மசுத்தியும் கிடைக்கிறது, இவ்வுலகத்திலும் ஸ்வர்க்கத்திலும் அவன் ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் என்கிறது. இதையே க்ஷேமேந்திரர் குர்யாத் தீர்த்தாம்புபிஹி பூதமாத்மானம் சததோஜ்வலம் லோமசாதிஷ்ட தீர்த்தேபியோ பிராபு பார்த்தாஹ் கிருதார்த்ததாம் என்கிறார். புனிதமான தீர்த்தங்களில்

0: நீராடி தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். லோமச முனிவர் கூறிய தீர்த்தங்களில் சென்று பாண்டவர்கள் நீராடி வாழ்க்கை பயனை அடைந்தார்கள் என்கிறார். மகாபாரதத்தில் லோமசர் மற்றும் தௌம்ய முனிவருடன் பாண்டவர்கள் தீர்த்த யாத்திரை செல்கின்றனர். யுதிஷ்டிரன் தன்னுடைய எதிரிகளான கௌரவர்களை, கௌரவர்கள் பாவம் புரிந்த போதும் சுகமாக வாழ்வதும், பாண்டவர்கள் தர்ம முறையை பின்பற்றிய போதும் துக்கத்தை அனுபவிப்பதும் வேதனையை தருகிறது என்று வருந்துகிறார். அதற்கு லோமசர், பாண்டவர்கள் படும் துன்பம் நிரந்தரம் அல்ல என்றும், நல்வாழ்வு என்பது நற்குணங்களினாலும், தீர்த்த யாத்திரை மூலம் பாவங்களை தொலைப்பதினாலும், யாகம் முதலான நற்செயல்களில் ஈடுபடுவதாலும், தீய செயல்களில் இருந்து தன்னை விலக்கிக் கொள்வதாலும் கிடைக்க பெறுவது. தர்மன் தான் இழந்த செல்வங்களை திருப்பி பெறுவதற்கு லோமசர் தர்ம மார்க்கத்தை தொடர்ந்து அனுஷ்டிக்கவும், புனித தீர்த்தங்களில் நீராடுவதையும், தவ முறையை கடைபிடிப்பதையும் உபதேசிக்கிறார். அவரின் உபதேசத்தின் வழி நடந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி பாண்டவர்கள் தனது குறிக்கோளை அடைந்ததாக சொல்கிறது பாரதம். இறுதியாக மரண காலத்தில் இறைவனை நினைப்பதற்கான அவசியம் பற்றி கூறுகிறார். மரண நேரத்தில் மனம் மிகவும் பலவீனமாக இருக்கும். அப்பொழுது புதிய புதிய சிந்தனைகள் தோன்றாது. பழக்கமாக இருந்த நினைவுகளே மனதில் திரும்ப திரும்ப வந்து போகுமாம். ஆனால் நாம் ஏன் மரண காலத்தில் இறைவனை நினைக்க வேண்டும் என்றால், அதற்கு பதில் கீதையில் கிருஷ்ணர் அளிக்கிறார். யம் யம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேவரம் தம் தமேவேதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதா என்கிறார். ஒரு மனிதன் மரணிக்கும் தருவாயில் எதனை நினைத்து உயிரை விடுகிறானோ அதே நிலையை அவன் அடைகிறான். அதாவது அந்த நினைவே அவனுடைய அடுத்த பயணத்தை நிர்ணயிக்கின்றது. இதையே க்ஷேமேந்திரர் சாருச்சரியாவில், அந்தே சந்தோஷதம் விஷ்ணும் ஸ்மரேத் ஹந்தாரம் ஆபதாம் ஷரதல்பகோ பீஷ்மஹா சஸ்மார கருடத்வஜம் என்று, ஆபத்துக்களில் இருந்து விடுவித்து சந்தோஷத்தை கொடுக்கும் விஷ்ணுவை மரண காலத்தில் ஸ்மரிக்க வேண்டும். அம்பு படுக்கையில் விழுந்த பீஷ்மர் கருடனை தன் கொடியில் கொண்ட விஷ்ணுவை ஸ்மரித்தார் என்கிறார். அதாவது பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்தபோது கிருஷ்ணரை ஸ்மரித்துக் கொண்டே இருந்தாராம். அவருடைய உபதேசத்தின் பேரில் யுதிஷ்டிரனுக்கு ராஜதர்மம் மற்றும் மோக்ஷ தர்மத்தை உபதேசிக்கிறார் பீஷ்மர். அப்பொழுது அவர் உபதேசம் செய்ததே விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆகும். விஷ்ணுவை நினைத்த காரணத்தினால் பீஷ்மரால் தன்னுடைய இந்திரியங்களை அடக்கி அமைதியான விழிப்புணர்வுடன் தன்னுடைய உயிரை துறக்க முடிந்தது. தன் உடம்பெல்லாம் அம்புகளால் துளைக்கப்பட்டாலும் அதனால் ஏற்பட்ட வலியை பொருட்படுத்தாமல் மாறாக விஷ்ணு தியானத்தினால் மோட்சத்தை அடைந்தார். ஆகவே இவ்வாறு சாருச்சரியாவில் சொல்லப்பட்ட வாழ்வில் உயர்ந்த கதிக்கு வழியாகிய இந்த ஆச்சாரங்களை பின்பற்றுதலின் அவசியத்தை உணர்ந்து தெளிவோம். தன்யவாதா.
1: இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது சாருச்சரியா. உரை நிகழ்த்தியவர் MOP வைஷ்ணவ பெண்கள் கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை உதவி பேராசிரியர் ஆர். சௌமியா அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2-3°C உயர்ந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 3-4°C இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 38°C ஈரோடில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 21.4°C கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 12.5°C. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியாறு 5 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன், கோயம்புத்தூர் மாவட்டம் வெள்ளத்தி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், உப்பாசி, உதகமண்டலம், கோட்டூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், ஆனைமலை, வட்டாட்சியர் அலுவலகம், பவானிசாகர், அன்னூர், வால்பாறை,

பெரியநாயக்கன் பாளையம், சோலையாறு, சின்கொனா, பொள்ளாச்சி, தொண்டாமுத்தூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் மதுரை மாவட்டத்தின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கோயம்புத்தூர், நீலகிரி, கன்னியாகுமரி, கரூர், மதுரை, நாமக்கல், திருநெல்வேலி, கடலூர், சேலம், தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்து காணப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மதுரை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்புக்கு குறைந்திருந்தது. சென்னை, கடலூர், திருநெல்வேலி, ராமநாதபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. தென்மேற்கு வங்க கடற்பரப்பில் இலங்கையை ஒட்டி உருவான குறைந்த அளவு காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கில் நகர்ந்து தற்போது தென்மேற்கு வங்க கடற்பகுதியிலேயே மையம் கொண்டுள்ளது. அத்துடன் தொடர்புடைய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று 5.8 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் வலுத்து நிலை கொள்ளக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு: இன்று கன்னியாகுமரி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் கடலோர தமிழ்நாட்டிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் 14ஆம் தேதியன்று புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 34.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 25.4 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 3 மணி. மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இத்துடன் இன்றைய பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே அலைவரிசையில் எமது அடுத்த ஒலிபரப்பு இன்று மாலை 5:27 ஆரம்பமாகும். வணக்கம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நமது மாலை நேர ஒளிபரப்பு இனிதே துவங்குகிறது. நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். தொடர்ந்து நாம் கேட்கவிருப்பது குரல் அமுதம்.

0: உயிரையும் கொல்லாமல் புலால் உணவையும் உண்ணாதவனை உலகிலுள்ள எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும். குறள் எண் 260, அதிகாரம் புலால் மறுத்தல்.
1: கொல்லான் புலாலை மறுத்தானை கை கூப்பி எல்லா உயிரும் தொழும்.
0: ஓர் உயிரையும் கொல்லாமல் புலால் உணவையும் உண்ணாதவனை உலகிலுள்ள எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும். குறள் எண் 260, அதிகாரம் புலால் மறுத்தல்.
2: நேரம் மாலை 5:30.

நமது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இனி புதுப்பொலிவுடன் புத்தம் புதிய நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே செவிக்கு இதமாய் மனதை கவரும் வகையில் வர இருக்கின்றது. மே மாதம் 10 தேதி முதல் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: நேரம் மாலை 6 மணி, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. தொடர்ந்து கேட்கலாம் இன்று ஒழிக்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுர தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 மண்ணும் மணியும். இதில் கேட்கலாம் நீர் மேலாண்மையில் பாசன நீர் தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண் கல்லூரியின் உளவியல் துறை பேராசிரியர் தலைவர் டாக்டர் டி ராகவன் தரும் தகவல்கள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மெல்லிசை மற்றும் வேளாண் செய்திகள். எட்டு மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுர தென்றல், 8:30 இதுவரை நான். இதில் கேட்கலாம் ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வர் எம் அப்துல் காதர் அவர்கள் பங்குபெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி, உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுர தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 மதுர தென்றல், 9:30 அறிவியல் நேரம். குவாண்டம் தொழில்நுட்பம் குறித்து தகவல்கள் வழங்குபவர் முதல்வர் தியாகராஜர் பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை முதல்வர் முனைவர் வி அரவிந்தன் அவர்கள். 10 மணிக்கு பழைய திரை இசை பாடல்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நிறுவும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
5: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 KHz. கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 KHz நிகழ்ச்சி

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள்.

நேரம் மாலை 6:11. இது ஆகாஷ்வாணி மதுரை. நேர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது ஒருபட பாடல்கள். இன்றைய ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் அழகான ஒரு படம் மூடுபனி திரைப்படத்திலிருந்து பாடல்கள் தொடர்ந்து கேட்கலாம். இதோ முதல் பாடல், என் இனிய தனிமையே.

நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் மூடுபனி திரைப்படத்திலிருந்து இனிமையான காணங்கள். இது ஒரு பட பாடல். நேர்கள் கேட்டு ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

இது ஆகாஷ்வாணி மதுரை. மதியலை 1269 கிலோ ஹெர்ட்ஸ். நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் ஒரு பல பாடல்கள். தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக.

புதிய திருப்பமாக அஇஅதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு நாளை பேரவையில் நம்பிக்கை கோருகிறது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி, டெல்டா மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக அஇஅதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக உள்ள முன்னாள் முதலமைச்சரும் கட்சியின் பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் 17 உறுப்பினர்களும், அஇஅதிமுகவின் மூத்த சட்டப்பேரவை உறுப்பினர் திரு எஸ் பி வேலுமணி தலைமையில் 30 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் இரு பிரிவுகளாக செயல்படுகின்றனர். சட்டப்பேரவையில் நாளை பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருப்பதால் ஆளும் தாவேக அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக திரு எஸ் பி வேலுமணி தலைமையில் செயல்படும் பிரிவில் உள்ள முன்னாள் அமைச்சரும் மூத்த உறுப்பினருமான திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், திரு எடப்பாடி பழனிசாமி அஇஅதிமுகவின் அடிப்படை கொள்கையை மாற்ற நினைப்பதாகவும், இது கட்சியின் வருங்காலத்திற்கு நல்லதல்ல என்றும் கருதி இந்த முடிவை மேற்கொண்டதாகவும் கூறினார். திமுகவை எதிர்க்கவே அஇஅதிமுக உருவாக்கப்பட்டதாக கூறிய அவர், திரு எடப்பாடி பழனிசாமி தாம் முதல்வராக நியமிக்கப்படுவதற்கு திமுகவின் ஆதரவை தேட முயற்சித்ததாக குற்றம் சாட்டினார். இதனை எதிர்த்து அஇஅதிமுகவின் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று தாம் வலியுறுத்தியதாகவும், அது தொடர்பாக அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தியதாகவும், இதன் காரணமாகவே அவரது தலைமையை ஏற்க மறுப்பதாகவும் திரு சி வி சண்முகம் தெரிவித்தார். இதனிடையே திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இயங்கும் பிரிவின் மூத்த தலைவர் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அஇஅதிமுகவில் பிளவு ஏற்படவில்லை என்றும், சட்டப்பேரவையில் நாளை நடைபெறும் பலப்பரீட்சையில் தாவேக அரசுக்கு ஆதரவாக செயல்படுகிறவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், திரு எஸ் பி வேலுமணி தலைமையிலான அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களை திரு சி வி சண்முகத்தின் இல்லத்தில் சந்தித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக தாவேக உறுப்பினர் திரு ஜே சி டி பிரபாகர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பேரவையின் துணைத் தலைவராக தாவேக உறுப்பினர் திரு ரவிசங்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இடைக்கால சட்டப்பேரவைத் தலைவர் திரு கருப்பையா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. திரு ஜே சி டி பிரபாகர் இன்று முறைப்படி பொறுப்பேற்று அவை நடவடிக்கைகளை நடத்தினார். உறுப்பினர்கள் புதிய சட்டப்பேரவைத் தலைவரை வரவேற்று பேசினர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பேசுகையில், சட்டப்பேரவை விவாதங்களில் அனைத்து கட்சியினருக்கும் சம வாய்ப்பு அளிக்கப்படும் தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக உறுப்பினருமான திரு உதயநிதி ஸ்டாலின், அரசு நிர்வாகத்திலும் மக்கள் பணியிலும் தமிழ்நாடு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்று கூறினார். அஇஅதிமுக தரப்பில் திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு எஸ் பி வேலுமணியும் பேரவைத் தலைவரை வரவேற்று பேசினர். பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், புதிய அரசு மத்திய அரசோடு ஒருங்கிணைந்து செயல்பட்டு மாநிலத்தில் நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று கூறினார். அமமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு எஸ் காமராஜ், தாவேக அரசுக்கு தாம் ஆதரவு அளிக்கப் போவதாக கூறினார். இறுதியில் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், தாம் சமநிலையோடு செயல்பட்டு அனைத்துக் கட்சி உறுப்பினர்களுக்கும் சம வாய்ப்புகளை அளிக்க உள்ளதாக உறுதிபட தெரிவித்தார். நாளை நடைபெறும் பேரவைக் கூட்டத்தில் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தனது பெரும்பான்மையை நிரூபிக்க உள்ளது. இதனிடையே திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திரு சீனிவாச சேதுபதி நாளை நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்டுள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இலங்கை சிறைகளில் ஏற்கனவே உள்ள 54 மீனவர்கள் மற்றும் அவர்களின் 264 படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து இலங்கை அரசை அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் மூலம் தொடர்பு கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார்.
பள்ளிகள், கல்லூரிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடைகளில் குறிப்பிட்ட 717 கடைகள் கல்வி நிலையங்களுக்கும் வழிபாட்டு தலங்களுக்கும் 500 மீட்டருக்குள் அமைந்திருப்பதாகவும், 2 வாரங்களுக்குள் இந்த கடைகளை மூட வேண்டும்

0: என்றும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும் குடிநீர் விநியோகத்தில் உள்ள இடர்பாடுகளை போர்க்கால அடிப்படையில் களைந்து சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கோடை காலத்தில் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் நோக்கில் உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் லாரிகள் மூலமாகவும் புதிய ஆழ்துளை கிணறுகள் அமைத்தும் மாற்று ஏற்பாடுகளை செய்து சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்களும் திங்கட்கிழமைதோறும் குடிநீர் விநியோகத்தை ஆய்வு செய்து உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். எதிர்வரும் மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு தூர்வாரும் பணிகளையும் வெள்ளத் தடுப்பு பணிகளையும் துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்று உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் வரும் 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
1: நேற்று வடக்கு இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8:30 அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. அடுத்த 48 மணி நேரத்தில் இது மேலும் வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பு ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். மதுரையில் போக்குவரத்து துறை சார்பில் பள்ளி வாகனங்களின் வருடாந்திர கூட்டாய்வு பணிகளை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி பேருந்துகளை பாதுகாப்பாக விபத்தின்றி இயக்குவது குறித்து ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தலைமையில் பள்ளி பேருந்து ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வட்டார போக்குவரத்துத்துறை சார்பில் தனியார் பள்ளிகள் பயன்படுத்தும் 332 பள்ளி பேருந்துகளை ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவள்ளி இன்று ஆய்வு செய்தார். இம்மாவட்டத்தில் சட்டவிரோத கடத்தல்களை தடுக்கவும் வாகனங்களை கண்காணிக்கவும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அருகில் உள்ள பகுதிகளை கண்காணிக்கும் வகையிலும் காவல்துறை சார்பில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டன. மயிலாடுதுறையில் நடைபெற்ற கோடைக்கால சிறப்பு கலைப்பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவியருக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-23, 21-10 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முஹ்புத்ரா பகாஸ் மௌலானா இணையை வென்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ராபா லுவாங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் இர்ஃபான் மஜீத்தை வென்றார். இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் துஷார் சுவீரையும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி இன்று இன்டர்காஷி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக அஇஅதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு நாளை பேரவையில் நம்பிக்கை கோருகிறது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி, டெல்டா மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

நேரம் மாலை 6:40. இது ஆகாஷ்வரம் நேர்கள் கேட்டு ரசிக்கிறீர்கள் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் தரும் திரை இசை கானங்களில் முதலாவதாக வெண்ணைத்தாண்டி ஒரு வாயா திரைப்படத்திலிருந்து இது

0: நேரம் மாலை 6:55. இது ஆகாஷ்வாணி மதுரை, மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் சேவை செய்திகள்.
1: கோடைக்காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சியான இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: தழுவிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் தற்போது 11 வகையான தடுப்பூசிகள் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கடந்த பிப்ரவரி 28 முதல் 90 நாட்கள் என்ற கால வரையறையின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் காசநோய், தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், மஞ்சள் காமாலை உள்ளிட்ட 12 வகையான நோய்களில் இருந்து பாதுகாக்க முடியும். பெண்களை தாக்கும் கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்காக இந்தியா முழுவதும் 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு கார்டிசால் என்று சொல்லப்படக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியும் வழங்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இதற்கான தடுப்பூசி அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வைத்து வழங்கப்பட்டு வருகிறது. தடுப்பூசி செலுத்திய குழந்தைகளின் பதிவுகள் யூவின் செயலியில் பதிவிடப்பட்டு அவர்களுக்கு மின்னணு சான்றிதழும் வழங்கப்படுகிறது. இதற்காக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வரும் 14 வயதுடைய பெண் குழந்தைகள் தங்கள் தாய் அல்லது தந்தையருடன் வர வேண்டும் என்றும், மேலும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் பயனாளிகள் ஆதார் எண்ணுடன் வர வேண்டும் என்றும், இதன் மூலம் 20,000 மேற்பட்ட 14 வயதுடைய பெண் குழந்தைகள் பயனடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 14 வயதுடைய பெண் குழந்தைகளின் பெற்றோர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தி கருப்பை புற்றுநோயிலிருந்து பாதுகாத்திட வேண்டுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
2: நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் சேவை செய்திகள். இது ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:00. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் திரைசை காணும்.

0: தொடர்வது செய்திகள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: 7:10 ஆகாஷ்வாணி தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஆர். நந்தகோபால்.
2: உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்ட வைபவம் வெகு விமரிசையாக

0: நடைபெற்றது. தஞ்சாவூர் பெரிய கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா 18 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அதே போல இந்த ஆண்டும் கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கி பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்ட வைபவம் அன்று கமலாம்பாள் தியாகராஜர் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். சிவகணங்கள் மற்றும் வான வேடிக்கையுடன் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தியாகராஜா பெருவுடையாரை என பக்தி கோஷத்துடன் தேரினை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றானதும் 7 ஆழ்வார்களால் மங்களாசனம் செய்யப்பட்ட புனித ஸ்தலமாக விளங்கும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருள்மிகு சாரங்கபாணி ஆலயத்தின் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தின் 3வது பெரிய தேராக கருதப்படும் இத்தேரோட்டம் திருவாரூர் மற்றும் திருவல்லிபுத்தூர் தேர்களுக்கு அடுத்தபடியாக சிறப்பிடம் பெற்றுள்ளது. சுமார் 550 டன் எடையும் 110 அடி உயரமும் கொண்ட இந்த பிரம்மாண்ட தேர் 4 பெரிய குதிரைகள் இழுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டது. ஸ்ரீதேவி பூதேவி சமேத சாரங்கபாணி சுவாமி தேரில் எழுந்தள்ளி பக்தர்களுக்கு அருள்பாளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாரங்கா சாரங்கா என பக்தி முழக்கமிட்டு தேரினை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். முருகக்கடவுளின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடாக விளங்கும் சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் வள்ளி தேவானையுடன் ஆறுமுக சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாளித்தார். இந்த ஆண்டு வேளாண் வளம் சிறக்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் மா, பலா, வாழை உள்ளிட்ட பல்வேறு விளைபொருட்கள் தேரில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது சிறப்பு அம்சமாக அமைந்திருந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே அமைந்துள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வீரமாமுனிவரால் கட்டப்பட்டதும் பெசிலிக்கா அந்தஸ்து பெற்றதுமான இந்த பேராலயத்தில் ஆண்டுதோறும் ஆண்டு பெருவிழா நடைபெற்று வருகிறது. அதன்படி மாதா உருவம் பொறிக்கப்பட்ட கொடி ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக எடுத்து வரப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. கொடியினை கும்பகோணம் மறை மாவட்ட ஆயர் திரு ஜீவானந்தம் புனிதம் செய்து ஏற்றி வைத்தார். கொடியேற்றத்தில் பங்கேற்ற ஏராளமான மக்கள் மரியே வாழ்க என்று பக்தி கோஷமிட்டு வழிபட்டனர். விழாவின் முக்கிய நிகழ்வான நாளைய மறுதினம் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாதா தேர்பவனி நடைபெற உள்ளது. தஞ்சாவூர் மாவட்ட அளவிலான விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டம் நாளைய மறுதினம் வியாழக்கிழமை நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் விவசாயிகளுக்கு புதிய தொழில்நுட்பங்கள் குறித்த திட்ட விளக்கங்கள் அளிக்கப்பட உள்ளது. மேலும் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் அனைவரும் வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண்மை பொறியியல் துறை, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், கூட்டுறவு, நீர்ப்பாசனம், கால்நடை, மின்சாரம் போன்ற விவசாயம் தொடர்புடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் கேட்டுக் கொண்டுள்ளார்.
1: சட்டமன்ற பேரவை தேர்தல் முடிவுற்றதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டது. எனவே தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமை அன்று நடைபெற்று வரும் பொதுமக்கள் குறைத்தீர்க்கும் கூட்டம் மற்றும் இதர சிறப்பு குறைத்தீர்க்கும் கூட்டங்கள் இனி தொடர்ந்து நடைபெறும் என்று தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் தெரிவித்துள்ளார்.
0: தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே அமைந்துள்ள பூண்டி மாதா புனித பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா நடைபெற்று வரும் சூழ்நிலையில் அது சமயம் திருவிழாவிற்கு வரும் பக்தர்கள் கொள்ளிடம் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. இதனை மீறுபவர்கள் மீது காவல்துறையினர் மூலம் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். 206வது செவிலியர் தினத்தை முன்னிட்டு தஞ்சாவூர் அரசு ராசா மிராசுதார் மருத்துவமனையில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மருத்துவமனையில் பணியாற்றி வரும் செவிலியர்கள் ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் மெழுகுவர்த்தி ஏந்தி செவிலியர் தின உறுதிமொழியை அவர்கள் எடுத்துக்கொண்டனர். 17வது சட்டமன்ற பொது தேர்தல் வாக்கு எண்ணும் பணி தஞ்சாவூர் மாவட்டத்தில் 3 இடங்களில் நடைபெற்றது. தஞ்சாவூர், கும்பகோணம், பட்டுக்கோட்டை என 3 இடங்களில் நடைபெற்ற வாக்கு எண்ணும் பணி காலை 8 மணி முதல் தொடங்கி மாலை 7 மணி வரை நடைபெற்றது. திருவடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் திமுகவை சேர்ந்த முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் வெற்றி பெற்றார். திருவடைமருதூர், திருவையாறு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, ஒரத்தநாடு ஆகிய தொகுதிகளை திமுக கைப்பற்றியது. தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதிகளை தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றியது. பாபநாசம் சட்டமன்ற தொகுதியை

0: ஏழு மணி வரை நடைபெற்ற இந்த வாக்கு எண்ணும் பணியானது அமைதியான முறையில் நடைபெற்றது.
1: தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர். நந்தகோபால். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் முழுமையான இணைய பாதுகாப்பை கொண்டுவர பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களை நவீனமயமாக்குவதற்கான வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையிலான குழு தயாரிக்க தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உத்தரவிட்டுள்ளார். அனைத்து தரப்பு தொழிலாளர்களையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். கடந்த 11 ஆண்டுகளில் 2,800 கோடி ரூபாயில் எய்ம்ஸ் மருத்துவ கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ரபா லுவாங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் முழுமையான இணைய பாதுகாப்பை கொண்டுவர பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இணையதள குற்றங்கள் ஒருங்கிணைந்த கண்காணிப்பு மையமும் ரிசர்வ் வங்கியின் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான மையமும் இணைந்து சட்டவிரோத போலி வங்கிக் கணக்குகளை தடுப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இன்று கையெழுத்திட்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வங்கிகள் முழுமையான மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பில் செயல்பட்டு வருவதால் இணையதளங்களை பயன்படுத்தி நிதி முறைகேடுகள் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடைபெறுவதாகவும் இதனை தடுக்க திறன்மிக்க ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு அமைப்பு அவசியமாகிறது என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்திய சமூக அறிவியல் கவுன்சிலின் 58வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் பாரம்பரிய அறிவுசார் தகவல்கள், தாய்மொழி வழி கல்வி, ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். புதிய சமூக அறிவியல் கவுன்சில் புதிய கோணங்களில் சமூக அறிவியல் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கலாச்சாரம், ஆன்மீகம், அறிவாற்றல், சமூக பொறுப்புணர்வு ஆகியவற்றை ஒட்டுமொத்தமாக கொண்டிருப்பது இந்தியா என்றும் அவர் கூறினார். சோம்நாத் ஆலயம் புனரமைக்கப்பட்டது நாட்டின் பெருமையை உயர்த்தியிருப்பதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். அனைத்து தரப்பு தொழிலாளர்களையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய தொழில்கள் கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், தொழிற்சாலைகளில் பணியாற்றுவோரின் இன்னல்களை குறைக்கும் வகையில் நலத்திட்டங்கள் அமைந்துள்ளதாக கூறினார். 10 ஆண்டுகளுக்கு முன் 29 கோடி தொழிலாளர்களுக்கு அரசு திட்டங்களின் சலுகைகள் அளிக்கப்பட்டதாகவும் தற்போது 94 கோடி தொழிலாளர்கள் திட்ட பயன்களை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியையும் தொழிலாளர் நலனையும் மையப்படுத்தி சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டு அதற்கான தொழிலாளர் நடைமுறை சட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். ஏழை எளிய விவசாய மற்றும் தொழில்துறையில் பணியாற்றுவோருக்கென அதிக திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அஞ்சலகங்களின் சேவையை மேம்படுத்துவதற்கான தொழில்நுட்பம் குறித்து மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த தொழில்நுட்பத்தை நடைமுறைப்படுத்த அதிகாரிகளிடையே உரையாற்றிய அவர், அஞ்சலகங்கள் மூலம் நிகழ்நேர சேவைகளை அளிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். உள்ளூர் மக்களின் தேவைகள், அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் மற்றும் பொருளாதார நடவடிக்கையை உள்ளூர் அஞ்சலகங்கள் மூலம் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அஞ்சல் துறை கட்டமைப்பு மூலம் மேலும் பல சேவைகளை வழங்குவது குறித்தும் திரு சந்திரசேகர பெம்மசாணி ஆய்வு செய்தார். நாட்டில் உள்ள நீதிமன்றங்களை நவீனமயமாக்குவதற்கான வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையிலான குழு தயாரிப்பதற்கு தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உத்தரவிட்டுள்ளார். இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு 40 முதல்

0: 50 கோடி ரூபாய் வரை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். நீதித்துறை கட்டமைப்பு ஆலோசனைக் குழு நீதிமன்றங்களில் மேற்கொள்ள வேண்டிய கட்டமைப்பு திட்டங்களுக்கு போதிய நிதியை அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையில் அமையவுள்ள உயர் அதிகாரம் கொண்ட இந்த குழுவில் நீதிபதிகள் திரு தேவாங்சு பாசக், திரு அஸ்வினிகுமார் மிஸ்ரா, திரு சோமசேகர் சுந்தரேசன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நாட்டின் மருத்துவ கட்டமைப்பின் ஆதாரமாக புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற எய்ம்ஸ் மருத்துவக் கல்வி நிறுவனத்தின் 51வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், நவீன மருத்துவ வசதிகளுடன் நோயாளிகளுக்கு உயர்தரத்திலான சிகிச்சையை எய்ம்ஸ் வழங்கி வருகிறது என்று கூறினார். ஆண்டுக்கு 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வெளி நோயாளிகளுக்கு இந்த மருத்துவமனை மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உயர்தர சிகிச்சை வழங்குவதில் எய்ம்ஸுக்கு ஈடு இணையில்லை என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, மருத்துவத்துறையில் எய்ம்ஸுக்கு உள்ள சிறப்பான இடத்தை எந்த நிறுவனமும் பெற முடியாது என்று கூறினார். மருத்துவ கல்வி நிறுவனங்களுக்கு முன்னோடியாகவும் இது திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த 11 ஆண்டுகளில் 2800 கோடி ரூபாயில் எய்ம்ஸ் மருத்துவ கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு நாட்டில் 7 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் மட்டுமே செயல்பட்டு வந்ததாகவும் தற்போது இதன் எண்ணிக்கை 23ஆக உயர்ந்துள்ளது என்றும் அவர் கூறினார். நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 390 825 உயர்ந்துள்ளது என்றும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள அழைப்பை பிஜேபி வரவேற்றுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு கௌரவ் பாட்டியா, வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டிருப்பது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று கூறினார். பிரதமரின் இந்த கோரிக்கைக்கு மக்களும் எதிர்க்கட்சித் தலைவர்களும் செவிசாய்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டில் தற்போது அத்தியாவசியப் பொருட்கள் தட்டுப்பாடு இல்லை என்றும் இதற்காக மத்திய அரசு சிறப்பான நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசிய போர் சூழலை அடுத்து உலகின் பல நாடுகளில் பெட்ரோலியப் பொருட்களின் விலை உச்சத்தை தொட்ட போதிலும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படவில்லை என்று கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் விஷயத்தில் காங்கிரஸ் மக்களை திசை திருப்பும் வகையில் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் திரு கௌரவ் பாட்டியா தெரிவித்தார். என்சிஇஆர்டி மற்றும் சிபிஎஸ்இ பாடத்திட்டங்களில் செயற்கை நுண்ணறிவு பாடங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய பள்ளிக் கல்வித்துறை செயலர் திரு சஞ்சய்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில், இப்பாடத்திட்டங்களில் 3ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை முதல்கட்டமாக இந்த பாடம் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மாணவர்களின் சிந்தனை திறனை மேம்படுத்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் பாடமும் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான என்சிஇஆர்டி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கான பாடப்புத்தகங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் திரு சஞ்சய்குமார் தெரிவித்தார். தமிழகத்தின் கொடைக்கானல் பூங்காவில் உள்ள மலர் படுகைகளில் 1500 வகையான வண்ண ரோஜா மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இதனை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான ரோஜா பூங்கா தற்பொழுது வண்ணமயமாக காட்சியளிக்கிறது. இங்குள்ள 16,000-க்கும் மேற்பட்ட செடிகளில் கவாத்து பணிகள் முடிந்து தற்பொழுது சன்கோல்டு, ஈஃபில் டவர், சம்மர் ட்ரீம் உள்ளிட்ட 1500 வகையான ரோஜாக்கள் பூத்து குலுங்குகின்றன. சமவெளி பகுதியின் வெப்பத்தை தவிர்க்க இங்கே வரும் சுற்றுலா பயணிகள் குளுமையான சூழலில் இந்த மலர் படுக்கைகளை கண்டு வியப்பதுடன் ஆர்வத்துடன் செல்ஃபி மற்றும் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்கின்றன. ஒரே இடத்தில் இத்தனை வகையான ரோஜாக்களை காண்பது தங்களுக்கு புத்துணர்ச்சி அளிப்பதாக சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ரபா லூவாங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் எர்ஃபான் மஜீத்தை வென்றார். இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் துஷார் சுபீரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-23, 21-10 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷிய இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் ஹைதராபாத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி இன்று இண்டர்காஷி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி இன்னும் சற்று நேரம்

0: நேரத்தில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் முழுமையான இணைய பாதுகாப்பை கொண்டுவர பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களை நவீனமயமாக்குவதற்கான வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையிலான குழு தயாரிக்க தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உத்தரவிட்டுள்ளார். அனைத்து தரப்பு தொழிலாளர்களையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். கடந்த 11 ஆண்டுகளில் 2,800 கோடி ரூபாயில் எய்ம்ஸ் மருத்துவ கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ரபா லுவாங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் மாலை 7:25.
2: வானொலி நிலையம் பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் மாடித்தோட்டம் மற்றும் வீட்டுத்தோட்டம் அமைத்தல் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் விருதுநகர் மாடித்தோட்ட அமைப்பாளர் எஸ் பூமிநாதன் அவர்கள்.
3: ஒரு வாரம் ஆச்சுன்னா நல்லா ஸ்மெல் வரும் உங்களுக்கு. அதை வந்து ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். பூச்சி வரட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம், உயிர் சத்தாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜீவாமிரதம் மாதிரி சொல்லலாம். இது வந்து எப்படின்னா அது வந்து இருக்கிற சத்துக்களை வந்து அந்த செடி தண்டு வழியாக உறிஞ்சிக்கும். அப்போ ரெண்டு பர்பஸ் அது. அதை வைக்கும்போது அப்போ ஒரு வாரம் கழித்து நீங்கள் அதை எடுத்து வடிகட்டிக்கணும். ஏன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அதில் எதுவும் மாட்டிக்கக்கூடாதுக்காக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை துணியில் வடிகட்டிங்கன்னா ரொம்ப வந்து நல்லது. வடிகட்டிட்டு அதை வந்து நம்ம 1 லிட்டருக்கு 100 ml எடுத்துக்கலாம். 1:10 ரேஷியோவில் வந்து 1 லிட்டருக்கு 100 ml எடுத்து ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா நொதிக்கிற அந்த வாடைக்கு வந்து பூச்சிகள் வராது. முத பூச்சி வெரைட்டியாக தான் சொல்கிறோம். தவிர பூச்சி கொல்லி நம்ம இயற்கை விவசாயத்தில் கிடையாது. பூச்சி வெரைட்டிக்கு தான் நம்ம அதை தெளிக்கலாம். அது பூச்சி வெரைட்டியாகவும் செயல்படும், சத்தாகவும் செயல்படும் உங்களுக்கு வந்து. இது டபுள் பர்பஸ். இது இன்னொன்று வந்து பூச்சி வெரைட்டி என்ன பண்ணலன்னா வீட்டில் இருக்க வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் 3G கரைசல்னு சொல்லுவோம், ஜிஞ்சர் கார்லிக் க்ரீன் சில்லின்னு சொல்லி. இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வந்து விழுது மாதிரி அரைச்சிக்கணும். பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 200 கிராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இஞ்சியும் பூண்டு 100 எடுத்துக்கலாம். அதோட பாதி அளவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எல்லாத்தையும் மிக்சியில் வந்து விழுது மாதிரி அரைச்சிக்கிட்டு அதை கோமியம் மாட்டோட கோமியம் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா 1 லிட்டர் கோமியத்தில் அதை நம்ம அரைச்சதை அப்படியே உள்ளே போட்டு 1 நாள் வரைக்கும் ஊற விடலாம். உதாரணத்துக்கு இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்கு நம்ம அதை பண்ணுறோம் அப்படின்னா நாளைக்கு சாயங்காலம் 5 மணி 1 நாள் வந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். அந்த சக்கையெல்லாம் கூட எடுத்து செடி கீழே கூட போட்டுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து அந்த ஊர்னதை வந்து இதே மாதிரி 1:10 ரேஷியோவில் தண்ணி கலந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம்.
4: இப்போ கோமியம் கிடைக்கலன்னா
3: கோமியம் கிடைக்கலாம், வெறும் தண்ணியில் பண்ணிக்கலாம். இது கிடைச்சா நல்லது, இல்லைன்னா வெறும் தண்ணியில் மழை தண்ணி இருந்தால் பெஸ்ட்டு, இல்லை அப்படின்னா வெறும் தண்ணி. செடி வளர்க்குறோன்னு நினச்சாலே கண்டிப்பாக வந்து மழை தண்ணியை சேகரித்து வைக்கணும். இப்போ அடுத்த கோடைக்காலம் மழை வந்தாலும் அதை வந்து நம்ம வந்து சேகரித்து வச்சுக்கிட்டு குறைஞ்சபட்சம் கொடுக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கும், அதையும் சொல்லிடுறேன். எங்கள் வீட்டில் வந்து நல்ல தண்ணி இல்லை, உப்பு தண்ணி தான் இருக்குது, செடிக்கு எப்படி ஊற்றுறதுன்னு கேட்பாங்க. அதுக்கு ஒரு வழி என்னென்னா டெய்லி நம்ம அரிசி கழிஞ்ச தண்ணி, டெய்லி காய்கறி கழுவுற தண்ணி நல்ல தண்ணியாக கழுவும். அந்த தண்ணி அப்பப்போ நீங்கள் வந்து சிங்க்லேயோ பின்னாடி ஊற்றிடாமல் ஒரு சின்ன வாளியில் ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் அதை ஊற்றிக்கலாம். இன்னொன்று அது கொஞ்சம் கொலக்கொலன்னு இருக்கும், நீ ஊற்றுற தண்ணி கொஞ்சம் கொலக்கொலன்னு இருக்கும். அப்படி இருந்தாலும் நீங்கள் டெய்லி நைட்டு ஏதாச்சும் சாயங்காலம் எப்பயாச்சும் பழங்கள் சாப்பிட்றீங்கன்னா அந்த பழத்தோட தோலையுமே அதில் போட்டுடலாம். இப்போ வாழைப்பழம் சாப்பிட்னா வாழைப்பழத்தில் பொட்டாசியம் சத்து இருக்குது, ஆரஞ்சு தோல் இருக்குது, இது மாதுளம் தோல் இருக்குது. இந்த மாதிரி தோல்லாம் வந்து தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா அதை போட்டு லைட்டாக மூடி மட்டும் வச்சுன்னா வெயிலில் வைக்க வேண்டாம், நென நாள் இடத்துல வைக்கணும். இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பொருளையுமே வெயிலில் நம்ம வைக்கக்கூடாது.
4: சரி,
3: எல்லாமே நிழல் தான். எந்த ஒரு நாட்டு கரைசல் சொல்கிறேன் எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு சொல்கிறேன், அதுவுமே வந்து நிழல் தான் உங்களுக்கு. இந்த மாதிரி வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக ஊறுச்சுன்னா அந்த தண்ணியில் அந்த சத்தெல்லாம் சேர்ந்துடும், கொல கொலன்னு இருக்கும். கொஞ்சம் அப்படியே நம்ம ஊற்றினா என்ன ஆகும்னா மேலே ஆட மாதிரி
4: படிஞ்சிடும்.
3: அப்போ என்ன பண்ணால் நீங்கள் உப்பு தண்ணி இருக்கும்போது அந்த உப்பு தண்ணி இது மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதை ஊற்றி நம்ம ஊற்றும் போது உங்களுக்கு தண்ணி செலவும் மிச்சம், உப்பு தண்ணியே இருந்தது நல்ல தண்ணியும் செடிக்கு ஊத்துன மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு ரெண்டு பர்பஸ் உங்களுக்கு இது நிறைஞ்சிடும் உங்களுக்கு.
4: அப்போ மாடி தோட்டத்தில் இவ்வளோ வேலைகள் நம்ம பார்க்கணும்.
3: இப்போதான் செடி வச்சு வந்துருச்சு அப்படின்னா பூ பூக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பூ பூக்குது அப்படின்னா பூ வந்து 10 பூ பூக்குதுன்னா ஒரு 3-4 தான் காய்க்கும் உங்களுக்கு. பூ உதிராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த பூ உதிராமல் இருக்கிறதுக்கு வந்து வீட்டில் இருக்கிறத புளிச்ச தயிர், புளிச்ச தயிர் வீட்டில் எல்லார் வீட்டில் இருக்கும். எந்த அளவுக்கு புளிச்ச தயிர் இருக்கோ அதே அளவு வந்து தேங்காய் பால் எடுத்துக்கணும். தேமூர் கரைசல்னு ஒன்று இருக்குது, புளிச்ச தயிர் எந்த அளவுக்கு அதே அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துகிட்டு ரெண்டையுமே வந்து சம அளவு எடுத்து மண் சட்டி இருந்துச்சுன்னா அந்த மண் சட்டியில் ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை வந்து எப்படி பழைய காலத்தில் பண்ணுறாங்க அப்படின்னா, மண்ணுக்கு அடியில் புதைக்கிறாங்க, அந்த கழுத்தளவு மட்டும் புதைச்சிட்டு மேலே வந்து வண்டு கட்டுறேன்னு சொல்லுவாங்க, துணி கட்டி கட்டிடுறாங்க. ஒரு வாரத்தில் வந்து அதில் நல்லா வந்து தேங்காய் பாலும் தயிரும் நல்லா இதாகி மேலாப்பில் ஒரு லைட்டாக ஒரு பச்சை கலர் க்ரீன் கலரில் மாதிரி இருக்கும் மேலாப்பில், அதை எடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி வடிகட்டி வச்சிடணும். அதையுமே நம்ம 50 ml கொடுத்துக்கலாம் ஒரு லிட்டருக்கு. ஒரு லிட்டருக்கு ஒரு 50 ml கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பூ உதிர்றது வந்து காம்புல இல்லை சத்து வந்து உதிராமல் பார்த்துக்கும். இப்போ 10 பூ பூக்குதுன்னா ஒரு 7 பூ

0: உதிராமல் இருக்கும். அப்போ பூ உதிராமல் இருந்தாலே நம்ம காய் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு. இது வந்து பூ பூக்கிற சீசனில் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விடணும் நம்ம. இது வந்து எப்படின்னா காய்கறி செடிகளுக்கு ஓகே. இப்போ நிறைய பேர் கொடி காய்கறிகள் போட்டிருப்பாங்க, பீர்க்கை புடலை போட்டிருப்பாங்க, எனக்கு பீக்கங்காய் பூக்குது காயே வரல அப்படின்வாங்க. அது காரணம் வந்து இப்போ இதெல்லாம் வந்து இப்போ கத்திரி தக்காளி மேலானா அதுலேயே ஆண் பூ பெண் பூ இருக்கும், அதுலேயே மகன சேர்க்கை நடக்கும். இதுலேயுமே ஆண் பூ பெண் பூ இருக்கும், தனித்தனியாக இருக்கிறதுனால கொடினால படறதுனால வந்து அது சீக்கிரமாக வந்து மகர சேர்க்கை நடக்காது.
1: இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை மாடித்தோட்டம் மற்றும் வீட்டுத்தோட்டம் அமைத்தல் குறித்து தகவல்கள் வழங்கினார் விருதுநகர் மாடித்தோட்ட அமைப்பாளர் எஸ் பூமிநாதன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
2: நேரம் 7:30. ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் இனி நாம் கேட்கவிருப்பது
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: மண்ணுமணியும். இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் நீர் மேலாண்மையில் பாசன நீர் தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி ராகவன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: இந்த உளவியல் துறையானது 1971 தொடங்கப்பட்டு அதுக்காரும் இளநிலை மற்றும் முதுநிலை மாணவர்களை உருவாக்கி வருகிறது. இந்த துறையினுடைய முக்கிய குறிக்கோள் பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் சார்ந்த அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்புகளை உருவாக்குவதும் மற்றும் இளம் கலை மற்றும் முதுகலை பயிலும் திறன் படைத்த மாணவர்களை உருவாக்குவதும் அவர்களுடைய பணி. இந்த தேசத்தினுடைய விவசாய பெருமக்கள் மற்றும் இதர குடிகளினுடைய உணவு கால்நடைகளுக்கான தீவனங்கள் மற்றும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் விதத்திலே தொழில்நுட்பங்களை உருவாக்குவதும் வேளாண்சார் கல்வியை போதிப்பதும் மற்றும் கண்டுபிடிக்கப்பட்ட தொழில்நுட்பங்களை விரிவாக்கம் செய்து குறிப்பாக விவசாயிகளினுடைய வாழ்வாதாரம் சிறப்படைவதற்கு தேவையான அறிவியல் சார்ந்த உதவிகளை செய்வதும் தான் முக்கிய குறிக்கோளாக இருந்து வருகிறது. இந்த உளவியல் துறையிலே மாணவர்கள் மூலமாகவும் ஆராய்ச்சி மாணவர்கள் மூலமாகவும் சிறிய மற்றும் பெரிய அளவிலான ஆராய்ச்சி திட்டங்கள் வகுக்கப்பட்டு விஞ்ஞானிகளாலும் அகில இந்திய அளவிலே ஆராய்ச்சி திட்டங்கள் வகுக்கப்பட்டு அதனுடைய அனுமதி பெற்று அதற்கான பண உதவிகளும் பல்வேறு நிலைப்பாடுகளிலே அரசாங்க நிலைகளிலே பெற்று ஒரு முழுமையான ஆராய்ச்சிகளை இந்த உளவியல் துறை செய்து விவசாயிகளினுடைய பலனுக்காக அளித்து வருகிறது. அந்த வகையிலே அகில இந்திய ஒருங்கிணைந்த நீர் பாசன திட்டம் எனும் ஒரு செயல் திட்டத்தின் மூலமாக உளவியல் துறையானது இங்கே சாகுபடி செய்யக்கூடிய பயிர்களினுடைய பொதுவான அல்லது சராசரியான ஒரு நீர் தேவை என்ன என்பதை கண்டறிந்து விவசாயிகளுக்கு அதனுடைய அடிப்படையிலே அந்த நீரை எவ்வாறு சிக்கனமாக நாம் பயன்படுத்த முடியும் என்பது போன்ற ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டு அதன் மூலம் தெளிப்பு நீர் மற்றும் சொட்டு நீர் பாசனங்களுக்கு உகந்த பயிர்கள் எவை என்பது குறித்தும் செயல் விளக்கங்கள் மற்றும் ஆராய்ச்சி திட்டங்கள் மூலம் கண்டுபிடிப்புகள் செய்யப்பட்டு அவை விவசாயிகள் மத்தியிலே பரவலாக்கப்பட்டு உள்ளது. அதன் மூலம் விவசாயிகள் பெரிதும் பயனடைந்து வருகிறார்கள். தற்சமயம் சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசனங்கள் சிக்கன நீர் சாகுபடிக்கு ஏற்ற ஒரு முறையாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதனுடைய அடிப்படை ஆராய்ச்சிகளை மேற்கொண்டது நமது உளவியல் துறை வேளாண்மை கல்வி.

கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையமாகும். கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இது குறித்த ஒரு அடிப்படை ஆராய்ச்சிகளை தொடங்கப்பட்டு அந்த ஆராய்ச்சி திட்டங்களை மேன்மேலும் வந்து வளப்படுத்தி இன்று மக்கள் வந்து அதை சீரிய முறையிலே அந்த சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசன முறைகளை பயன்படுத்தி வருவதற்கு இந்த உளவியல் துறையும் அது சார்ந்த பணிகளும் ஒரு காரணமாக அமைகிறது. தற்போது அந்த உரத்தினுடைய பயன்பாட்டு திறனை அதிகரிக்கும் நோக்கத்தோடு தெளிப்பு மற்றும் அந்த சொட்டு நீர் பாசனங்கள் மூலமாக உரங்களை எவ்வாறு பயிர்களுக்கு அளிப்பது, அதன் மூலம் அந்த பயிர்களினுடைய வளர்ச்சியை எவ்வாறு பெருக்குவது, அந்த உரங்களினுடைய பயன்பாட்டு திறனை எவ்வாறு அதிகப்படுத்துவது என்பது போன்ற பல்வேறு ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு அந்த உரங்கள் சொட்டு நீர் பாசனங்கள் மற்றும் சொட்டு நீர் மூலமாகவே அந்த பயிருக்கு அளித்து பல்வேறு நிலைகளில் பல்வேறு அளவீடுகளில் அளித்து அந்த பயிர்கள் அதிகப்படியான மகசூல் பெற ஏதுவான சில தொழில்நுட்பங்களையும் இந்த உளவியல் துறை வழங்கியுள்ளது. அந்த வகையிலே குறிப்பிட்ட ஒரு காலகட்டங்களில் அந்த பயிர்களுக்கு தேவையான உரத்தினுடைய அளவு எவ்வளவு, அதை எவ்வாறு நாம் அந்த சொட்டு நீர் பாசனம் மூலமாக அளிக்க முடியும், எத்தனை முறையில் கொடுக்க வேண்டும், எவ்வளவு அளவீடுகளில் கொடுக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு அடிப்படையான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு விவசாயிகளுக்கு பரிந்துரை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் ஆராய்ச்சி மாணவர்களினுடைய திட்டத்தின் கீழ் இங்கே வந்து மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அல்லது தென் தமிழகத்திலே பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் அதிகப்படியாக நெல் சாகுபடியை மேற்கொள்ளுவதால் அந்த நெல் சாகுபடி முறையில் அதிகப்படியான பசுமை கூடார வாயுக்கள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன, அவை எந்த முறையான சாகுபடியில் அதிகமான வெளிப்பாடு இருக்கிறது, அதை குறைப்பதற்கான வழிமுறைகள் என்ன என்பது போன்ற ஆராய்ச்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான ஆராய்ச்சி முடிவுகளும் வெளியிடப்பட்டுள்ளது. அது குறித்தும் பரவலாக விவசாயிகளிடையே நாங்கள் எடுத்துரைத்து வருகிறோம். மேலும் விவசாயிகள் வந்து இப்போ சமீப காலமாக வேளாண் சாகுபடியில் காலநிலை மாற்றம் மற்றும் அதனுடைய தாக்கம் குறித்து அதிகப்படியாக பேசி வருகிறோம். இந்த காலநிலை மாற்றங்கள் வேளாண் பயிர் மற்றும் அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய மகசூல் அவையவற்றில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தினுடைய அளவீடுகளை கணக்கிடும் விதமாக வேளாண் வானியல் சார்ந்த காரணிகளினுடைய அளவீடுகளை கணக்கிட்டு அதற்கேற்ற தொழில்நுட்பங்களை நாங்கள் இந்த உளவியல் துறை மூலமாக வடிவமைப்பு செய்து விவசாயிகளுக்கு ஏற்ற சில ரகங்களை பரிந்துரை செய்வதுடன் இந்த காலநிலை மாற்றம் ஏற்படும் போது எவ்வகையான தொழில்நுட்பங்களை விவசாயிகள் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்பது குறித்தும் விரிவாக்கம் மூலமாக விவசாயிகளுக்கு நாங்கள் அளித்து வருகிறோம். அது மட்டுமல்லாது ஆராய்ச்சி மாணவர்கள் மற்றும் விஞ்ஞானிகளுடைய ஆராய்ச்சி திட்டங்களில் புதிதாக வெளியிடப்படக்கூடிய பல்வேறு ரகங்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடப்பட்டாலும் அந்த ரகங்கள் நம்மளது தென் தமிழகத்தினுடைய மாவட்டங்களுக்கு எவ்வாறு ஏற்றது, அதற்கான முழு சாகுபடி முறைகள் என்ன, அவற்றில் மகசூல் அதிகரிப்பதற்கான என்னென்ன தொழில்நுட்பங்களை நாம் பயன்படுத்த வேண்டும், எந்தெந்த நிலைகளில் நாம் பயன்படுத்த வேண்டும் என்பது போன்ற ஆராய்ச்சி திட்டங்களும் இங்கு நிறுவப்பட்டு விவசாயிகளுக்கு அவ்வப்போது எடுத்துரைக்கப்படுகிறது. தென் தமிழகத்தினுடைய வேளாண் கல்விசார் அறிவை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கல்லூரியாக செயல்பட்டு கொண்டிருப்பதனால் இங்கே வருடந்தோறும் விவசாயிகளினுடைய எண்ணிக்கை மற்றும் பார்வையிடலுக்கான அந்த வாய்ப்பு மிக அதிகமாக இருப்பதனால் விவசாயிகள் அனைவரும் பயன்பெறும் பொருட்டு உளவியல் துறையானது அனைத்து முன்னோடி திட்டங்களும் அல்லது அனைத்து முன்னோடி அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்களை உள்ளடக்கிய பல்வேறு செயல் விளக்க திறல்களை இங்கே விவசாயிகள் பார்வையிடுவதற்காக ஒவ்வொரு பருவத்திலும் நாங்கள் நிறுவி வருகிறோம். விவசாயிகள் அந்த தொழில்நுட்பத்தை நேரடியாக கண்டுகளித்து அதனுடைய பலன்களை நேரடியாக பார்ப்பதன் மூலம் அவர்கள் தங்களுடைய நிலங்களில் அந்த தொழில்நுட்பங்களை முறையாக செயல்படுத்துவதற்கு ஏதுவாக ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கையை அளிக்கும் விதமாக இந்த உளவியல் துறை செயல்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாது பாரம்பரிய நெல் ரகங்கள், இயற்கையான விவசாய உற்பத்தி, இயற்கை வேளாண்மை என்பன போன்ற சில துறைகளில் அவர்களுக்கு தேவையான அனைத்து தொழில்நுட்பங்களையும் இந்த உளவியல் துறையானது விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறது. அது காரணம் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக பல்வேறு செயல் விளக்க திறல்களையும் நாங்கள் இங்கே நிறுவி விவசாயிகளினுடைய பார்வைக்காக வைத்துள்ளோம். மேலும் இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் தென் தமிழகத்திலிருந்து பெறப்பட்ட சுமார் 30 மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்கள் இங்கே விளக்க திறல்களாக நிறுவப்பட்டு அதை விவசாயிகள் வந்து பார்வையிட்டு மிகவும் மகிழ்ச்சிகரமாக சென்றுள்ளனர். அதில் நிறைய பாரம்பரிய ரகங்களினுடைய சாகுபடி இப்ப விவசாயிகளை முன்னெடுத்துக்கூடிய இந்த வேளையிலே அவர்களுக்கு தேவையான நெல் விதைகளையும் பாரம்பரிய நெல் ரகங்களையும் நாங்கள் வழங்கி வருகிறோம். இந்த உளவியல் துறையானது கல்வி
கல்வி ஆராய்ச்சி.

0: வளர்ச்சி மற்றும் விரிவாக்கம் எனும் மூணு பரிணாமங்களில் விவசாயிகளுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பயனளித்து வரக்கூடிய இந்த வகையிலே விவசாயிகளுக்கு தேவையான முக்கியமான இடுபொருளான நெல் விதைகளில் சான்றளிக்கப்பட்ட விதை, ஆதார விதை நிலை 1 மற்றும் ஆதார விதை நிலை 2 என்பன போன்ற சமீபத்தில் வெளியிடப்பட்ட அதிக மகசூல் தரக்கூடிய பெரியார் வைகை பாசனத்திற்கு ஏற்ற மற்றும் தென் தமிழகத்திலே இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலைகளுக்கு ஏற்ற நெல் ரகங்களை கண்டறிந்து அவற்றை விதை உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறோம். வருடந்தோறும் 100 to 120 டன்கள் எனும் அளவில் விவசாயிகளுக்கு இந்த விதை நெற்களை பல்வேறு ரகங்களில் விவசாயிகளுக்கு விருப்பமான ரகங்களும் மற்றும் நமது வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலம் வெளியிடக்கூடிய சிறந்த அதிக மகசூல் கொடுக்கக்கூடிய பூச்சி மற்றும் நோய்க்கு எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய வறட்சியை தாங்கி வளரக்கூடிய என பல்வேறு குணாதிசயங்கள் படைத்த நெல் ரகங்கள் அனைத்தும் இங்கே விதை பெருக்கம் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு தேவையான அளவிலே தேவையான நேரத்திலே இங்கே வழங்கி வருகிறோம்.
1: இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் இதுவரை நீர் மேலாண்மையில் பாசன நீர் தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி ராகவன் அவர்கள் தந்த தகவல்களை கேட்டோம். தொடர்ந்து ஒரு மெல்லிசை பாடல்.

இன்றைய வேளாண் தகவல் பகுதியில் பனை மரம் குறித்த தகவலை தெரிந்து கொள்வோம். பனை என்பது புள்ளினத்தை சேர்ந்த ஒரு தாவர பேரினம். அறிவியல் வகைப்பாட்டில் இதை போரஸ் என்னும் பேரினத்தில் அடக்குவர். நெடிய மரமாக 30 மீட்டர் உயரம் வரை இந்த பனை மரம் வளரக்கூடியது. இலைகள் நீட்டமாக விசிறி போல இருக்கும். கிட்டத்தட்ட 2 முதல் 3 மீட்டர் நீளம் வரை இந்த இலைகள் இருக்கின்றன. பூக்கள் சிறியவையாகவும் பழங்கள் அதாவது நொங்கு பெரியதாக வட்டமாக பழுப்பு நிறத்துடன் இருக்கின்றது. பொதுவாக வழக்கில் மரம் என்று வழங்கப்படினும் இது மர வகையை சார்ந்தது அல்ல. தற்கால தாவரவியல் அடிப்படையில் மட்டுமின்றி தமிழ் இலக்கண மரபுகளின்படியும் பனையை மரம் என்பது தவறு. பனை மரத்தினை கேட்டதை கொடுக்கும் தேவலோகத்து மரம் என கூறுவார்கள். அதாவது கற்பக தரு என்று ஒப்பிடுவார்கள். பனை மரத்திலிருந்து கிடைக்கும் நொங்கு தொடர்ந்து சாப்பிட்டு வர கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய வேர்க்குரு நீங்கும். மேலும் தோளுடன் நொங்கை சாப்பிட்டு வர பனங்கற்கண்டு பனங்கிழங்கு ஆகியவை உடலுக்கு நன்மை தரக்கூடியவை. மேலும் பனை மரத்திலிருந்து கிடைக்கும் முக்கிய பொருளான பதநீர் குறித்தும் தெரிந்து கொள்வோம். பனை மரத்தில் நொங்கு பிஞ்சு உருவானதும் அதை நாரை கட்டி வளர்ச்சியை கட்டுப்படுத்த பிஞ்சு ஓரத்தில் லேசாக கீறிவிட்டு தினமும் 3 முறை மரம் ஏறி அந்த பிஞ்சை அழுத்த சொட்டு சொட்டாக மண் பானையில் இறங்கும். இப்படி ஒரு மரத்தில் 3 மாதம் வரை இந்த பாலினை எடுக்கலாம். அந்த பாலில் சுண்ணாம்பு சேர்த்தால் பதநீர் ரெடியாகும். சில இடங்களில் மண்பானை அடியில் சுண்ணாம்பை தடவி கட்டிவிடுவார்கள். இதனால் மரத்திலிருந்து பானையை இறக்கும் போதே நமக்கான பதநீர் தயாராக இருக்கும். இந்த பதநீரில் சோறு சமைக்கலாம், பொங்கல் வைக்கலாம், கொழுக்கட்டை தயாரிக்கலாம், அவியல் அரிசி படைக்கலாம். பிஞ்சிலிருந்தே மரமாகி கீழே விழும் வரை எல்லா வகையிலும் பயன் தரக்கூடியது இந்த பனை மரம். பனை மரத்தின் நொங்கு, பனம்பழம், பனங்கிழங்கு, பனை ஓலை, குருத்து, பனை கருக்கு, பனைப்பால் இவை அனைத்தும் பயன் தரக்கூடியன. பனை மரம் கிட்டத்தட்ட 108 நாடுகளில் வளர்கிறது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் 30 கோடி பனை மரங்கள் இருந்ததாக தகவல் தெரிவிக்கின்றன. பனையை பருவப்பனை மற்றும் அழகுப்பனை என்று கூறலாம். பனை மரமானது 10 ஆண்டுகளுக்கு பின்னரே 15 மீட்டர் வளரும். வளர்ந்த பின்னரே ஆண் பனை பெண்பனை என்று வேறுபடுத்த முடியும். பனை மரம் கிட்டத்தட்ட 30 மீட்டர் நீளம் வளரக்கூடியது. இதன் இலைகள் சாம்பல் பச்சை நிறத்தில் இருக்கும். இலைகள் நீளமாக இருக்கும். பனை மரம் நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். அதிலிருந்து கிடைக்கும் பயன்கள் ஏராளம். அதில் ஒன்று பனை ஓலை. பனை ஓலையில் அழகிய கைவினைப் பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், பனை விசிறி, பனை ஓலையை வைத்து கலைப்பொருட்கள் செய்து பனை மரம் பலருக்கு வாழ்வாதாரமாகவும் இருக்கிறது. பனை மரத்திலிருந்து கிடைக்கும் பதநீர் மூலம் பனங்கற்கண்டு செய்யலாம். இந்த பனங்கற்கண்டானது இனிப்பு சுவையை கொண்டது. உணவில் சேர்ப்பதால் ஏராளமான நன்மைகளும் கிடைக்கின்றது. வாய் துர்நாற்றம், உடல் சத்து, ஞாபக சக்தி, நோய் எதிர்ப்பு, உடல் வெப்பத்தை சமமாக்குதல் போன்ற பல பயன்களை இந்த பனங்கற்கண்டு நமக்கு கொடுக்கின்றது. பனை ஏற்றம் என்பது மரமேறுதல். அதாவது பனையேற்றம் என்பது பருவகால தொழிலாக கருதப்படுகிறது. ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை ராமநாதபுரம், நெல்லை, தூத்துக்குடி மற்றும் ஆகஸ்ட் முதல் மார்ச் வரை கன்னியாகுமரி மற்றும் ஏப்ரல் முதல் அக்டோபர் வரை சேலம், தர்மபுரி பகுதிகளில் பனையேற்றம் நிகழும். பனைமரம் ஏறுவது பூ பக்குவம் அறிதல், சாறு சேகரித்தல் என பல திறன்களை உள்ளடக்கிய தொழிலாகும். பனைமரம் ஏறுவதன் மூலம் உடலும் மிக வலுவாகவும் அதே சமயம்

ஆரோக்கியமாகவும் இருக்கும். தமிழ்நாட்டில் 50% பனைமரங்கள் நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய இடங்களிலும், சென்னை, நாமக்கல், சேலம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் 20% பனைமரங்களும் இருக்கின்றன. பனைமரம் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்லாமல் பலரின் வாழ்வாதாரமாகவும் இருக்கிறது. பனை மரத்திலிருந்து வரும் பனை ஓலைகளை வைத்து கலைப்பொருட்கள், நார்பெட்டி, ஓலைப்பெட்டி, சிலம்பு கம்பம், கல்யாண பாய்கள், இடியாப்பத்தட்டு, விதவிதமான கூடைகள், விசிறி, தொப்பி ஆகிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களையும் மக்கள் தயாரித்து கை தொழிலாக இதனை மாற்றி வருகின்றனர். நம் முன்னோர்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் உடலுக்கும் உள்ளத்திற்கும் பயனளித்து பழமை நிறைந்த, பாரம்பரியமிக்க, அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்ட பனை மரத்தின் பெருமையை அறிவோம்.

0: விடைபெறும் முன் இஞ்சியை மற்ற பயிர்களுடன் சாகுபடி செய்யலாம். இஞ்சியுடன் மரவள்ளி, பீன்ஸ், சௌ சௌ ஆகியவற்றை பயிர் சுழற்சி முறையில் சாகுபடி செய்யலாம். இஞ்சி தனிப்பயிராகவும், அதே சமயம் காப்பி, ஆரஞ்சு, வாழை போன்றவற்றில் ஊடுபயிராகவும் சாகுபடி செய்யலாம்.
1: இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சி.

0: மத்திய 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
4: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
5: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி நாம் தொடர்ந்து கேட்கவிருப்பது 8 மணிக்கான செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக தவேக உறுப்பினர் திரு ஜே சி டி பிரபாகர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பேரவையின் துணைத் தலைவராக தவேக உறுப்பினர் திரு ரவிசங்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இடைக்கால சட்டப்பேரவைத் தலைவர் திரு கருப்பையா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. திரு ஜே சி டி பிரபாகர் இன்று முறைப்படி பொறுப்பேற்று அவை நடவடிக்கைகளை நடத்தினார். உறுப்பினர்கள் புதிய சட்டப்பேரவைத் தலைவரை வரவேற்று பேசினர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பேசுகையில் சட்டப்பேரவை விவாதங்களில் அனைத்து கட்சியினருக்கும் சம வாய்ப்பு அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக உறுப்பினருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அரசு நிர்வாகத்திலும் மக்கள் பணியிலும் தமிழ்நாடு முன் உதாரணமாக திகழ வேண்டும் என்று கூறினார். அஇஅதிமுக தரப்பில் திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு எஸ் பி வேலுமணியும் பேரவைத் தலைவரை வரவேற்று பேசினர். பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் புதிய அரசு மத்திய அரசோடு ஒருங்கிணைந்து செயல்பட்டு மாநிலத்தில் நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று கூறினார். அமமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு எஸ் காமராஜ் தவேக அரசுக்கு தாம் ஆதரவு அளிக்கப் போவதாக கூறினார். இறுதியில் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தாம் சமநிலையோடு செயல்பட்டு அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் சம வாய்ப்புகளை அளிக்க உள்ளதாக உறுதிபட தெரிவித்தார். நாளை நடைபெறும் பேரவைக் கூட்டத்தில் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தவேக அரசு தனது பெரும்பான்மையை நிரூபிக்க உள்ளது. இதனிடையே திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திரு சீனிவாச சேதுபதி நாளை நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்டுள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இலங்கை சிறைகளில் ஏற்கனவே உள்ள 54 மீனவர்கள் மற்றும் அவர்களின் 264 படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து இலங்கை அரசை அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் மூலம் தொடர்பு கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளிகள், கல்லூரிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடைகளில் குறிப்பிட்ட 717 கடைகள் கல்வி நிலையங்களுக்கும் வழிபாட்டு தலங்களுக்கும் 500 மீட்டருக்குள் அமைந்திருப்பதாகவும் 2 வாரங்களுக்குள் இந்த கடைகளை மூட வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும் குடிநீர் விநியோகத்தில் உள்ள இடர்பாடுகளை போர்க்கால அடிப்படையில் களைந்து சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கோடைக்காலத்தில் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் நோக்கில் உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் லாரிகள் மூலமாகவும் புதிய ஆழ்துளை கிணறுகள் அமைத்தும் மாற்று ஏற்பாடுகளை செய்து சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் திங்கட்கிழமைதோறும் குடிநீர் விநியோகத்தை ஆய்வு செய்து உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். எதிர்வரும் மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு தூர்வாரும் பணிகளையும் வெள்ளத்தடுப்பு பணிகளையும் துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்று உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. வருவாய்த்துறை ஆணையராக திரு முருகானந்தம் நியமிக்கப்பட்டுள்ளார். நிதித்துறை செயலராக திரு சித்திக் நியமிக்கப்பட்டுள்ளார். டாஸ்மாக் மேலாண் இயக்குநராக திரு நந்தகுமாரும் சுற்றுலா வளர்ச்சிக் கழக செயலாளராக ஸ்வர்ணாவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் என்று தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்திய சமூக அறிவியல் கவுன்சிலின் 58வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் பாரம்பரிய அறிவுசார் தகவல்கள், தாய்மொழி வழிக் கல்வி, ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். புதிய சமூக அறிவியல் கவுன்சில் புதிய கோணங்களில் சமூக

0: அறிவியல் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கலாச்சாரம், ஆன்மீகம், அறிவாற்றல், சமூக பொறுப்புணர்வு ஆகியவற்றை ஒட்டுமொத்தமாக கொண்டிருப்பது இந்தியா என்றும் அவர் கூறினார். சோம்நாத் ஆலயம் புனரமைக்கப்பட்டது நாட்டின் பெருமையை உயர்த்தியிருப்பதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் குஜராத் அணி சற்று முன்வரை 5.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 26 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-23, 21-10 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியா முஹ்புத்ரா பகாஸ் மௌலானா இணையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05:30 ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 8:06. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் இன்னிசை கானங்களாக மதுரை தென்றல்.

0: நேரம் 8:30.
1: மதுரை வானொலி நிலையம். இதுவரை நான் இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வர் எம் அப்துல் காதர் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள்.
2: மூவென்று சொல்லாதே முன்னோர் ஞானம் தங்கிய காலம் அது. சுருக்கங்கள் தோளில் மட்டுமல்ல, அனுபவங்கள் மனதில் பொறித்த வரிகள் அது. வயது ஒரு எண்ணே, வயது ஒரு எண்ணே, வாழ்ந்த பாதையின் நீளம் காட்டும். சிரித்ததும் சோர்ந்ததும் வென்றதும் தோற்றதும் ஒன்றாக சேர்த்து கதையாய் பேசும். இளமை ஓர் அலை என்றால் முதுமை ஒரு சமுத்திரம். இளமை ஓர் அலை என்றால் முதுமை ஒரு சமுத்திரம். அலைகள் சதம் செய்கின்றன, ஆழங்கள் அமைதியை பேசுகின்றன. ஆமாம் நேயர்களே, நாம் இந்த கவிதை யாருக்கு உரியது அப்படின்னா, தனக்குள் பல்வேறு அனுபவங்களை தாங்கி பதித்துள்ள நமது முன்னோர்கள், நமது வழிகாட்டிகள். அவங்கதான் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்பு விருந்தினர் நம்ம நிலையத்துக்கு வந்து இதுவரை நான் நிகழ்ச்சியில தன்னுடைய அனுபவங்களை நம்மோட பகிர்ந்து கொள்றாங்க. அந்த வகையில இன்றைய இதுவரை நான் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க யாரு, அவங்களுடைய அனுபவ பகிர்வை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: நல்லா இருக்கீங்களா சார்?
3: நல்லா இருக்கேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன்.
2: உங்களை பார்த்தாலே தெரியுது ரொம்ப பிரிஸ்கா ஒரு இளைஞர் மாதிரி இருக்கீங்க நீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார்.
3: எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க
2: சார். நிகழ்ச்சியின் முதலாவதாக உங்களை பற்றி அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு நீங்க சொல்லுங்க சார்.
3: எனது பெயர் முனைவர் அப்துல் காதிர். நான் வக்ஃபாரியா கல்லூரி முன்னாள் முதல்வர். அந்த கல்லூரியில 34 ஆண்கள் பணியாற்றி ஓய்வு பெற்றவன். என்னுடைய சொந்த ஊர் தென்காசி மாவட்டம் புளியங்குடி. நான் பிறந்த வருடம் 1961.
2: சார், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய குடும்பம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
3: என்னுடைய பெற்றோர் முகமது அபுபக்கர். அவங்க வந்து அரசு பணியில இருந்தாங்க. என்ன பதவினா கூட்டுறவு அலுவலகத்தில் சார் பதிவாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். எனது தாயார் ஹவுஸ் ஒய்ஃப் தான்.
2: சார், உங்களுடைய பள்ளி மற்றும் கல்லூரி காலங்கள் அந்த நினைவுகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
3: என்னுடைய பள்ளி காலம்னு சொல்லும்போது பொதுவாக எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. எப்படின்னா பள்ளி பருவம்ங்கிறது வந்து பொதுவாக ஒரே ஊர்ல படிச்சிருப்பாங்க முழுவதுமாக. 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அதே ஒரே ஊர்ல படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் என்னுடைய தந்தையார் அவர்கள் அரசு பணியில் இருந்ததுனால 3 வருடங்களுக்கு ஒருக்க வந்து அவங்களுக்கு பணி மாறுதல் இருக்கும். அவங்களுக்கு எங்கெல்லாம் பணி மாறுதல் செஞ்சு அவங்க பணி செய்ய போறாங்களோ அங்கெல்லாம் குடும்பத்தோட நாங்க போய் அந்த மாதிரியாக அங்கே உள்ள பள்ளிக்கூடத்தில் படிச்ச அனுபவம் எனக்கு இருக்கு. அந்த வகையில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை நான் பிறந்த ஊரான தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் படித்தேன். நகராட்சி பள்ளியில் படித்தவன் தான். அதன் பிறகு அப்பாவுக்கு மாறுதல் கிடைச்சதுனால, பணி மாறுதல் கிடைச்சதுனால திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கலிடைக்குறிச்சி திலகர் வித்யாலயம் மிக சிறந்த மிக பெரிய ஸ்கூலும் கூட அந்த பள்ளி. அந்த பள்ளியில் வந்து 3 வருடம் 6, 7, 8 ஆக அந்த 3 வகுப்புகள் அங்கே படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதன் பின்பு அங்கிருந்து எனது தந்தையார் அவர்களுக்கு வாணியம்பாடியில் மாறுதல் கிடைச்சது. அதனால அங்கே எங்களுடைய குடும்பம் வந்து மாறுதல் பெற்று அங்கே போனோம். அங்கே உள்ள இஸ்லாமிய உயர்நிலை பள்ளி, அந்த பள்ளியில் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு அந்த காலத்தில் வந்து 11 வகுப்பு வரைக்கும் நான் வந்து அந்த கடைசி பேட்ச் பார்த்துக்கங்க. இல்லை, அதாவது பள்ளிக்கூடத்தில் வந்து 11, இப்போ பள்ளிக்கூடத்தில் 10 வரைக்கும் தான் இருக்கும். SSLCங்கிறது இப்போ 10ஆம் வகுப்பு தான். ஆனால் நான் படித்தபோது என்னுடைய காலத்தில் வந்து 11ஆம் வகுப்பு தான் SSLCன்னு சொல்றது. ஸோ அந்த 3 வகுப்புகளையும் அந்த இஸ்லாமிய பள்ளிக்கூடத்தில் உயர்நிலை பள்ளியில் படித்தேன். அந்த இது ஸோ இந்த பள்ளி பருவம் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 ஊர்களில் நான் படிச்சிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இருந்தது. அதே போல் கல்லூரி படிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஊர்களில் படிச்சிருக்கேன் கல்லூரி படிப்பு. எப்படி அப்படின்னா, அப்போ வந்து 11 முடிச்சுட்டு இப்போ +2 இருக்கு இல்லையா, அது மாதிரியெல்லாம் இல்லாமல் அந்த நேரத்தில் பியூசின்னு சொல்லுவாங்க, புகுமுக வகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அதே வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கல்லூரியில் படித்தேன். அதன் பிறகு என்னுடைய தந்தையாருக்கு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் அதே ஊரில் இருந்ததுனால மீண்டும் அவர்களுக்கு சொந்த மாவட்டத்துக்கு மாறுதல் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் எங்கள் அப்பா அந்த எதிர்பார்ப்போடு என்னை என்ன செஞ்சாங்க, சொந்த மாவட்டமான திருநெல்வேலி மாவட்டத்துக்கு என்னை கொண்டாந்து அந்த சதக்கத்துல்லா அப்பா கல்லூரியில் பிஎஸ்சி வேதியியல் படிப்பு என்னை கொண்டாந்து சேர்த்தாங்க. அங்கே நான் ஹாஸ்டலில் தங்கி படித்தேங்க. அங்கே அதை முடிச்சுட்டு மீண்டும் என்னுடைய படிப்பு வந்து மிகச்சிறப்பாக அமையணுங்கிற ஒரே நோக்கத்தில் எங்கள் அப்பா எனக்கு அப்போ படிக்கும்போதே சொல்லுவாங்க, பிஎஸ்சி படிக்கும்போது உன்னை வந்து பிஜி படிக்கிறது, அதாவது எம்எஸ்சி படிக்கும்போது அது வந்து உன்னை வந்து மெட்ராஸில் தான் படிக்க வைப்பேன். அப்போ சென்னையிலாம் சொல்கிறது இல்லை அந்த காலத்தில், மெட்ராஸ்ன்னு தான் சொல்கிறது. உன்னை வந்து மெட்ராஸில் தான் படிக்க வைப்பேன், அப்போ தான் நீ இன்னும் நல்லா படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தொலைநோக்கோடு என்னை வந்து படிக்க வச்சாங்க. பிஎஸ்சி வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில்

0: படிச்சா கூட. அதுக்கப்புறம் சென்னையில கொண்டு போய் என்னை சேர்த்தாங்க. சென்னையில ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய புது கல்லூரியில எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பட்டம் படிச்சாங்க. அதே கல்லூரியிலே வந்து எம்ஃபில்லும் இமீடியட்டா சேர்ந்தேன். நெக்ஸ்ட் அடுத்த வருஷமே சேர்ந்தேன். எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா, அதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கே மதுரையில் இருக்கக்கூடிய வக்ஃபாரிய கல்லூரியில இருந்து உதவி பேராசிரியர் பணிக்கான நேர்காணல் இது கிடைச்சது எனக்கு.
1: சார், ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுது. அதாவது உங்க அப்பா வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையாளர், அதாவது கல்வி தான் ஒரு மனிதனை உயர்த்தும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலே கிட்டத்தட்ட வந்து 40-45 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி 1980-85 இவ்வளவு தூரம் படிக்க வச்சிருக்காங்க. மேலும் உங்க அப்பாவுக்கு இந்த நேரத்தை வந்து எங்களுடைய வாழ்த்துக்களுக்கு கண்டிப்பா தெரிவிக்கணும்.
0: ரொம்ப நன்றி சார், ரொம்ப மகிழ்ச்சி.
1: நீங்க உங்களுடைய ஆசிரியர் பணியை எந்த ஊர்ல எந்த வருஷம் சார் தொடங்கினீங்க, அந்த அனுபவம்?
0: எனக்கு வந்து அந்த கல்லூரி படிப்பு பிஎஸ்சி படிக்கும் போதே எனக்கு பேராசிரியராக இருந்தவர் மிகச் சிறப்பாக பாடம் நடத்தக்கூடியவர். அவரை பார்த்துதான் எனக்கு அந்த காலகட்டத்திலேயே நாமும் இது போன்ற ஒரு பேராசிரியராக ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என் மனசுல வந்துச்சு. அதை நோக்கித்தான் என்னுடைய கல்வி பயணமும் அமைஞ்சது. ஆகினாலதான் வந்து எம்எஸ்சி முடிச்ச உடனே எம்ஃபில் சேர்ந்தேன். எம்ஃபில் சேர்ந்து அந்த இடத்துல அங்கே நியூ காலேஜில் எம்ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு இந்த மதுரை வக்ஃபாரிய கல்லூரியிலிருந்து உதவி பேராசிரியர் பணிக்கான நேர்காணல் கடிதம் வந்தது.
1: எந்த வருஷம்?
0: 1985. அது
1: 85,
0: ஆமா, கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த நேர்காணல்ல நான் பல்வேறு அந்த இவங்க வந்திருந்தாங்க போட்டியாளர்கள், அவங்களோட நானும் போட்டியிட்டேன். இறைவன் அருளால் எனக்கு அந்த இது திறமையின் அடிப்படையிலையும் தகுதியின் அடிப்படையிலையும் என்னை தேர்ந்தெடுத்தாங்க. அதுல இருந்து அதே கல்லூரியிலே 1985 அக்டோபர் மாதம் முதல் 2019 May 31 வரை ஒரே கல்லூரியில ஏறத்தாழ 34 ஆண்டுகள் ஒரே கல்லூரியில பல்வேறு பதவிகள் பெற்று பணியாற்றி இறுதியாக கடைசி 2 வருடங்கள் 2017 முதல் 2019 வரை அதே கல்லூரியில் முதல்வராக பணியாற்றி பணி நிறைவு செய்துள்ளவன் நான்.
1: ரொம்ப சந்தோஷம் சார். சார், உங்களுடைய கல்லூரி பணி நாட்கள்ல மறக்க முடியாத ஒரு பசுமை மாற நினைவுகள் அப்படின்னா எதை சார் சொல்லுவீங்க?
0: அதாவது நீங்க கேட்கக்கூடிய கேள்வி மிக சிறந்த கேள்வி. இது வந்து நேயர்களுக்கு இது தெரியணும் கண்டிப்பாக. என்ன அப்படின்னா, நான் வந்து கல்லூரியில உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டு இருக்கும் பொழுது பாடத்தை மட்டுமே நடத்துவோம் அல்ல, பொதுவாக 55 நிமிடம் அல்லது 1 மணி நேரம் வந்து ஒரு வகுப்பு நேரம் இருக்கும். அந்த நேரத்தில் கடைசி 10 நிமிடங்கள் அந்த மாணவர்களுக்கு அவர்கள் எதிர்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும், எந்த மாதிரியான பதவிக்கு எந்த மாதிரியான படிப்பு அவர்கள் தயார் செய்ய வேண்டும் என்பதை நாம் அடிக்கடி சொல்வது உண்டு. அப்போ நாங்கள் எடுத்த கிளாஸ் எல்லாமே பிஎஸ்சி பட்ட வகுப்பு தான் நான் கிளாஸ் எடுத்தேன். அப்போ அதற்கு மேலே போகணும்னா எம்எஸ்சி தான் அவங்க போகணும். எம்எஸ்சி படித்தா என்னென்ன மாதிரியான வேலை கிடைக்கும், அதை எந்தெந்த கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தில் படிக்கலாம் அப்படிங்கிறத நான் அந்த மாணவர்களுக்கு சொல்லி வருவது உண்டு. அதே போல அப்படி சொல்லும் பொழுது ஒரு மாணவர் ரொம்ப அதை வந்து உள்வாங்கிக் கொண்டு நல்ல படிக்கக்கூடிய பையன் தான், ஆனால் மிகவும் ஏழ்மையான பையன், அவருக்கு வந்து எம்எஸ்சி சேரன்னு ஆசை, ஆனால் வந்து அவருக்கு வந்து அது அவருடைய குடும்ப சூழல் வந்து பொருளாதார நிலை வந்து அந்த அளவுக்கு அதை அனுமதிக்கலை. அதனால அவர் வந்து நான் கேட்டேன், என்ன எம்எஸ்சி அப்ளிகேஷன் போட்டியா அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து தயங்கி தயங்கி என்கிட்ட சொன்னார். அந்த பையன் வந்து இல்லை சார் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் அவர் மேலே கொஞ்சம் கோபம் கூட வந்தது. நீ நல்லா படிக்கிற பையன், ஏன் இன்னும் இது பண்ணாமல் இருக்கிற, பண்ணலாமே அப்படின்னு. அப்போ தான் அவர் வந்து அந்த பையன் என்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் வாங்குறதுக்கே வந்து என்னோடய பணம் இல்லை சார் அப்படின்னு. இதை நீ என்கிட்ட முதலே சொல்ல வேண்டியதான், நான் செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு நான் வந்து அந்த அப்ளிகேஷனை வாங்கி அதை போட வச்சு அது அழகப்பா பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி அதை சேர சொல்லி அங்கே இருந்த என்னுடைய பேராசிரியர்கள் இடத்தை சொல்லி இவர் வந்து மிகச்சிறந்த மாணவர், நல்லா படிக்கக்கூடிய மாணவர், இவங்க கொஞ்சம் கண்காணிச்சுக்கோங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு வேண்டுகோளையும் வைத்தேன். என்ன வேண்டுகோள்னா, இந்த பையன் எம்எஸ்சி இந்த பல்கலைக்கழகத்தில் படித்து முடித்து அவருடைய பிஎஸ்டி பட்டத்துக்காக அவர் வெளிநாட்டில் சென்று ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவிற்கு நீங்கள் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதே போல அந்த பையனும் நன்றாக படித்தார், அங்கே இருந்த பேராசிரியர்கள் அவருக்கு உதவி செய்தார்கள். நான் என்ன எதிர்பார்த்தனோ அந்த பையன் அவர் வந்து இன்னைக்கு வந்து சவுத் கொரியா பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கு பேராசிரியராக பணிபுரிந்து வந்துகிட்டு இருக்கிறார்.
1: ரொம்ப சந்தோஷம் சார், இதுதான் பெரிய வெற்றி.
0: இதுல என்ன விசேஷம்னா, இப்ப என்னுடைய படித்த மாணவர்கள் மாணவிகள் எல்லாருமே September 5 ஆசிரியர் தினத்தை அன்னைக்கு எனக்கு வந்து வாழ்த்து சொல்லுவாங்க. நிறைய பேர் வாழ்த்து சொல்லுவாங்க. ஒவ்வொரு வருடமும் எனக்கு வந்து இப்ப எல்லாம் வாட்ஸ்அப் வந்துட்டதுனால வாட்ஸ்அப்ல இது பண்ணுவாங்க, மெசேஜை போட்டுருவாங்க, நிறைய வந்து பாராட்டி சொல்லுவாங்க அவங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து என்ன செய்வாங்க, வாய்ஸ் கால்லையும் பேசுவாங்க. இந்த பையன் தென்கொரியால வேலை செய்யக்கூடிய அவரும் வந்து எனக்கு என்ன செய்வார் அப்படின்னா பேசுவார், சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு. அவர் ரொம்ப தயங்கி தயங்கி தான் இப்பவும் ரொம்ப பணிவா பேசுவார். அப்ப நான் சொல்லுவேன், தம்பி நீங்க இப்ப வந்து பல்கலைக்கழகம், அதுவும் தென்கொரிய பல்கலைக்கழகத்துல பேராசிரியர், மிகச்சிறந்த பேராசிரியர், நீங்க ஏன் இப்படி வந்து ரொம்ப தேங்கி தேங்கி பேசுறீங்க? நாங்கெல்லாம் கூட இங்க வந்து இந்தியாவில் பணியாற்றி ஓய்வு பெற்றவருங்க, நீங்க தைரியமா நல்லா பேசுங்கன்னு. அப்ப அவர் சொல்லுவாரு, சார் என்ன இருந்தாலும் நீங்க எனக்கு வந்து பேராசிரியர், எனக்கு வந்து உங்ககிட்ட பேசும்போது எனக்கு என்னமோ தெரியல, கொஞ்சம் குரல் வந்து கம்மி இது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப பணிவானவர். அந்த

0: நினைவுதான் இன்றைக்கு அவரை மிக உயரத்துக்கு கொண்டு போய் சேர்ந்திருக்கு அந்த அளவிற்கு. ஆமா ஆமா, அதை வந்து எனக்கு மறக்க முடியாத இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன். எல்லா மாணவருக்கும் நான் வந்து சொல்றது உண்டு, இந்த பையனை பத்தி குறிப்பிட்டு சொல்றது உண்டு. அந்த பையனுடைய பெயர் நீங்க கேட்டீங்கன்னா, அவர் வந்து மிக சிறிய குக்கிராமத்திலிருந்து வந்த பையன். அந்த பையனுடைய பெயர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, அவர் பெயர் வந்து சங்கிலி. இன்றைக்கு கொரிய பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் சங்கிலியாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த மாணவர், என்னிடம் பயின்ற மாணவர்.
1: ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய திருமண வாழ்க்கை, உங்க திருமணம் எங்க நடந்துச்சு, உங்களுடைய மனைவி குழந்தைகள் அவங்களை பத்தி சொல்லுங்க சார்.
0: 1985 உதவி பேராசிரியராக நிரந்தர பணி அது, அதுல சேர்ந்து கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் கழித்து 1990 தான் என்னுடைய திருமணம் நடைபெற்றது. என்னுடைய மனைவி அவங்க ஒரு மருத்துவர், டாக்டர். அவங்க வந்து இங்க மதுரை கார்பரேஷன் ஆஸ்பத்திரியில மருத்துவராக, மெடிக்கல் ஆபிசர் என்று சொல்லக்கூடிய அந்த பணியில சேர்ந்து ஓய்வு பெறும்போது தலைமை மருத்துவராக சீஃப் மெடிக்கல் ஆபிசர் ரேங்குக்கு வந்து இப்போ ஓய்வு பெற்றுட்டாங்க. எனக்கு 2 பெண்கள், மூத்த பெண் குழந்தை அவங்க வந்து எம்இ முடிச்சிட்டு குடும்ப தலைவியாக இருக்கின்றார். 2வது பெண் குழந்தை தன்னுடைய தாயாரை போலவே அவரும் ஒரு மருத்துவர், டாக்டர், சென்னை கார்பரேஷன்ல மெடிக்கல் ஆபிசராக பணியாற்றி வருகிறார் இப்பொழுது. என்னுடைய மருமகன்கள் 2 பேர், மூத்த மருமகன் அவர் வந்து TCS மேனேஜராக இருக்கிறார், 2வது மருமகன் அவர் வந்து பீடியாட்ரிஷியன், குழந்தைகள் நல மருத்துவர், அவர் MD படிப்பு படித்து சென்னையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அவர் வந்து மருத்துவ அதிகாரியாக பணிபுரிந்தார்.
1: உங்களுடைய ஆசிரியர் பணியை தாண்டி உங்களுடைய மற்ற பணிகள் என்னெல்லாம் செஞ்ச நினைவு இருக்கு சார், என்னெல்லாம் பண்ணீங்க?
0: பொதுவாக வந்து அதாவது அந்த கல்லூரியில பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு வந்து பல்கலைக்கழகத்தில் நமது கல்லூரியை வந்து ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய கல்லூரி பிரதிநிதியாக, அதாவது கல்வி பேரவைன்னு பல்கலைக்கழகத்தில் ஒரு அமைப்பு இருக்குது, அந்த அமைப்பில் ஒவ்வொரு கல்லூரியில இருந்தும் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய கல்வி பேரவையில் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய நிலைக்குழுன்னு சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து தேர்தல் நடத்துவாங்க, அந்த நிலைக்குழு தேர்தலில் நான் நின்று வெற்றி பெற்றேன். அது மிகப்பெரிய ஒரு எனக்கு கிடைத்த ஒரு என்ன சொல்றதுன்னா வாய்ப்பு. அது கல்வி பேரவை உறுப்பினர், நிலைக்குழு உறுப்பினர், அந்த பதவியின் மூலமாக பல்கலைக்கழகத்தில் நான் பல்வேறு கமிட்டிகளில் உறுப்பினராக இருந்தேன். உதாரணமாக வந்து விளையாட்டு குழு உறுப்பினர், பல்கலைக்கழக தேர்வு பறக்கும்படை உறுப்பினர், வேதியியல் பாடத்திட்டக்குழு தலைவர், வேதியியல் தேர்வு விடைத்தாள் திருத்தும் அந்த குழுவுடைய தலைவர், அதே போல சுற்றுச்சூழல் கல்வி தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணி அந்த இதுக்கு அதுக்கும் நான் தான் சேர்மன் சொல்லக்கூடியது. அதே போல மதிப்புரு கல்வி, அதாவது வேல்யூ எஜுகேஷன் வேல்யூஷன் போர்டுன்னு இருக்குது, அதுக்கும் நான் தான் சேர்மன். இது போல பல்வேறு கட்டத்தில் வந்து பல்கலைக்கழகத்தில் எனக்கு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைச்சது. அதாவது இந்த கல்வி பேரவை உறுப்பினர், அதே நேரத்தில் நிலைக்குழு உறுப்பினர், இவங்களுக்கு பல்கலைக்கழகமே வந்து மேலும் சில வாய்ப்புகளை தர்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் வந்து பிற கல்லூரிகள், அதாவது ஏடர் காலேஜ்னு சொல்லக்கூடிய, மேனேஜ்மெண்ட் காலேஜ்னு சொல்லக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட்லேயே வந்து பல்கலைக்கழக பிரதிநிதியாக இடம்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க. அது எந்த கல்லூரி அப்படின்னா கொடைக்கானல் கிறிஸ்டியன் கல்லூரியில் வந்த வாய்ப்பு கிடைச்சது. அதே போல மதுரை கல்லூரி உதவி பேராசிரியர் நேர்காணல் கமிட்டி இருந்தது, அதுல வந்து பல்கலைக்கழக பிரதிநிதியாக நான் பணியாற்றிய அனுபவம் உண்டு. அதே போல விருதுநகர் 3V காலேஜ்னு சொல்லக்கூடிய அந்த இது பாடத்திட்டக்குழு உறுப்பினராக இருந்தேன். அதே போல மதுரையில் இருந்த பாலாஜி கல்வியியல் கல்லூரி, அந்த கல்வியியல் தேர்வு நடத்தக்கூடிய அலுவலராகவும், அதே போல KSM கல்வியியல் கல்லூரி தேர்வு நடத்தும் அலுவலராகவும் நான் வந்து பணியாற்றிய எனக்கு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதுபோல மதுரையில் இருக்கக்கூடிய தியாகராஜர் கல்லூரியில அந்த விடைத்தாள் திருத்தும் பணியிலையும் நான் ஈடுபட்ட ஒரு அனுபவம் எனக்கு உண்டு.
2: இதுவரை ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வர் எம் அப்துல் காதர் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்டீர்கள். உடன் உரையாடினார் கே வேல்முருகன் அவர்கள். இதன் தொடர்ச்சியினை வரும் செவ்வாய் இரவு 8:30 கேட்கலாம். நிறைவு பெற்றது இதுவரை நான் நிகழ்ச்சி.
3: நேரம் 8:04.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்கவிருப்பது மதுரத்தென்றல். இனிமையான பாடல்கள் இசைக்க காத்திருக்கும் நேரம் இது. பாடல் இதோ, கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.
3: பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா,

0: பாடல் இதோ, கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.
1: பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, பூவ எடுத்து ஒரு மாலை.

0: ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது இனிய பாடல்களோடு மதுரத்தென்றல். அடுத்த பாடலாக இசைக்க வருகிறது ஒரு இனிமையான பாடல், வறுமை நிறம் சிவப்பு திரைப்படத்திற்காக.

0: ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் நேரம் 9:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். அறிவியல் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் குவாண்டம் தொழில்நுட்பம் தகவல்கள் கேட்கலாம். வழங்குபவர் மதுரை தியாகராசர் பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி. அரவிந்தன் அவர்கள்.
2: பண்டைய காலங்களில் நில உரிமையாளர்கள், அரசர்கள் மற்றும் பேரரசர்கள் பதிவுகள் இல்லாத அதிகாரம் என்பது குழப்பத்திற்கு வழிவகுக்கும் என்பதை நன்கு புரிந்திருந்தனர். அதனால் வருவாய் மற்றும் செலவுகளை மிக துல்லியமாக பதிவு செய்ய ஒரு நம்பகமான நபரை அவர்கள் நியமித்தனர். அந்த நபர் கணக்கு நோட்டு எனப்படும் ஒரு முதன்மை பதிவேட்டில் அனைத்து விவரங்களையும் கவனமாக பதிவு செய்தார். இந்த கையால் எழுதப்பட்ட பதிவேடுகள் நிர்வாகம், ஆட்சி மற்றும் வணிகத்தின் முதுகெலும்பாக இருந்தன. வணிகம் விரிவடைந்தபோது இந்த கணக்கு பண்பாடு சிறிய பெட்டிக்கடைகள் வரை பரவியது. கடைக்காரர்கள் சோப்பு, பிஸ்கட், கத்தரிக்காய் மற்றும் பிற பொருட்களின் விலைகளை ஒவ்வொன்றாக எழுதி இறுதியில் மொத்த தொகையை கணக்கிட்டு வசூலித்தனர். காலப்போக்கில் எளிய கணக்கு பணியை வேகமாக செய்ய கணக்கு பொறி, அதாவது கால்குலேட்டர் அறிமுகமாகி எழுதுதல் மற்றும் காகித பயன்பாட்டை குறைத்தது. ஆனால் கணக்கு என்ற துல்லியமான எண்ணும் மரபை அது தொடர்ந்து கொண்டது. தொழில்நுட்பம் ஒருபோதும் நிலைத்து நிற்கவில்லை. டெஸ்க்டாப் கணினிகள் தோன்றி கணக்கீட்டின் உலகையே பெருமளவில் மாற்றின. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் மிகப்பெரிய கணித பணிகளை செய்ய இது உதவியது. குறிப்பாக தனிமங்களின் எண் பட்டியல், அதாவது பீரியாடிக் டேபிள், இதில் உள்ள தனிமங்களின்

சிக்கலான பண்புகளை ஆராய்வதில் இது முக்கிய பங்கு வகித்தது. வசதி மற்றும் இயக்கத்திறனை கருத்தில் கொண்டு லேப்டாப்கள் உருவாக்கப்பட்டன. இதனால் கணக்கீட்டு சக்தி நேரடியாக மனிதர்களின் கைகளில் கிடைத்தது. ஆனால் மனித குலம் விண்வெளி மற்றும் பிரபஞ்ச தரவுகளை கவனிக்க தொடங்கிய போது செவ்வியல் கணினி, அதாவது கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் முறைகளின் வரம்புகள் தெளிவாக வெளிப்பட்டன. செயற்கைக்கோள்கள் மற்றும் விண்வெளி பணி மையங்களிலிருந்து வரும் மிக பெரிய அளவிலான தரவுகள் அசாதாரண கணக்கீட்டு திறனை தேவைப்படுத்தின. இதன் விளைவாக பொறியாளர்கள் மிக உயர்திறன் கொண்ட சூப்பர் கணினிகள், அதாவது சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை வடிவமைத்து உருவாக்க தொடங்கினர். தற்போது குவாண்டம் கணினி என்பது இயற்கையின் அடிப்படை விதிகளையே, அதாவது லாஸ் ஆஃப் நேச்சர், கணக்கீட்டிற்கான கருவிகளாக பயன்படுத்தலாம் என்பதை மனிதகுலம் உணரத் தொடங்கியுள்ளது. இது ஒரு முக்கியமான கட்டமாகும். இது இயற்கையை நம் இயந்திரங்களுக்கேற்ப மாற்ற முயல்வதிலிருந்து விலகி இயற்கையின் ஆழமான விதிகளுடன் இணக்கமாக செயல்படும் இயந்திரங்களை உருவாக்கும் புதிய மாற்றத்தை பிரதிபலிக்கிறது. இந்த மாற்றம் பல நூற்றாண்டுகளாக வளர்ந்து வந்த கணக்கு, அதாவது கால்குலேஷன் என்ற பயணத்தை பிரதிபலிக்கிறது. சிறிய செலவுகளை பதிவு செய்வதிலிருந்து தொடங்கி இன்று பிரபஞ்சத்தின் அடிப்படை அமைப்பையே ஆராயும் அளவிலான கணக்கீடுகள் வரை அது வளர்ந்துள்ளது. குவாண்டம் கணினிகள் ஆய்வகத்திலிருந்து நிஜ உலக பயன்பாடுகளுக்கு நகரும்போது கணக்கிடுவது, பகுப்பாய்வு செய்வது மற்றும் அறிதல் என்பவற்றின் அர்த்தமே முழுமையாக மாற்றம் அடையும். எனவே குவாண்டம் கணினி மனிதர்களின் ஆர்வம் மற்றும் விடாமுயற்சிக்கான ஒரு சான்றாகும். நாம் கேட்க துணிந்த கேள்விகளின் அதிகரிக்கும் சிக்கல்கள் ஒரு பதிலாகவும் விளங்குகிறது. இந்த புதிய அணுகுமுறையை ஏற்றுக்கொள்வதன் மூலம் மனிதகுலம் தனது கடந்த காலத்தை கைவிடுவதில்லை, மாறாக அதன் மேல் கட்டமைக்கிறது. சாதாரண கணக்கு நோட்டு முதல் குவாண்டம் செயலி, அதாவது குவாண்டம் ப்ராசஸர் வரை இந்த கதை ஒரே விதமாக தொடர்கிறது. எண்களால் இயக்கப்பட்டு தொழில்நுட்பத்தால் வடிவமைக்கப்பட்டு கற்பனை மூலம் வழிநடத்தப்படும் அறிவை நோக்கிய இடையறாத முயற்சி. நவீன கணினி இயந்திரங்கள் செயல்படும் விதம் கணக்கீடுகளை வேகப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மனித சிந்தனையை மறுவடிவமைத்து மறுநோக்காக மாற்றும் திறனை கொண்டுள்ளது. இதன் மூலம் முன்பு கணிக்க முடியாத அல்லது தீர்க்க இயலாத என கருதப்பட்ட பிரச்சனைகள் கூட கணிக்கக்கூடிய, கட்டமைக்கப்பட்ட மற்றும் தீர்மானிக்கக்கூடியவையாக மாறுகின்றன. இதனால் பிரபஞ்சத்தை அடிப்படை மற்றும் பயன்பாட்டு மட்டங்களில் மேலும் ஆழமாக புரிந்து கொள்ள புதிய வழிகள் உருவாக்கின்றன. இன்றைய காலத்தில் பயன்படுத்தப்படும் கணினி என்பது ஒரு செவ்வியல் கணினி. இது இயல்பாகவே தீர்மானமான, அதாவது டிட்டர்மினிஸ்டிக் தன்மை கொண்டது. இது நன்றாக வரையறுக்கப்பட்ட மின்சார சிக்னல்கள், இரும நிலைகள் அதாவது பைனரி ஸ்டேட்ஸ் மற்றும் தர்க்க சுற்றுகள் அதாவது லாஜிக் சர்க்கியூட்ஸ் மூலம் செயல்படுகிறது. தகவலை வரிசையாகவோ அல்லது இணைநிலையிலோ செயலாக்கும் இவ்வமைப்பு நிலையான தர்க்க விதிகளை பின்பற்றுவதால் கணித கணக்கீடுகள், தரவு செயலாக்கம், கட்டுப்பாட்டு அமைப்புகள் மற்றும் தினசரி கணினி பணிகளுக்கு மிகவும் நம்பகமானதாக உள்ளது. இதற்கு மாறாக குவாண்டம் கணினி என்பது இந்த செவ்வியல் மாதிரியில் இருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு புதிய அணுகுமுறையாகும். இது குவாண்டம் இயற்பியல், அதாவது குவாண்டம் மெக்கானிக்ஸ் கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்ட மிக மிக வேகமான கணக்கீட்டு முறையாகும். இதில் தகவல் என்பது எலக்ட்ரான்கள் மற்றும் புரோட்டான்கள் போன்ற உப அணு துகள்களின் குவாண்டம் நிலைகள் மூலம் குறியிடப்பட்டு மற்றும் கட்டுப்படுத்தப்படுகிறது. இந்த குவாண்டம் நிலைகள் குவாண்டம் சூப்பர் பொசிஷன், அதாவது ஒத்த நிலை, குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட், அதாவது இணைப்பு, மற்றும் குவாண்டம் இன்டர்ஃபரன்ஸ், இடையூறு விளைவு போன்ற நிகழ்வுகளை பயன்படுத்தப்படுகின்றன. இதன் மூலம் கியூபிட்கள் ஒரே நேரத்தில் பல நிலைகளில் இருக்க முடியும். மேலும் செவ்வியல் கணினிகளில் சாத்தியமில்லாத வகையில் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதாகவும் இருக்க முடியும். இதன் விளைவாக குவாண்டம் கணினிகள் சில வகை பிரச்சனைகளை, உதாரணமாக சிக்கலான ஒப்பீட்டு மேம்பாடு அதாவது ஆப்டிமைசேஷன், குறியாக்கவியல் அதாவது கிரிப்டோகிராஃபி, மூலக்கூறு மாதிரியாக்கம் அதாவது மாலிகுலர் சிமுலேஷன் மற்றும் பெரிய அளவிலான அறிவியல் மாதிரியாக்கம் செவ்வியல் கணினிகளை விட மிக மிக அதிக திறனுடன் தீர்க்கும் திறனை வழங்குகின்றன. இதன் மூலம்

இயற்கை நிகழ்வுகளை மாதிரியாக்கும் திறன், மறைந்துள்ள வடிவங்களை கண்டறியும் திறன் மற்றும் தற்போது குழப்பமானது அல்லது உறுதியற்ற என கருதப்படும் நிகழ்வுகளை மேலும் தீர்மான முறையில் புரிந்து கொள்ளும் வாய்ப்பை உருவாக்கிறது. எனவே குவாண்டம் கணினி என்பது இயற்பியல், வேதியியல், பொருள் அறிவியல், கணிதம், கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் ஆகிய துறைகளை ஒருங்கிணைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த தளமாக திகழ்கிறது. இது மிக உயர்திறன் கொண்ட கணக்கீடுகளை சாத்தியமாக்கி மிக மிக வேகமான முடிவுகளை வழங்குகிறது. குவாண்டம் கணினி பற்றி திருமூலர் திருமந்திரத்தில் நாம் புரிந்து கொள்ள முடியும். திருமூலர் பண்டைய தமிழ் மரபில் மிக ஆழமான ஞானிகளுள் ஒருவராக கருதப்படுகிறார். அவர் அறிவை தனித்தனி பிரிக்கப்பட்ட துறைகளாக ஒருபோதும் அணுகவில்லை. அவரை பொறுத்தவரை அறிவியல், ஆன்மீகம், இயற்கை மற்றும் விழிப்புணர்வு ஆகிய அனைத்தும் ஒரே பரப்பின் பின்னல்களாக இருந்தன. அவரது மகத்தான படைப்பான திருமந்திரத்தில் நவீன இயற்பியல் தோன்றுவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அவர் அணு என்ற கருத்தை பயன்படுத்தி பிரபஞ்சத்தின் அமைப்பையும் உச்ச அறிவையும் அடையும் பாதையையும் விளக்குகிறார். அவற்றில் ஒன்று மிகச் சிறப்பான பாடல் வரி இதோ. அணுவில் அணுவினை ஆதிப்பிரானை, அணுவில் அணுவினை ஆயிரம் கூறிட்டு, அணுவில் அணுவை அணுகவல்லார்க்கு, அணுவில் அணுவை அணுகலும் ஆமே. முதல் பார்வையில் இந்த பாடல் ஆன்மீகம், தத்துவம் மற்றும் பக்தி சார்ந்ததாக தோன்றுகிறது. ஆனால் இதை நவீன அறிவியல், குறிப்பாக குவாண்டம் இயற்பியல் கண்ணோட்டத்தில் வாசிக்கும் போது பொருள், துகள்கள் மற்றும் கணக்கீடு ஆகியவற்றை பற்றிய நவீன கருத்துகளுடன் அதிசயமான தத்துவ ஒற்றுமை வெளிப்படுகிறது. இது மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான உணர்வை அளிக்கிறது. பண்டைய அறிவு அறிவியல் ஆர்வத்தை மறுக்கவில்லை, மாறாக அதை குறியீடுகள் மற்றும் உள்ளுணர்வின் மொழியில் முன்கூட்டியே சுட்டிக்காட்டியுள்ளது. திருமூலர் அணு என்பதை வெறும் பௌதிக துகளாக மட்டுமில்லாமல் இருப்பின் மிகச்சிறிய அடிப்படை அழகாக குறிப்பிடுகிறார். அணுவில் அணுவினை, அதாவது அணுவின் உள்ளே இன்னொரு அணு என்று அவர் கூறும்போது அவர் முடிவில்லா பிரித்தல் என்ற கருத்தை நோக்குகிறார். இது நவீன அறிவியலின் பயணத்துடன் நெருக்கமாக ஒத்துப்போகிறது. அதாவது ஆட்டம்ஸ் கேன் பி செப்பரேட்டட் இன்டு சப் அட்டாமிக் பார்ட்டிகல் என்ற இயற்பியல் விதியை இது சுட்டிக்காட்டுகிறது. செவியியல் இயற்பியல் ஒரு காலத்தில் அணுவை பிரிக்க முடியாததாக கருதியது, அதாவது ஆட்டம்ஸ் ஆர் இன்டிவிசிபிள். ஆனால் 20ஆம் நூற்றாண்டு அந்த கருத்தை முற்றிலும் மாற்றியது. அணுக்களின் மோதல்கள் மற்றும் உப அணு தொடர்புகள் மூலம் செய்யப்பட்ட பரிசோதனைகள் அணுக்கள் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் போன்ற சிறிய துகள்களால் ஆனவை என்பதை வெளிப்படுத்துகின்றன. பின்னர் இவையும் கூட குவார்க்குகள் போன்ற இன்னும் அடிப்படை துகள்களால் உருவானவை என்றும், அவை சாத்தியவாத குவாண்டம் விதிகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றன என்று கண்டறியப்பட்டது. திருமூலரின் கவிதை தெளிவு எலக்ட்ரான் அல்லது புரோட்டான் போன்ற துகள்களை நேரடியாக பெயரிட்டு கூறுவதில் அல்ல, மாறாக அடிப்படையாக தோன்றும் பொருளின் கீழும் மேலும் ஆழமான அடுக்குகள் உள்ளன என்பதை உணர்வதில் உள்ளது. ஆயிரம் கூறியிட்டு, அதாவது ஆயிரக்கணக்கான பகுதிகளாக பிரித்தல் என்று அவரது சொற்றொடர் நவீன இயற்பியல் பொருளை அதன் அடிப்படை கூறுகளாக பிரித்து பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ளும் முறையுடன் அழகாக ஒத்துப்போகிறது. இன்றைய உயிராற்றல் துகளியல் துரிதக்கலங்களால், அதாவது பார்ட்டிக்கிள் ஆக்சலரேட்டர், திருமூலர் ஊமைப்பூர்வமாக சுட்டிக்காட்டியதையே செய்கின்றன. இப்பொருளை ஆழமாக ஆராய்ந்து மறைந்த அமைப்புகளையும் புதிய துகள்களையும் வெளிக்கொணறுதல் இந்த பாடல் வெறும் பிரித்தலை மட்டுமல்லாது அணுகுதல் மற்றும் புரிதலையும் வலியுறுத்துகிறது. அணுவில் அணுவை அணுகவல் லாட்கு, இது அணுவின் உள்ளே உள்ள அணுவை அணுக முடியும் அவர்களுக்கு என்று அவர் கூறுகிறார். இது ஒரு முக்கியமான மாற்றம். அறிவு என்பது பொருளை உடைப்பது மட்டுமல்ல, மிக சிறிய அலகுகளுடன் பொருத்தமான முறையில் தொடர்பு கொள்ளும் திறனை குறிக்கிறது. இந்த எண்ணம் குவாண்டம் இயற்பியலுடன் ஆழமாக ஒத்துப்போகிறது. அங்கு பார்வை, அளவீடு மற்றும் தொடர்பு ஆகியவை ஆய்வு செய்யப்படும் அமைப்பையே அடிப்படையாக மாற்றக்கூடியவை. குவாண்டம் அளவில் துகள்கள் வெறும் நிலையான பொருட்கள் அல்ல, அவை நாம் அவற்றை கவனிக்கும் விதத்திற்கு ஏற்ப பதிலளிக்கின்றன. இது இயல்பாகவே குவாண்டம் கணினி நோக்கில் நம்மை அழைத்து செல்கிறது. செவ்வியல் கணினி
பூஜ்ஜியம்.

பூஜ்ஜியம் அல்லது ஒன்று என்ற நிலைகளில் மட்டுமே இயங்கும் பிட்களை பயன்படுத்துகிறது. ஆனால் குவாண்டம் கணினி கியூபிட்கள் எனப்படும் அலகுகளை பயன்படுத்துகிறது. இவை எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள் அல்லது அணுக்கரு துகள்கள் போன்ற குவாண்டம் துகள்களால் உருவாக்கப்படுகின்றன. இத்துகள் சூப்பர் பொசிஷன் மற்றும் என்டாங்கிள்மெண்ட் போன்ற குவாண்டம் விதிகளை பயன்படுத்தி கட்டுப்படுத்துகின்றன. இதன் மூலம் கியூபிட்கள் ஒரே நேரத்தில் பல நிலைகளில் இருக்க முடியும். இது திருமூலரின் அணுவின் உள்ள அடுக்குகள் உள்ளன என்ற எண்ணத்துடன் ஒத்துப்போகிறது. மாணவர்களுக்கு இந்த ஒப்புமை மிகவும் ஊக்கமளிப்பதுடன் நிலைநாட்டும் தன்மையையும் கொண்டது. இது குவாண்டம் கணினிகள் போன்ற மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் முற்றிலும் புதிய அதிசயங்கள் அல்ல என்பதை காட்டுகிறது. அவை மனித அறிவின் தொடர்ச்சியான பயணத்தின் ஒரு பகுதியே. திருமூலர் போன்ற பண்டைய சிந்தனையாளர்கள் ஆழ்ந்த பார்வை, இயற்கைக்கு முன் பணிவு மற்றும் மறைந்தவற்றை பற்றிய ஆர்வம் ஆகியவற்றை வளர்த்தனர். நவீன விஞ்ஞானிகள் கருவிகள் மற்றும் சமன்பாடுகளின் உதவியுடன் அதே பயணத்தை தொடர்கின்றார்கள். முக்கியமாக திருமூலர் எலக்ட்ரான்கள் அல்லது கியூபிட்களை நேரடியாக முன்கூட்டியே கூறினார் என்று இதை பொருள் கொள்ளக்கூடாது. அத்தகைய கருத்து அறிவியல் மற்றும் தத்துவத்தை இரண்டையும் எளிமைப்படுத்திவிடும். மாறாக அவரது படைப்பு ஒரு கருத்தியல் ஒற்றுமையை காட்டுகிறது. மேலோட்டத்தை காட்டிலும் ஆழத்தை மதிக்கும் வலிமையான கட்டாயத்தை விட நுட்பத்தை மதிக்கும் மற்றும் முன்னறிவை விட புரிதலை முன்னிறுத்தும் சிந்தனை முறை குவாண்டம் கணினி இந்த கூற்றை பிரதிபலிக்கிறது. அது இயற்கையை கட்டுப்படுத்தவில்லை, மாறாக அதனுடன் இணைந்து செயல்படுகிறது. முடிவாக திருமூலரின் திருமந்திரம் நூலின் அழகு அதன் காலத்தை கடந்த பொருத்தட்டில் உள்ளது. அணுவை பற்றி அவரது சிந்தனைகள் மிக சிறிய அலகுகளை மிக பெரிய சக்தியை கொண்டுள்ளன என்பதை நினைவூட்டுகின்றன. அடிப்படை துகள்கள் மற்றும் குவாண்டம் விதிகளின் மீது அமைந்துள்ள குவாண்டம் கணினி இந்த உண்மையின் உயிருள்ள சான்றாக உள்ளது. மாணவர்கள் இந்த தொடர்பை காணும்போது அறிவியல் கற்றல் அவர்களின் பண்பாட்டு வேர்களிலிருந்து பிரிக்கவில்லை, மாறாக அதற்கு இன்னும் அருகில் கொண்டு வருகிறது. இதனை அவர்கள் உணர்கிறார்கள். பண்டைய தமிழ் ஞானமும் நவீன குவாண்டம் கணினியும் எதிர்மறை அல்ல. அவை பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ளும் மனிதனின் ஒரே தேடலின் பிரதிபலிப்புகள். ஒவ்வொரு அணுவின் வழியாகவும் தொடரும் அந்த பயணம். குவாண்டம் கணினி பற்றி மேலும் புரிந்து கொள்ள முதலில் குவாண்டம் இயற்பியல், அதாவது குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம். குவாண்டம் இயற்பியல் என்பது அணு மற்றும் உப அணு மட்டங்களில் பொருள், அதாவது மேட்டர், மற்றும் கதிர்வீச்சு, அதாவது ரேடியேஷன் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை ஆய்வு செய்யும் இயற்பியலின் ஒரு முக்கிய கிளையாகும். இது அணுக்களுக்குள் உள்ள எலக்ட்ரான்களின் இயக்கம், ஃபோட்டான் மற்றும் பொருளுக்கிடையிலான தொடர்புகள், மேலும் மிக சிறிய அளவிலான துகள்கள் செவ்வியல் இயற்பியல் விதிகளிலிருந்து மாறுபட்டு எவ்வாறு நடந்து கொள்கின்றன என்பதை விளக்குகிறது. சர் ஐசக் நியூட்டன் உருவாக்கிய செவ்வியல் இயற்பியல், மின்னல் ஜேம்ஸ், பின்னர் ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் உருவாக்கிய மின்காந்த கோட்பாட்டால், அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி, மேலும் விரிவடைந்து கோள்களின் இயக்கம், உறுதியான பொருட்களின் இயந்திரவியல், வெப்பமியல், அதாவது தெர்மோடைனமிக்ஸ் மற்றும் அலைப்பரப்புவியல் போன்ற பல இயற்கை நிகழ்வுகளை வெற்றிகரமாக விளக்கியது. ஆனால் விஞ்ஞானிகள் அணு அமைப்புகளை ஆராய தொடங்கிய போது செவ்வியல் இயற்பியலின் கணிப்புகள் தோல்வியடைந்தன. கரும்பொருள் கதிர்வீச்சு, அதாவது பிளாக் பாடி ரேடியேஷன், ஒளிவிளக்கு விளைவு, அதாவது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அணு நிறமாலை, அதாவது அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா, மற்றும் அணுவின் நிலைத்தன்மை, அதாவது அட்டாமிக் ஸ்டெபிலிட்டி போன்ற நிகழ்வுகளை செவ்வியல் கோட்பாடுகளால் விளக்க முடியவில்லை. இந்த முரண்பாடுகள் மிகச்சிறிய அளவுகளில் செவ்வியல் இயற்பியல் முழுமையானது அல்ல என்பதை வெளிப்படுத்துகின்றன. எனவே இயற்கையை மிகச்சிறிய அளவுகளில் ஒரே மாதிரியான மற்றும் துல்லியமான முறைகளில் விளக்குவதற்காக குவாண்டம் இயற்பியல் உருவாக்கப்பட்டது. இந்த கோட்பாடு நவீன இயற்பியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் அடித்தளமாக விளங்குகிறது. கிளாசிக்கல் இயற்பியல் செவ்வியல் இயற்பியல் மாறாக அது இயற்பியல் அளவுகள் தொடர்ந்து மற்றும் முன்னறிவிக்கக்கூடிய, அதாவது டிட்டர்மினிஸ்டிக் வகையில் மாறுகின்றன என்று கருதுகிறது. ஆனால் குவாண்டம் இயற்பியல் ஆற்றல் தொடர்ச்சியாக இல்லாமல் தனித்தனி துண்டுகளாக, அதாவது டிஸ்கிரீட் யூனிட்ஸ் இருப்பதை வெளிப்படுத்துகிறது. மேலும் இயற்பியல் நிகழ்வுகள் அடிப்படையாகவே சாத்தியவாத, அதாவது ப்ராபபிலிஸ்டிக் தன்மை கொண்டவை என்பதை இது காட்டுகிறது. குவாண்டம் கணினி என்ற சொல் குவாண்டம் இயற்பியல், அதாவது குவாண்டம் மெக்கானிக்ஸ் எனப்படும் இயற்பியல் கோட்பாட்டிலிருந்து வந்தது.
இந்த கோட்பாடு மிக சிறிய அல்லது உப

அளவுகளில் ஆற்றல் மற்றும் பொருள் எவ்வாறு நடந்து கொள்கின்றன என்பதை விளக்குகிறது. குவாண்டம் என்ற சொல் லத்தீன் மொழியில் உள்ள குவாண்டஸ் என்ற சொல்லிலிருந்து வந்தது. இதன் பொருள் எவ்வளவு என்பதாகும். இது ஒரு நிகழ்வின் மிக சிறிய தனித்த, அதாவது டிஸ்க்ரீட் அலகை குறிக்கிறது. குவாண்டம் நிகழ்வுக்கான சில உதாரணங்கள் எலக்ட்ரானின் சுழல், அதாவது ஸ்பின், ஒளியின் குவாண்டமாக ஃபோட்டான் மற்றும் மின்சாரத்தின் குவாண்டமாக எலக்ட்ரான் ஆகும். இதுதான் குவாண்டம் கணினியின் அடிப்படை அலகு, அதாவது கியூபிட் ஆகும். இது சாதாரண பிட் போல் பூஜ்ஜியம் அல்லது ஒன்றாக மட்டுமே இருக்காது. இது ஒரே நேரத்தில் பூஜ்ஜியம் மற்றும் ஒன்று இரண்டாகவும் இருக்க முடியும். இது சூப்பர் பொசிஷன் என்று அழைக்கிறோம். இது ஒரு எளிய உதாரணத்தால் புரிந்து கொள்ளலாம். ஒரு நாணயத்தை நீங்கள் சுழற்றினால் அது தலை அல்லது வால் என்று முடிவடையும். ஆனால் அது சுழன்று கொண்டிருக்கும் நேரத்தில் அது தலையாகவும் வாலாகவும் இரண்டுமே போன்ற நிலையில் இருக்கும். அதுபோலதான் கியூபிட். இப்போது என்டாங்கிள்மெண்ட் என்ற இன்னொரு முக்கியமான கருத்தை பார்க்கலாம். இது இரண்டு கியூபிட்கள் ஒருவருக்கொருவர் இணைந்திருக்கும் நிலை. ஒரு கியூபிட் மாற்றமடைந்தால் மற்றொன்றும் உடனடியாக மாற்றமடையும். அது எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், இது நம் சாதாரண உலகத்தில் சாத்தியமற்றது போல தோன்றினாலும், குவாண்டம் உலகத்தில் இது இயல்பானது. இந்த இரண்டு முக்கிய அம்சங்களால் சூப்பர் பொசிஷன் மற்றும் என்டாங்கிள்மெண்ட் குவாண்டம் கணினிகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. ஒரு குவாண்டம் கணினி பல கணக்குகளை ஒரே நேரத்தில் செய்ய முடியும். இதனால் சில குறிப்பிட்ட பிரச்சனைகள் மிகவும் வேகமாக தீர்க்க முடியும். இதை ஒரு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட உதாரணமாக பார்ப்போம். நீங்கள் ஒரு பெரிய நூலகத்தில் ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை தேடுகிறீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். ஒரு சாதாரண கணினி ஒவ்வொரு புத்தகத்தையும் ஒன்றன்பின் ஒன்றாக பார்க்கும். ஆனால் குவாண்டம் கணினி அனைத்து புத்தகங்களையும் ஒரே நேரத்தில் பார்க்கும். இதனால் அது மிகவும் வேகமானதாக செயல்பட முடியும். குவாண்டம் கணினிகள் குறிப்பிட்ட சில கணக்கீடுகளை செவ்வியல் கணினிகளை விட மிக சிறந்த முறையில் தீர்க்கும் அதிக வாய்ப்பை கொண்டுள்ளன. உதாரணமாக, மருந்து விநியோக அமைப்புகளில் மூலக்கூறுகள் அமைப்புகளை சிமுலேட் செய்வது அல்லது சிக்கலான குறியாக்க அமைப்புகள் மேம்படுத்துவது போன்ற பணிகள் மிக அதிக கணக்கீட்டு சக்தியை தேவைப்படுத்துகின்றன. இத்தகைய பணிகளை செவ்வியல் கணினிகள் தீர்ப்பது மிகவும் கடினமானதாகும். இதனால் எந்தவொரு சிக்கலான பணியையும் குவாண்டம் கணினிகளால் விரைவாக தீர்க்கப்படுமா? இல்லை. குவாண்டம் கணினிகள் எந்த கணக்கீடுகளையும் விரைவாக தீர்க்கக்கூடிய இயந்திரங்கள் அல்ல. அவை குறிப்பிட்ட சில பணிகளில் மட்டும் சிறப்பாக செயல்படுகின்றன. குறிப்பாக குவாண்டம் அமைப்புகளை சிமுலேட் செய்வது அல்லது மிகப்பெரிய எண்களை காரகப்படுத்துவது போன்ற பணிகளில் அவை மிகுந்த திறன் கொண்டவை. ஆனால் அன்றாட வாழ்க்கை செயல்பாடுகளில் செவ்வியல் கணினிகளே இன்னும் மிக செயல்திறனாக உள்ளன. இதனால் ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. குவாண்டம் கணினிகள் அனைத்து குறியாக்க முறைகளை உடைக்க முடியுமா? மிகப்பெரிய எண்களை வேகமாக காரகப்படுத்தும் திறன் காரணமாக குவாண்டம் கணினிகள் தற்போது RSA, ECC மற்றும் DSA போன்ற பல குறியாக்க முறைகளை உடைக்கும் திறன் கொண்டிருக்கலாம். ஆனால் இதன் பொருள் அனைத்து குறியாக்க முறைகளையும் உடைக்கப்படும் என்பதல்ல. எதிர்காலத்தில் குவாண்டம் கணினிகளுக்கு எதிர்ப்பான, அதாவது குவாண்டம் ரெசிஸ்டன்ஸ், புதிய குறியாக்க முறைகளை உருவாக்க ஆராய்ச்சியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். அப்படியானால் குவாண்டம் கணினி விரைவில் முழுமையாக வந்துவிடுமா? அதாவது குவாண்டம் சுப்ரிமசி என்பது குவாண்டம் கணினி செவ்வியல் கணினிகள் செய்ய முடியாத ஒரு பணியை செய்யும் நிலை. 2019 கூகுள் நிறுவனம் இந்த நிலையை அடைந்ததாக அறிவித்தது. ஆனால் அதன் நடைமுறை விளைவுகளை மற்றும் பயன்பாடுகளை குறித்து இன்னும் விரிவான ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன. குவாண்டம் அட்வான்டேஜ் என்பது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை தீர்ப்பதில் மிக சிறந்த செவ்வியல் அல்காரிதங்களை விட குவாண்டம் அல்காரிதமும் மேம்பட்ட செயல்திறன் உள்ளது. அப்படியானால் குவாண்டம் கணினிகள் இறுதியில் செவ்வியல் கணினிகளை முழுமையாக மாற்றுமா? இல்லை. அவை செவ்வியல் கணினிகளுக்கு இணைந்து செயல்படும். அன்றாட கணக்கீடுகளை செவ்வியல் கணினிகள் செய்யும் போது மிகச் சிக்கலான பணிகளை குவாண்டம் கணினிகள் மேற்கொள்ளும். இதன் எதிர்கால விளைவு என்ன? குவாண்டம் கணினி தொழில்நுட்ப வளர்ச்சியை வேகப்படுத்தும், தொழில்துறைகளை மாற்றும் திறன் கொண்டதாக இருக்கலாம். சிக்கலான அமைப்புகளை மேம்படுத்துதல், முன்பு தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்த்தல் மற்றும் அறிவியல் கண்டுபிடிப்புகளை வேகப்படுத்துதல் போன்ற பல பயன்பாடுகள் உள்ளன. நாம் இப்போது குவாண்டம் கணினியில் புதிய தொழில்நுட்ப முயற்சிகளை கேட்போம். பல ஆராய்ச்சியாளர்கள் குவாண்டம் கணினிகளை உருவாக்க பல்வேறு முறைகளை ஆராய்ந்துள்ளனர். ஒவ்வொரு முறையும் தனித்துவமான நன்மைகள் மற்றும் சவால்களை கொண்டுள்ளன. அவற்றில் முக்கியமானவை டோபாலஜிக்கல் கியூபிட்ஸ், சூப்பர் கண்டக்டிங் கியூபிட்ஸ் மற்றும் ட்ராப் அயான்ஸ் ஆகும். 2011 கனடாவின் டிவே சிஸ்டம்ஸ் என்ற நிறுவனம் உருவாக்கியதாக கருதப்படும் டிவே 1, இது

முதலாவது வணிக ரீதியாக கிடைத்த குவாண்டம் கணினியாகும். இந்த அமைப்பு குவாண்டம் அனீலிங் என்ற குவாண்டம் கணினியின் ஒரு துணைத்துறையை அடிப்படையாக கொண்டதாகும். இது குறிப்பாக ஆப்டிமைசேஷன் பிரச்சனைகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்துகிறது. இருப்பினும் டிவேவ் சாதனங்கள் உண்மையாக குவாண்டம் செயல்பாடுகளை முழுமையாக வெளிப்படுத்துகின்றனவா அல்லது செவ்வியல் கணினிகளை காட்டிலும் சிறிய வேக முன்னேற்றம் மட்டுமா வழங்குகின்றனவா என்பது குறித்து ஆராய்ச்சியாளர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு நிலவுகின்றன. மேலும் 2019 கூகுள் நிறுவனம் தனது 53 கியூபிட் கொண்ட சிகாமோர் ப்ராசஸர் மூலம் குவாண்டம் சுப்ரிமசி அடைந்ததாக அறிவித்தது. இது குவாண்டம் கணினி துறையில் ஒரு முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. குவாண்டம் கணினி மிகவும் முக்கியமானதாகும், ஏனெனில் செவ்வியல் கணினிகளால் தீர்க்க முடியாத சிக்கலான பிரச்சனைகளை இது தீர்க்கும் திறன் கொண்டது. இது கணக்கீட்டு திறனில் ஒரு புதிய பரிமாண மாற்றத்தை, அதாவது பாராடைகிராம் ஷிஃப்ட், குறிக்கிறது. இந்த புதிய தொழில்நுட்பம் குவாண்டம் இயற்பியல் கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டது. இதன் மூலம் தகவல்களை செவ்வியல் கணினியிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட முறையில் செயலாக்க முடிகிறது. குவாண்டம் கணினி குறியாக்கத் துறையில், அதாவது கிரிப்டோகிராஃபி, பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் திறன் கொண்டது. தற்போது பயன்படுத்தப்படும் பல குறியாக்க முறைகள் பெரிய எண்களை காரகப்படுத்துவதும், அதாவது ஃபேக்டரிங் லார்ஜ் இன்டிஜர்ஸ் போன்ற கடினமான கணித பிரச்சனைகளின் மீது அடிப்படையாக உள்ளன. குவாண்டம் கணினிகள் இத்தகைய குறியாக்க முறைகளை எளிதில் உடைக்கக்கூடியதால் தற்போது இணைய பாதுகாப்புக்கு இது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக கருதப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் குவாண்டம் கணினி எதிர்காலத்தில் புதிய பாதுகாப்பான குறியாக்க முறைகளை உருவாக்கும் இவ்வாய்ப்பை வழங்குகிறது. இதில் முக்கியமான ஒன்று குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். இது குவாண்டம் இயற்பியல் கோட்பாடுகளை பயன்படுத்தி தொடர்புகளை பாதுகாப்பதற்காக இது ஒரு முறையாகும். இதில் எந்தவொரு உளவு முயற்சியும் கண்டறியப்படுவதால் தகவல் பரிமாற்றம் மிகுந்த பாதுகாப்புடன் நடைபெறுகிறது. மற்றும் குவாண்டம் கணினிகள் மருந்து கண்டுபிடிப்பு மற்றும் பொருள் அறிவியலில் மிகப்பெரிய பயன்பாடுகளை கொண்டுள்ளன. இரசாயன அமைப்புகள் மற்றும் அவற்றின் தொடர்புகளை துல்லியமாக மாதிரியாக்க முடிவதால் புதிய மருந்துகள் உருவாக்கும் செயல்முறை விரைவுபடுத்தப்படலாம். இதன் மூலம் குறைந்த பக்க விளைவுகள் கொண்ட மேலும் திறமையான மருந்துகள் உருவாக்க முடியும். அதேபோல் பசுமை பொருட்கள், சிறந்த ஆற்றல் மூலங்கள் போன்ற புதிய பொருட்களை உருவாக்க முடியும். உதாரணமாக மருந்துகள் மற்றும் புரதங்கள் இடையிலான தொடர்புகளை மூலக்கூறு அளவில் குவாண்டம் கணினிகள் மாதிரியாக்க முடியும். இதனால் சிறந்த மருந்துகள் உருவாக்கப்படுகின்றன. மற்றும் குவாண்டம் இயந்திரவியல், அதாவது குவாண்டம் மெஷின் லேர்னிங் மற்றும் செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI துறைகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் திறன் கொண்டது. இதில் குவாண்டம் அல்காரிதம் சிக்கலான மாதிரிகளை பயிற்றுவிப்பதிலும் மேம்படுத்துவதிலும் உதவுகின்றன. இதன் மூலம் மேலும் துல்லியமான முன்னறிவிப்புகள் மற்றும் பகுப்பாய்வுகள் பெற முடியும். ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால், குவாண்டம் கணினிகள் இன்னும் நாய்ஸி இன்டர்மீடியேட் ஸ்கேல் குவாண்டம் எனப்படும் கட்டத்தில் உள்ளன. அதாவது அவை சக்தி வாய்ந்தவைதான், ஆனால் பிழைகள், நிலைத்தன்மை மற்றும் கியூபிட்களின் குறுகிய ஆயுட்காலம் போன்ற சவால்களை எதிர்கொள்கின்றன. அதனால் அவை இன்னும் முழுமையான புரட்சி நிலை வரவில்லை. இது ஒரு உதாரணமாக பார்த்தால், இது ஒரு புதிய வகை விமானம் போன்றது. அது பறக்க தொடங்கிவிட்டது, ஆனால் இன்னும் முழு வேகத்தில் முழு உயரத்திலும் பயணிக்கவில்லை. அதற்கான எஞ்சின், கட்டுப்பாட்டு அமைப்பு, பாதுகாப்பு அனைத்தும் இன்னும் மேம்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த சூழலில் இந்திய அரசின் மிக முக்கியமான திட்டமான தேசிய குவாண்டம் மிஷன் அமைந்துள்ளது. 2023 மத்திய அமைச்சரவை இந்த திட்டத்தை ஒப்புதல் அளித்தது. சுமார் 6,000 கோடி நிதியுடன் 2023 முதல் 2031 வரை இந்த மிஷன் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை மூலம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்தியாவில் 50 முதல் 1,000 கியூபிட்கள் வரை கொண்ட இடைநிலை குவாண்டம் கணினிகளை இது மூலம் உருவாக்கலாம். பாதுகாப்பான குவாண்டம் தொடர்பு அமைப்புகளை உருவாக்குவது, குவாண்டம் உணரிகள் மற்றும் குவாண்டம் பொருட்கள் குறித்து ஆராய்ச்சி செய்வது ஆகியவை இந்த திட்டத்தின் மூலம் நோக்கங்களாகும். மேலும் இந்தியாவில் உள்ள கல்வி நிறுவனங்கள், ஆராய்ச்சி மையங்கள் மற்றும் தொழில்துறை இணைந்து ஒரு வலுவான குவாண்டம் சூழலை உருவாக்குவதும் இதன் நோக்கமாகும். தேசிய குவாண்டம் மிஷன் கீழ் உள்ள 4 முக்கிய துறைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவை குவாண்டம் கணினி, குவாண்டம் தொடர்பு, குவாண்டம் உணர்விகள் மற்றும் அளவியல், குவாண்டம் பொருட்கள் மற்றும் சாதனங்கள் ஆகியவையாகும். இத்துறைகளில் ஆராய்ச்சியை மேம்படுத்தப்பட்ட இந்தியாவின் முன்னணி கல்வி நிறுவனங்களாக திமேட்டிக் ஹப்ஸ் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த அறிவியல் கழகம் ISC பெங்களூரு, IIT மெட்ராஸ் மற்றும் IIT பாம்பே இதனில் அறிவியல் மையமாக செயல்படுகின்றன.
இந்த மையங்கள்

0: மூலம் பல்கலைக்கழகங்கள், தொழில்துறை, ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மற்றும் தொடக்க நிறுவனங்கள் இணைந்து பணியாற்றுகின்றன. மொத்தத்தில் குவாண்டம் கணினி என்பது இந்தியாவின் எதிர்கால தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு மிக முக்கியமான துறையாக மாறியுள்ளது. தேசிய குவாண்டம் மிஷன், DRDO, மெய்டி, IITகள், IIC மற்றும் மாநில அரசின் முயற்சிகள் மூலம் இந்தியா உலகளாவிய குவாண்டம் தொழில்நுட்ப போட்டியில் முக்கிய இடத்தை பெற முயற்சி செய்து வருகிறது. எதிர்காலத்தில் குவாண்டம் கணினி இந்தியாவின் அறிவியல், பொருளாதாரம், பாதுகாப்பு மற்றும் தொழில்துறை வளர்ச்சிகளில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. இப்போது ஒரு முக்கியமான கேள்வி: குவாண்டம் கணினி வந்துவிட்டால் நம்முடைய தற்போதைய கணினிகள் தேவையில்லையா? பதில் இல்லை. இரண்டும் தங்களுக்கான வேலைகளை செய்யும். செவ்வியல் கணினிகள் தினசரி பயன்பாட்டிற்கு சிறந்தவை. குவாண்டம் கணினிகள் மிகவும் சிக்கலான தேவைக்கு பயன்படுத்தப்படும். முடிவாக, குவாண்டம் கணினி என்பது ஒரு புதிய தொழில்நுட்பம் மட்டுமல்ல, இது ஒரு புதிய சிந்தனை முறை. இது நம் உலகத்தை புரிந்து கொள்ளும் விதத்தை மாற்றக்கூடியது. நாம் இன்னும் இதை முழுமையாக புரிந்து கொள்ளாவிட்டாலும் எதிர்காலத்தில் இது நம் வாழ்க்கையின் ஒரு முக்கிய அங்கமாக மாறும். இந்த உரையை முடிக்கும்போது ஒரு எண்ணத்தை உங்களுடன் பகிர விரும்புகிறேன். ஒரு காலத்தில் மின்சாரம் ஒரு அதிசயம் போல் இருந்தது. இன்று அது இல்லாமல் நாம் வாழ முடியாது. அதுபோல் குவாண்டம் கணினியும் நாளை நம் வாழ்க்கையில் அத்தியாவசியமாக மாறக்கூடும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது குவாண்டம் தொழில்நுட்பம் தகவல்கள். வழங்கியவர் மதுரை தியாகராசர் பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி. அரவிந்தன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய அறிவியல் நேரம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:00. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி நாம் கேட்கவிருப்பது நட்சத்திர நாதங்கள். இனிமையான காவிய கானங்களின் தொகுப்பாய் கேட்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

வரவு எட்டணா, செலவு பத்தணா, அதிகம் ரெண்டணா, கடைசியில் துண்டணா.

பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொருத்தாது, அப்பா வாழ்வது பொருத்தாது. வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொருத்தாது, அப்பா வாழ்வது பொருத்தாது. வாடகை சோபா

மனமிருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை, பணம் இருக்கும் மனிதரிடம்

நேரம் இரவு 11 மணி. இது ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது நாளை ஒலிக்கவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை நிகழ்ச்சியும் நேரமுமாய். காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள், 7 மணிக்கு அறிவோம் 1000, 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 நலமாய் வாழ்க, கோடைக்கால சரும பராமரிப்பு முறைகள் குறித்து தோல் நோய் சிறப்பு மருத்துவர் மு பத்மாவதி அவர்கள் தரும் ஆலோசனைகள், 7:30 இன்றொரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 மதுரை தென்றல், 8 மணிக்கு செய்திச் சுருக்கம், 8:02 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்திலிருந்து விவசாயிகள் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. தென்னையில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மாவட்ட ஆராய்ச்சியாளர் டாக்டர் சி சுதா லக்ஷ்மி அவர்கள். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 9:00 அரங்கிசை, 10:00 செய்திச் சுருக்கம், 12:00 எனக்கு பிடித்த பாடல், தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதற்கு அழைக்கலாம் 25 31 0 18 என்ற எண்களில். 11:00 செய்திச் சுருக்கம், 11:02 மதுர தென்றல், 12:00 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 இசை மேடை, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, இதில் பேசலாம், இதில் கேட்கலாம், வாங்க பேசலாம் அழகுக்கு அழகு. இதில் அழகு அலங்கார கலைஞர் காமாட்சி தேவி ஹரிஹரசுதன் அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்ளலாம். அதனைத் தொடர்ந்து 1:45 மாநில செய்திகள், 1:55 பாரதியார் பாடல்கள், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுர தென்றல், 2:40 விளையாட்டு அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை, 3:00 எமது பகல் ஒளிபரப்புகள் நிறைவு பெறும். மாலை ஒளிபரப்பில் 5:30 நாள்தோறும் திருக்குறள், 261 குரல் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து NCERT விளம்பரதார நிகழ்ச்சி, 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுர தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுர தென்றல், 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், காய்கறிகளில் இருந்து மதிப்பு கூட்டுப் பொருட்களின் அவசியம், தயாரிப்பு குறித்து உக்திகள் குறித்தும் வழங்குகிறார் டாக்டர் எஸ் ஆரோக்கியமேரி அவர்களுடன் நேர்முகம். மெல்லிசை வேளாண் தகவல்கள் விடைபெறும் முன். அதனைத் தொடர்ந்து 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுர தென்றல், 8:30 இது நம்ம ஏரியா, 8:45 மதுர தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச் சுடர், 9:30 அரங்கிசை, 10:45 பழைய திரையிசை பாடல்கள் கேட்கலாம், 11:00 நிகழ்ச்சியின் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 இன்றைய நாளைய நிகழ்ச்சிகளானது நிறைவு பெறும்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.